புத்தம் புதிய காலைப்பொழுதில் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 வைசாக் மாதம் 16 தேதி, 2026 ஆண்டு மே மாதம் 6 தேதி புதன்கிழமை. நேரம் இப்போது 5:56:35. 100.3 மெகஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6 மணி.
1: குரலோசை வினைத்திட்பம் 67 அதிகாரம் 4 குறட்பா.
2: சொல்லுதல் யாக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்.
1: இதனை இப்படி இப்படி செய்வோம் என்று சொல்லுதல் எல்லாருக்கும் எளிதாகும். சொல்லியபடி செய்து முடித்தலோ மிகவும் அருமையாக இருக்கும்.
2: சொல்லுதல் யாக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்.
1: குரலோசை கேட்டு

காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் கோபால் பல்பொடி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல். இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் இரா பூபாலன் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரேசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா பிவிஎன் ஆயில் வழங்கும் என் சொல்லும்போது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். காலை மணி 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் வி தக்ஷணா. 7:00 திரை இசை, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 கோபால் பல்படி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ, 8:00 துள்ளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டர் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் துள்ளி வரும் பாட்டு, 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்டில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமை வாழ, குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் உதவி பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள். 9:05 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:45 வானொலிக்கு 90 படைப்பு ஆகாஷ்வாணி ஊட்டி, காலை 10:00 சிந்தனை அரங்கம் முயற்சி திருவினையாக்கும், காலை 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கோபால் பல்பொடி மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராம நகை மாளிகை பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் தேன்மழை, 1:30 கோயம்புத்தூர் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, தென்னை சாகுபடியில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி முதன்மையர் டாக்டர் கே வெங்கடேசன் அவர்கள். 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக், முதலில் கொலு பொம்மை தயாரிக்கும் தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் அரும்பாக்கம் பி முருகன் அவர்களுடன் நேர்முகம் அச்சாணி நிகழ்ச்சியில். பிற்பகல் 3:00 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் LSE, 3:30 விருதாச்சலம் ஸ்ரீ

0: ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி, 4 மணிக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி ஊரும் உணவும், 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் ஊரும் உணவும், 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸின் கதையும் கணம் விளம்பரதர நிகழ்ச்சி, 5:15 திருத்தறிப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸின் தங்கமானவர்கள், 5:30 விளக்கேற்றும் விலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல்லமுது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள், 6:45 இசைத்துறையை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி செட்டின் உழவர் அரங்கம், மாமரம் முதல் மகசூல் வரை நாகப்பட்டினம் மாவட்டம் தேத்தாக்குடி கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் நேர்முகம், 8 மணிக்கு கோபால் பல்படி கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்சி ஸ்கூலின் காற்றில் வரும் கானம், 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Is Akashwani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi will hold talks with President of Vietnam Tho Lam in New Delhi today. Both leaders will hold wide-ranging discussions across the spectrum of bilateral relations as also on regional and global issues of mutual interest. The President of Vietnam arrived in New Delhi yesterday on a 3-day visit to India. He was received by Minister of State for Home Affairs Nityanand Rai at the airport. He is accompanied by a high-level delegation comprising several ministers and senior officials of the government of Vietnam. A strong business delegation is also accompanying the visiting dignitary. This is President Tho Lam's first state visit to India after being elected as the President of Vietnam in April this year. A report.
2: President of Vietnam Tho Lam will be accorded a ceremonial welcome at the forecourt of Rashtrapati Bhavan this morning. He will pay tributes to Mahatma Gandhi at the Rajghat. After the talks between Prime Minister Narendra Modi and the President of Vietnam, several MOUs will be signed and exchanged. President Draupadi Murmu will have a meeting with her Vietnamese counterpart at Rashtrapati Bhavan this evening. Lok Sabha Speaker Om Birla will call on the visiting dignitary. Mr. Tho Lam will also deliver the 56th Sapru House lecture today, organized by Indian Council of World Affairs. India and Vietnam share historical and civilizational ties which have steadily deepened over the years. President Tho Lam's visit coincides with the special occasion of the two countries marking the 10th anniversary of the elevation of relations to a comprehensive strategic partnership agreed during the visit of Prime Minister Modi to Vietnam in 2016. The engagement between the leaders is expected to provide fresh momentum to the robust bilateral relations and open new avenues for cooperation between India and Vietnam. Anupam Mishra, Akashwani News, Delhi.
1: The Election Commission EC has issued a notification for the constitution of a new assembly in West Bengal following the completion of the electoral process in the state. The notification has been sent to the governor of West Bengal, formally marking the end of the election cycle and setting the stage for the formation of a new government. A senior EC official said the issuance of the notification is a key constitutional step after the declaration of results. With this, the process of constituting the new assembly in West Bengal is complete from the commission's end. Election Commission of India has directed West Bengal Chief Secretary, Director General of Police and Central Armed Police Forces to enforce zero tolerance towards any incidents of post-poll violence. In a directive issued after reviewing the situation on the ground, the Commission stressed the need for strict and immediate action to maintain law and order following the Assembly election results. The Election Commission of India asked the state administration and security agencies to take all necessary steps to prevent intimidation, reprisals or clashes linked to the electoral outcome. The BJP has appointed senior party leader and union minister Amit Shah as central observer for the election of the leader of the legislative party in West Bengal. Odisha Chief Minister Mohan Charan Majhi has been appointed as a central co-observer in the state. The Union Cabinet has approved the mission for cotton productivity, Kapas Kanti, with an outlay of over 5,600 crore.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
2: தீயை அகத்தினடை மூட்டுவோம். தீயை அகத்தினடை மூட்டுவோம் என்பது வெறும் உடல் சார்ந்த அல்லது இயற்பியல் செயலை மட்டும் குறிப்பதல்ல. அது ஒரு உருவகம். உள்ளத்தின் ஆழத்தில் ஒளியை, ஆற்றலை, உந்துதலை, ஞானத்தை இவற்றையெல்லாம் மூட்டி வளர்ப்பதை சுட்டுகிறது. தீ என்பது அழிவின் சின்னமாக மட்டும் கருதப்படுவது உண்டு. ஆனால் அதே தீ இருளை போக்கும் ஒளி, குளிரை தணிக்கும் அரவணைப்பு, உணவை பதப்படுத்தும் சக்தி, உலோகங்களை வார்க்கும் வார்ப்பு, மனதின் சோம்பலை எரித்து உற்சாகத்தை ஊட்டும் ஊற்றுமாகவும் இருக்கிறது. தீயை அகத்தினடை மூட்டுவோம் என்கிற மகாகவி பாரதியாரின் அழைப்பு நமக்குள் ஒரு நெருப்பை பற்ற வைத்து அதை எந்நாளும் அணையாமல் காப்பதன் மூலம் நமக்கு நாமே ஒளியாவோம், நாம் பிறருக்கும் வெளிச்சத்தினை தருவோம் என்கிறது. தமிழ் பண்பாட்டில் தீயின் இடம் முதன்மையானது. ஆதி மனிதன் கண்டுபிடித்த பெரும் சக்தி தீ. அது காட்டுத்தீயாக இருக்கும் பொழுது அழிவை தரும். ஆனால் வீட்டுக்கு கொண்டு வரும்போது அது நமக்கு உயிர்காப்பு. இதே இருமைதான் உள்ளத்தின் தீயிலும் உண்டு. வெறி, கோபம், பொறாமை போன்றவை அகத்தீயின் எதிர்மறை வடிவங்கள். அறிவு, கருணை, படைப்பாற்றல், உறுதி, துணிவு என்பன அதன் நேர்மறை வடிவங்கள். தமிழ்ச்சங்க இலக்கியத்தில் அகம் என்பது உள்ளத்தையும் காதல் வாழ்க்கையையும் குறிக்கும். புறம் என்பது வீரத்தையும் கொடையையும் குறிக்கும். இங்கு அகத்தின் இடை என்பது மனதினுள்ளேயும் உள்ளத்தின் மறைவிடங்களிலும் தீயை மூட்டுதல், ஆழ்மனதின் அசைவுகளை விழிப்புணர்வின் ஒளியில் கொண்டு வருவது. புறத்தீயான வெற்றி தீ, புகழ்த்தீ, போர்த்தீ இவற்றுக்கு அடித்தளமாக இருப்பது அகத்தின் தீயே. ஒரு மனிதன் தூக்கத்திலிருந்து விழிப்பது போல உள்ளத்தின் தீ மூழ்வதற்கு முதல் படி ஆழ்மன சலனங்களை அறிதல். ஆசிரியர், பெற்றோர், நூல்கள், இயற்கை இவை அகத்தீயை மூட்டும் தீப்பொறிகள். ஆனால் தீயை தக்க வைத்து வளர்ப்பது தன்னாலேயே செய்யப்பட வேண்டியது. எல்லா தீயும் நன்மை செய்வதில்லை. இரண்டாம் உலகப் போரின் பேரழிவை அகத்தி உருவாக்கியது. இன்றைய பயங்கரவாத தாக்குதல்களும் இணைய வன்கொடுமைகளும் வெறிகொண்ட உள்நெருப்பிலிருந்தே பிறக்கின்றன. எனவே அகத்தியை நாம் எப்போதும் நெறிப்படுத்திய தீயாக வைத்திருக்க வேண்டும். அது அன்பு, நியாயம், இரக்கம், படைப்பாற்றல் ஆகியவற்றின் திசையில் பாய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் உள்நெருப்பு நம்மை நேரான பாதையில் செலுத்துகின்றதா என சோதித்துக் கொள்ள வேண்டும். தமிழில் ஆன்மீகம் என்பது கோயில் கட்டிடங்களுக்குள் அடங்கிவிடுவதில்லை. அகத்தினில் தீ மூட்டி அகத்தின் அசுத்தங்களை எரித்து பொய்யான தன்னிலையை களைந்து உண்மை ஆன்மாவின் ஒளியில் வாழ்தல் என்பதே ஆன்மீகம். தீயை அகத்தினடை மூட்டுவோம் எனும் இத்தொடர் ஒரு காலத்தில் விடுதலை போராட்ட குரலாக இருந்தது. பின்னர் சமூக மாற்றத்தின் குரலாக ஒலித்தது. இன்றைய காலத்தில் அது தனி மனித மேம்பாடு, மனநலம், படைப்பாற்றல், மெய்யியல் வாழ்வு மற்றும் கூட்டு பண்பாடு ஆகியவற்றின் சின்னமாக

0: உள்ளது. இன்று உலகில் நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சிக்கல் எரிபொருளின் பற்றாக்குறை அல்ல, மனித உள்ளத்தின் எரிபொருளின் பற்றாக்குறையே ஆகும். பணம், அங்கீகாரம் ஆகியவற்றால் நெருப்பு சிலகாலம் புகையும். ஆனால் உண்மையான அகத்தி அது குறிக்கோளுடையது, மதிப்பீடுகளுடையது, மற்றவர்களுக்கும் பயன்படுவது, கலை உணர்வுடையது. அது மட்டுமே நீடிக்கும். நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் புதைந்து கிடக்கும் ஒரு சக்தி மையத்தை கொண்டுள்ளோம். நாம் மட்டுமே அந்த தீயை மூட்டுவதற்கு பொறுப்பாளர்கள். வேறொருவர் நமக்காக அதை மூட்ட முடியாது. ஏனெனில் அது அகத்தினிடையிருக்கிறது. ஓர் ஆசான் அதை காட்டித்தரலாம், ஒரு நூல் அறிவு கொடுக்கலாம், ஒரு நண்பன் துணை நிற்கலாம். ஆனால் பொறியை அழுத்தி நெருப்பை மூட்டும் அழுத்தம் நமது சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். மனிதன் தன் முழு திறனை அடைய வேண்டுமெனில் வெளிச்சூழ்நிலைகள் சாதகமாக வேண்டும். அதைவிடவும் முக்கியம் அவனது அகத்தின் தீ. இன்றைய வேகமான அழுத்தமான தொழில்நுட்ப சூழலில் அந்த தீயை பேணிக் காப்பதும் மூட்டுவதும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பாகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா. பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 6:15.

பக்திப்பா மலர்களை சரம் தொடுத்து வருகிறது பக்திமாலை. தொடக்கமாக வரும் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த பக்தி பாடல்களை பக்தி மாலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 6:23. அடுத்து வரும் பாடல் வி. நடராஜ முதலியார் பாடியது.

0: நிறைவு பெற்றது. பக்தி மாலை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் பி டூத்பேஸ்ட்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
3: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
4: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
3: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
4: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:35. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் சித்திரை மாதம் 23 புதன்கிழமை. காரைக்கால் ONGC காவிரி செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரி செட் காரைக்கால்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
8: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
9: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
6: ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
10: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், பெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
11: உழவர்களுக்கு
12: பொங்குடி, பொங்குடி இருக்கியாமா?
13: வாங்க ரேவதி அக்கா.
12: பொங்குடி, இந்த உமா இல்ல உமா?
13: ஆமா.
12: அவங்க வீட்டுல சொந்தக்காரங்க வராங்களா?
13: சரி.
12: அதுக்கு கோழி வேணுமா? ஒரு 4-5 கோழி கேக்குறாங்க பொங்குடி. அதான் நீங்க போய் சத்த பூங்குடி கிட்ட வாங்கிட்டு வாங்கக்கா, எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்குன்னு சொல்லுச்சு. இப்ப கைவசம் இருக்குல்ல பூங்குடி?
13: அட, என்ன ரேவதி அக்கா இப்படி கேக்குறீங்க? தோ தனக்கா இருக்கு கோழி பண்ண, உங்களுக்கு எந்த கோழி தேவைப்படுதோ அதை எடுத்துக்கோங்க.
12: என்ன பூங்குடி, கோழியோட எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்குது. நிக்கிற கோழி அத்தனையும் சத்தமே இல்லாம அமைதியா நிக்குதே.
13: ரொம்ப வெயிலா இருக்குதுலக்கா, இப்ப வேற நிறைய நோய் வேற பரவிட்டு இருக்குது, அதனால கோழியோட எண்ணிக்கையே குறைச்சிட்டேன்.
12: சரி பூங்குடி, நம்ம கோழி பண்ணில இருந்து ஏன் இவ்வளவு துர்நாற்றம் வருது?
13: ஏங்கா, கோழி பண்ணிக்கு வந்துட்டு சென்ட் வாசமா வரும்.
12: ஒன்னு கேட்டுற கூடாதே, நல்லா உனக்கு வாய் மட்டும் வரும். சரி சரி, கதவை திறந்து விடு, நானே ஒரு 4 கோழியை புடிச்சுக்கிறேன்.
13: சரி சரி, உள்ள வாங்க.
12: அட, என்ன பூங்குடி இது? நடக்க கூட இடம் இல்லாம ஒரே கோழி கழிவால இருக்குது. இதெல்லாம் சுத்தம் பண்றது கிடையாதா?
13: ஏங்கா, தினந்தோறுமா செய்ய முடியும், எப்ப போலாம் நேரம் கிடைக்குதோ அப்பதானே செய்ய முடியும்.
12: சரிதான், இப்படி கோழிங்கெல்லாம் கோழி கழுவுல நின்னா வராத நோயெல்லாம் வரேன் வர நிட்டுல வரும்.
13: அக்கா, இந்த கோழி கழிவுனால இப்ப என்ன பிரச்சனை வரும்னு சொல்ல வரீங்க?
12: என்ன பூங்குடி, நீ ஏதோ அறியாத புள்ள தெரியாம கேக்குற மாதிரில கேக்குற. முதலாவது, இந்த கோழி கழிவால இந்த கோழிங்க படுக்கிற இடமெல்லாம் ஈரப்பதமா இருந்ததுன்னா அதுவே நோயை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சூழ்நிலை இப்படியே தொடர்ந்துகிட்டு போனுச்சுன்னா இதுல அமோனியா வாயு அதிகமால உற்பத்தி ஆகும்.
13: உற்பத்தி ஆனா?
12: சரிதான், உனக்கு இந்த விவரமே தெரியல போல இருக்கு. இத விளக்கமா சொன்னாதான் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
13: அப்ப சொல்லுங்க.
12: பொதுவா இந்த வேளாண் சார்ந்த தொழில் மூலமா வெளியேற அமோனியா வாயுல 70% இந்த மாதிரி கால்நடைகள் மூலமா வெளியேற்றப்படுறதுதான். அதுல குறிப்பா சொல்லணும்னா, இந்த அமோனியா வாயுல இந்த 70%ல 15% கோழிகள் மூலமா தான் வெளியேறுதான்.
13: ஓ, அப்படியா? அதெல்லாம் சரி ரேவதி அக்கா, அதனால என்ன பிரச்சனை அது சொல்லுங்களேன்.
12: அதனால என்ன பிரச்சனைனா, இந்த அமோனியா வாயுவால மத்த கால்நடைகள்லாம் பாதிக்கப்படுறதை விட இந்த கோழி இனம்தான் அதிகமா பாதிக்கப்படும். கோழிங்க மட்டும்தான் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்ல.
13: அது மட்டும் இல்லைன்னா?
12: இந்த மாதிரி கோழிகளை

0: பண்ணையாளர்களும் அதிகமாவே பாதிக்கப்படுவாங்க பூங்கொடி.
1: என்னக்கா, அப்ப எனக்கும் பிரச்சனையா?
0: அதைத்தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது மூலமா சுவாச பிரச்சனை, நோய் தொற்று பிரச்சனைன்னு கோழிகளுக்கு வர்றதோட அதை பராமரிக்கிறவங்களுக்கும் அந்த தாக்கத்தை இந்த அமோனியா வாயு உருவாக்கிடும். ஏன் பூங்குடி, நான் ஒரு சில விஷயம் கேக்குறேன், நீ ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்றியா?
1: என்ன கேட்க போறீங்கன்னு தெரியலையே.
0: அதாவது உனக்கு இந்த சுவாச பிரச்சனை எல்லாம் இருக்கா பூங்குடி?
1: அப்பப்போ இருக்கதாங்க செய்யுது.
0: அதெல்லாம் இந்த அமோனியா வாயுவால தான் இருக்கும் பூங்கொடி. அது மட்டும் இல்ல, உனக்கு கண்ணெரிச்சல் கூட இருக்கணுமே.
1: ஆமா ஆமா.
0: அதுவும் இந்த அமோனியாவில தான். இப்பதான் புரியுது உன் கோழிங்கெல்லாம் ஏன் வளமா இல்லாம ஏன் உறங்கிட்டு நிக்கிற மாதிரி நிக்குதுன்னு.
1: அதுக்குமாக்கா பிரச்சனை வரும்.
0: ஆமா பூங்கொடி, அதுக்கும் இந்த கண்ணு சவ்வு பாதிக்கப்படும். அதனால அந்த கோழி தீவனம் உண்ணறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு குறைச்சு சாப்பிடும். குறைச்சு சாப்பிட்டா உடம்புல எங்க இருந்து எடை கூடும்.
1: ஓ, இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குதா?
0: இல்லாம பின்ன.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள் கேட்டது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:40. நேயர்கள் கேட்க இருப்பது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் வெடங்கலூர் எண்ணெயின் இன்சொல்லமுதல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் வெடங்கலூர் எண்ணெய், பிவிஎன் ஆயில்.
5: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் பிவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
6: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
7: பூமக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்
6: பூமக்ஸ்.
8: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
9: வணக்கம். இந்தியாவின் தென்கோடியில் அமைந்திருப்பது கன்னியாகுமரி. 1892 ஒரு நாள் ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளை எதிர்த்து சென்று ஒரு பாறையின் மேல் அமர்ந்தார் அந்த இளைஞன். எவ்வித உணவும் உண்ணாமல் தியானத்தில் 3 நாட்கள் கழிந்தது. புத்தருக்கு அரச மரத்தடியில் ஞானம் கிடைத்ததை போன்று கன்னியாகுமரி கடலுக்கு இடையில் அந்த இளைஞனுக்கு உண்மை புரிந்தது. அங்கு முழுமையாக ஞானமடைந்த அந்த அதிசய இளைஞர்தான் சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ணர் கொடுத்த உபதேசங்களை மனதில் ஏற்றிக்கொண்டு அடுத்து என்ன செய்வது என்று தியானம் மூலம் தேடிய கேள்வியில்தான் அவருக்கு புதிய கதவு திறந்தது. மக்களிடையே மதத்தை பரப்புவதை விட மனிதர்களுக்கு சேவை செய்வதே சிறந்த குறிக்கோள் என்பதை உணர்ந்தார். மனித சேவையின் மூலமாகத்தான் இறைவனை கண்டறிய முடியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பெயரில் இந்தியா முழுவதும் மடங்கள் நிறுவ வேண்டும். அந்த மடத்தின் மூலம் கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், தியான மண்டபங்கள் ஆகியவற்றை கட்ட வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு அதை நிறைவேற்ற தொடங்கினார். இந்தியா முழுவதும் சொற்பொழிவுகளை நிகழ்த்தி பணம் சேர்ப்பது, மடங்கள் நிறுவுவது, மருத்துவமனை அமைப்பது என்று சுற்றி கொண்டே இருந்தார். கிடைத்த இடைவெளியிலும் தியானம் செய்வாரே தவிர ஓய்வு எடுப்பதில்லை. உடனிருந்த துறவிகளிடம் எழுமின் விழிமின் கருதிய காரியம் கைகூடும் வரை நில்லாது உழைமின் என்ற தாரக மந்திரத்தை முழங்கினார். எப்படிப்பட்ட வேலைகள் இருந்தாலும் அன்று செய்ய வேண்டியவற்றை அன்றே செய்து முடியுங்கள். நாளைக்கு என்று தள்ளி வைக்கப்படும் வேலைகளை செய்து முடிக்க நீங்கள் திணறுவீர்கள் என்பது நிச்சயமானது. எல்லா வேலைகளையும் அவ்வப்போதே செய்து முடிக்கும் பொழுது கிடைக்கும் நிம்மதிக்கு ஈடாக எதையும் சொல்ல இயலாது. காலம் குறைவாக இருக்கிறது என்பதையும், காலம் உங்களுக்காக காத்திருக்காது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பது விவேகானந்தர் சமுதாயத்திற்கு வழங்கிய பொன்மொழிகள். இருப்பினும் காலம் கருதி ஓர் செயலை செய்தால் இந்த உலகமும் நம் வசப்படும் என்கிறார் வள்ளுவர். காலம் கருதினும் கைகூடும் ஞாலம், கருதி இடத்தால் செய்யின்.

0: என்ற வள்ளுவரின் கருத்தும் சிந்திக்கத்தக்கது. நினைத்த காரியத்தை நினைத்தவுடன் செய்தால் நினைத்தது நிறைவேறும். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேயர்கள் கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய் விவிஎன் ஆயில் வழங்கிய இன்சொல் அமுத. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய் விவிஎன் ஆயில்.
3: கைவலி மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் புதிய படைப்பு விவிஎன் ஆயில்.
4: கைவலி கால்வலி இடுப்பு வலி எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
3: விவிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ் உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ் தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ் எங்கும் என்றும் நம்பர்
6: பூமக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
5: பூமக்ஸ்.
2: தொடர்வது மாநில செய்திகள்.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும் திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி கோவை நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். 3 பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். முன்னதாக தில்லி வந்த வியட்நாம் அதிபரை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் வரவேற்றார். வியட்நாம் அதிபருடன் அந்நாட்டு மூத்த அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியா வந்துள்ளனர். வியட்நாம் அதிபருக்கு இன்று காலை பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய முடிவெடுப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் அவர் கூறினார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேசவுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. நடந்து முடிந்த தேர்தலில் அக்கட்சி 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து அக்கட்சியின் புதிய சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழக சட்டசபை கட்சித் தலைவராக திரு விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அவர் புதிய சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமுள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். நேற்று சென்னையில் தமது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு செங்கோட்டையன், திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் காங்கிரஸ் தலைமையுடன் ஆதரவு கோரி திரு விஜய் பேசியிருப்பதாக தெரிவித்தார். மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து திரு விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு வேணுகோபால் கூறினார். காங்கிரஸ் கட்சி 5 சட்டசபை தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் சில கட்சிகளின் ஆதரவையும் திரு விஜய் கோரியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. இதேபோல் திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில்

0: நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தாம் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் திரு மு க ஸ்டாலின் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பாமக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டமும் அக்கட்சித் தலைவர் திரு அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. இதற்கிடையே மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் தேர்தல் நடந்து முடிந்த 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய சட்டப்பேரவைகளை அமைக்குமாறு அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக தாவேகா உருவாகி இருப்பதை இந்த வெற்றி நிரூபித்துள்ளதாகவும் வெற்றிக்காக உழைத்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தோல்வியடைந்ததை எதிர்த்து வழக்கு தொடர இருப்பதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஆலோசனை வழங்கியிருப்பதாக கூறினார். சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் தேர்வு குறித்து கட்சித் தலைமை முடிவெடுக்கும் என்றும் திரு உதயநிதி குறிப்பிட்டார். கோடை விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளையொட்டி கடந்த 2 நாட்களாக மக்கள் வருகை குறைந்திருந்த நிலையில் நேற்று மீண்டும் அதிக அளவில் வரத் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக சுற்றுலாப் பயணிகள் வருகை குறைவாக இருந்த நிலையில் நேற்று அதிகரித்து காணப்பட்டது. பள்ளி விடுமுறை துவங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் உதகையை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். உதகை அரசு தாவரில் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டப்பட்டா, படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்துள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை சுற்றுலாப் பயணிகள் அனுபவித்து செல்கின்றனர். உதகையில் சரவணன்.
0: இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் 5 அருவியில் 1 அருவியில் குறைவான தண்ணீர் வர தொடங்கியிருப்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாகவே சுட்டரிக்கும் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் இங்குள்ள குற்றாலம் 5 அருவி, 5 அருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்ட நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக 5 அருவியில் மட்டும் தண்ணீர் வரத்து வர துவங்கி வருவதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சுட்டரிக்கும் கோடை வெயிலிலும் அருவியில் குடும்பம் குடும்பமாக வந்து குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை உட்பட 16 மாவட்டங்களில் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். மேற்கு வங்க மாநிலத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பிஜேபி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம்முடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை சம்பவங்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்று மேற்கு வங்க நிர்வாகத்திற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி நேற்று உயிரிழந்தார். ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 1200 கனஅடியாக குறைந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக அண்ணல் அம்பேத்கர் ஆற்றிய பங்கு குறித்து பள்ளி பாடத்திட்டத்தில் இடம்பெற நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொது பயன்பாடுகளுக்காக ஒதுக்க வேண்டிய ராமநத்தம் நிலங்களை வரைமுறைப்படுத்த அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர்

0: சஞ்சு சாம்சன் 52 பந்துகளில் 87 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். கார்த்திக் சர்மா 41 ரன் எடுத்தார். 17.3 ஓவரில் சென்னை அணி 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இரவு மணி 7:30 இப்போட்டி தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால், பி வி சிந்து ஆகியோருக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய 3வது இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உங்கள் உள்ளம் கவர்ந்த காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 6:55. நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்,
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் UV மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழலை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் பாப்பா.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: தக்ஷணா வி.
5: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க பாப்பா நீங்க?
6: ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
5: சரிங்க பாப்பா, இன்னைக்கு நேர்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: கதை சொல்ல போறேன்.
5: எங்க சொல்லுங்களே?
6: போர் முடிஞ்சிட்டு வரு ஒரு வீரனை பார்த்து ஒரு புலவரர், என் ஊர்ல மலை துளி குழி விட்டு மேலே எழும்புற போற கண்களுடைய முயல் வாழ்ந்துட்டு இருக்கு. அது பெரிய காதையும் கொண்டது. அது உள்ளிர் உள்ள வேலி புதர்ல தில்லி விளையாடும், பொந்தில தங்கி வாழும். அப்படிப்பட்ட ஊருக்கு நீங்க சொல்லுங்க, அங்க என் மனைவி இருப்பாங்க. அவ வரு விழுந்தாலிய வேண்டி வேண்டி உகசிருப்பாங்க. வீட்டில் இருக்கும் வரகு தின சிறுதானிய அரிசிய போன்று தீந்து விட்டாலும் கவலையே படமாட்டா. அடுத்த ஆண்டு விதப்பெடுக்காக வீட்டோட முற்றத்துல வைத்திருக்கிற தினக்கதிரை எடுத்து உரல்ல இட்டு கூறி சோறு சமைச்சு தருவா. விருதோம்பல பண்பு கொண்ட இல்லத்துக்கு போங்க, நீங்க பசியாகி மகிழ்ங்க என்று தன்னோட ஊர்ற சிறப்பா சொல்லார புலவர. இந்த கதைய புறநார் பாடல்ல 333 இடம்பெற்றிருந்தான். இதைய கடத்துடைய பரணா நூற்றாண்டுல தோன்ற பெரிய புராணம் பாடலையும் கதருக்கு புறநாரும் ஊரும் இருந்து இரவு வீட்டின் கதவு மூடவருக்கு இன்று வெளி யாரேனும் பசியோடு இருக்கிறார்களா என்று சத்தமாக கேட்டுவிட்டிருந்தான். உறுதி செய்த பிறகு கதை மூடுவாங்களாம். பண்டை காலத்து வீடுல முன்னால் திந்த வைத்துல நோக்கமே வழிபோக்குறகள் இலைப்பாரரும் தங்க செல்ல உண்டா பெரியதால் இருந்தாலும் அவங்களுக்கு உணவு தண்ணி கொடுத்து பசியார வைக்கிறது.

0: வீட்டின் கதவு மூடவிருக்கு இன்று வெளியே யாரேனும் பசியோடு இருக்கிறார்களா என்று சத்தமாக கேட்டுவிட்டிருந்தான். உறுதி செய்த பிறகு கதை மூடுவாங்களாம். பண்டை காலத்து வீடுல முன்னால் திந்த வயத்துல நோக்கமே வழிபோக்குறர்கள் இலைப்பாரரும் தங்க செல்ல உண்டா பெரியதால் இருந்தாலும் அவங்களுக்கு உணவு தண்ணி கொடுத்து பசியார வைக்கிறது வழக்கமா. வீட்டுல அமைதர்மே இருந்தாலும் விருந்தினருக்கு இருக்கும் போதுதான் மட்டும் உண்ணக்கூடாது. விருந்தினர் அணைத்த பிறகுதான் சாப்பிடுவாங்களாம். விருந்தினர் விடை பெறும்போது பெரிய மரமின்றி அவர் போறப்ப ஏழடி தூரம் சென்று வழி எழுப்பிப்பாங்களாம். விருந்தினர் மீது மரியாதையும் அன்பையும் காட்டுதான்.
1: சூப்பரா கதை சொன்னீங்களே பாப்பா. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் உண்மை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
3: நேர்களே, பாலித்தீன் பயன்பாட்டை தவிர்ப்போம், மரம் வளர்ப்போம், சூழல் காப்போம். நேர்கள் கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கும்பகோணம் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சி வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 7 மணி. திரை இசை தொடக்கமாக வரும் பாடல் நெஞ்சத்தை கில்லாதே, திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

காரைக்கால் பண்பலை 100.3 திரைசி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது ஏணிப்படிகள் திரைப்படத்திற்காக.

0: நிறைவுற்றது திரைசை தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு நல்லுறவு குறித்து அந்நாட்டு அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். நான்கு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கும் நிலையில் புதிய சட்டசபையை ஏற்படுத்துவதற்கு ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஐஎஸ் அமைப்புடன் இணைந்து தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டிய மூன்று பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் உணவு தானியத்தை வழங்கி வரும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அதன் ஒரு பகுதியாக நடப்பு பருவத்தில் கரும்புக்கு குவிண்டல் ஒன்றுக்கு 365 ரூபாய் என்ற நியாயமான விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய விலையை நிர்ணயிக்க அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறுவதுடன் சர்க்கரை ஆலைகள் மற்றும் தொழிலாளர்களும் நன்மை அடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் பருத்தி உற்பத்தியில் நாடு தன்னிறைவை அடைவதற்கு உறுதி பூண்டிருப்பதாகவும், அதன் முக்கிய நடவடிக்கையாக பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் ஆலைகளுக்கு பருத்தி எளிதில் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதுடன் உயர்ரக பருத்தி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாவதும் அதிகரிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலகளாவிய செமிகண்டக்டர் உற்பத்தியில் புதிய திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதையும் பிரதமர் வரவேற்றுள்ளார். குஜராத் மாநிலம் வாடினர் துறைமுகத்தில் உலகத்தரத்திலான கப்பல் பழுது பார்க்கும் வசதியை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் நாட்டின் கடலோர தொழில் திறன்கள் வலுப்படுத்துவதற்கான முக்கிய நடவடிக்கை உருவாகி இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் உடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நேற்று சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவிற்கும் வியட்நாமிற்கும் இடையேயான பாதுகாப்பு நல்லுறவு குறித்து இருவரும் விரிவான ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். வியட்நாம் அதிபருடன் அந்நாட்டு மூத்த அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியா வந்துள்ளனர். வியட்நாம் அதிபருக்கு இன்று காலை பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய முடிவெடுப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் அவர் கூறினார்.

இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேச உள்ளார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து உயிரி தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக என்ஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது இடங்களில் அப்பாவி மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்த ஐஎஸ் அமைப்பு திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்புடன் தொடர்புடைய ஹைதராபாத்தை சேர்ந்த சையத் அகமது முஹைதீன், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசாத் மற்றும் முகமது சுஹைன் ஆகியோருக்கு எதிராக ஆயுதங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அகமதாபாத் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேஷல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது உலக அளவில் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் தொடர்புடைய பல்வேறு பொருளாதார விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகம், மேற்குவங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. நடந்து முடிந்த தேர்தலில் தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. புதிய சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமுள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் பிஜேபி 82 இடங்களை கைப்பற்றி 3வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. மேற்கு வங்கத்தில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது. இம்மாநிலத்தில் புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்கான பிஜேபி பார்வையாளராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நியமிக்கப்பட்டுள்ளார். இம்மாநிலத்தில் வரும் 9ஆம் தேதி புதிய அரசு பதவியேற்கும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு சமிக் பட்டாச்சாரிய தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அங்கு முதல்வரை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் திரு ராகுல்காந்தி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்தார். திரு விஜய் காங்கிரஸ் தலைமையிடம் ஆதரவு கோரியிருப்பதாகவும், மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து அவருக்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு வேணுகோபால் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திரு டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக வெள்ளை மாளிகை இதனை கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்தில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டிருப்பதற்கும் திரு டிரம்ப் பிரதமருக்கு வாழ்த்து கூறியுள்ளார். இந்நிலையில் மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது பதவி விலகல் கடிதத்தை ஆளுநரிடம் அளிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று கூறினார். இதனிடையே ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாகவும் முட்டுக்கட்டை ஏற்படுத்தவும் செல்வி மம்தா பானர்ஜி மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறாது என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு பிமல் சங்கர் நந்தா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு 4,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்குவதன் மூலம் ஒரு உறுதியான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது. இதற்கான ஒப்புதலை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அளித்துள்ளார். நடப்பு ரபி பருவ காலத்தில் கர்நாடகத்தில் 9,000 மெட்ரிக் டன் சூரியகாந்தி பூக்களை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்வதற்கும் அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 69 கோடி ரூபாய்க்கும் அதிகமான குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைத்திருப்பதாகவும், சூரியகாந்தி விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடப்பு பருவத்தில் கொண்டை கடலை கொள்முதல் வரம்பை 800,000 மெட்ரிக் டன்னாக உயர்த்தியிருப்பதாகவும் வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால், பி வி சிந்து ஆகியோருக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய 3வது இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார்.

0: ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 52 பந்துகளில் 87 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். கார்த்திக் சர்மா 41 ரன் எடுத்தார். 17.3 ஓவரில் சென்னை அணி 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இரவு மணி 7:30 இப்போட்டி தொடங்குகிறது. ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியை கடப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரக்கு கப்பல்களை பாதுகாப்புடன் கொண்டு செல்ல கடற்படை நடவடிக்கைகளை அமெரிக்கா தொடங்கியுள்ளது. உலக அளவிலான பொருளாதாரத்தை முடக்கும் நடவடிக்கையில் ஈரான் சட்டவிரோதமாக ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ குற்றம் சாட்டியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கையை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு நல்லுறவு குறித்து அந்நாட்டு அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கும் நிலையில் புதிய சட்டசபையை ஏற்படுத்துவதற்கு ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஐஎஸ் அமைப்புடன் இணைந்து தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டிய 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.
9: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
10: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப் பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
11: கூட்டுறவு

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கே டைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா, அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில், காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
5: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
6: BA தமிழ், BA இங்கிலீஷ், BA கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BCOM ஜெனரல், BCOM கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
5: BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc AI அண்ட் மிஷின் லேர்னிங், BCA,
6: BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், BSc பயோடெக்னாலஜி, MCOM, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு

0: அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மையப்பன், திருவாரூர்.
2: நேயர்கள் கேட்க இருப்பது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால்
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால் மற்றும் திருவாரூர். தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
9: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
8: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
10: ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர் படுக்கையில் இருந்தார். இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவர் இந்த உலகத்தில் இருக்க போறார். அவரை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம். ஏற்கனவே அவருடைய உபதேசங்களை கேட்டவங்க பல பேர் வந்து அவரை சுற்றி நிற்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். எல்லாரும் அவருடைய கடைசி வார்த்தையை கேட்குறதுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக பேச ஆரம்பித்தார். நான் என்னுடைய வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேரானந்தம், மகிழ்ச்சி, தியானத்தன்மை, இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வேறு ஒரு கரைக்கு போயிட்டுருக்கிறேன். நான் இனிமேல் இந்த கரையில் இருக்க மாட்டேன். நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் கேட்டீங்க, ஆனால் எதையும் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கலை. எல்லாம் கேட்டதோடு சரி, அதோடு விட்டுவிட்டீங்க. அப்புறம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. மேலும் அதை தள்ளி போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன், உங்களில் யாராவது என்னோட வர்றதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான், யாரும் வாயை திறக்கலை. ஒரே மௌனம், சத்தமே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள், அந்த ஞானி கூடவே 40 வருஷத்துக்கும் மேலாக இருந்திருக்கிறான். அவனும் வாயை திறக்காமல் இன்னொருத்தன் முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இந்த சமயத்தில் பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒருத்தன் கையை தூக்கினான். ஞானி அவனை பார்த்தார். சரி, ஒருத்தனுக்காவது நம்மோட வர்றதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, நீங்கள் கேட்குறப்போ நான் உடனே எழுந்திருக்கல, கையை மட்டும்தான் தூக்கினேன். என்ன காரணம்னா, நான் எப்படி அடுத்த கரைக்கு வந்து சேர்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்த விவரத்தை மட்டும் இப்போ உங்கள்கிட்டேருந்து நான் தெரிஞ்சிக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ நான் உங்கள் கூட வர்றதுக்கு தயாராக இல்லை. எவ்வளவோ காரியங்களை நான் இன்னும் இங்கே முடிக்க வேண்டியிருக்குது. வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார். என்னுடைய இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதனால் இன்றைக்கி உங்கள் கூட வர முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் கூட அடுத்த கரைக்கு வந்தால் திரும்பி வர முடியாதுன்னு வேறு சொல்கிறீங்க. அதனால் இப்போ நான் வரலை. இன்னொரு நாள் நிச்சயமாக நான் வர்றேங்க, வந்து உங்களை சந்திக்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் இன்னொரு தடவை எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க. தயவு பண்ணி இப்போ ஒரு தடவை சொன்னீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். அந்த அடுத்த கரையை அடையிறது எப்படி, இப்போ ஒரு தடவை அதை விளக்கமாக சொல்லிட்டிங்கன்னா நல்லா ஞாபகப்படுத்திக்குவேன். அது சரியான சமயம் வர்றப்போ இது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நானா. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த சரியான சமயம் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி அந்த கதை முடியும். இந்த கதை வந்து அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. எல்லாருமே அந்த சரியான தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்காக ஜோசியம் பார்க்குறாங்க, கைரேகை பார்க்குறாங்க, நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஆவலில் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் ஒருபோதும் வரப்போகிறதில்ல. நீங்கள் தள்ளி போடுறதுக்காக பல அர்த்தமில்லாத காரணங்களை தேடுறீங்க அப்படிங்கிறார் ஒரு ஞானி. காத்திருக்கிறதுலேயே நம்ம காலம் ஓடி போயிடுது. ஏன்னா இன்றைக்கி நாம் சிந்திக்கிறது நாளைக்கு நாம் சிந்திக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிடுது. நாளைக்கு நாளைக்கு மறுநாளை பற்றியே சிந்திக்கிறோம். இப்படியே அது பாட்டுக்கு போயிடும். கரையை தொட்டு பார்க்குறது எப்போ, இதுதான் கேள்வி. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நின்றுட்டுருக்கிறார். அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்குறாராம், விசாரிக்கிறார். ஏங்க, கிழக்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னாரான். போயிட்டுதுன்னு இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து, ஏங்க மேற்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னு கேட்டிருக்கார். போயிட்டுதுங்களான் இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும், ஏங்க 10:30 வண்டி போயிட்டுதான்னு கேட்டிருக்கார். தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, ஏங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாரா.

0: இவர் மெதுவாக சொன்னாராம், இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னாராம்.
1: நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை, காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை நாகப்பட்டினம்,
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
7: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
8: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
1: தகவல் வழங்கியிருந்தவர் தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது ஒளி களஞ்சியத்திலிருந்து ஒளிபரப்பானது.

0: உங்கள் அன்பான விமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் கேட்க இருப்பது கோபால் பல்பொடி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
12: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
11: மாபெரும் சிறப்பு செயின் மேலா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
12: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
11: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: நேயர்களே, எப்போதும் நம்மோடு இருக்கும் ஒரே செல்வம் நாம் வாழும் விதம்தான். இவ்வாறு சொன்னார் மார்க்ஸ் அரேலியஸ் என்ற தத்துவ ஞானி.

0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
0: விடங்கலூர் எண்ணெய். தொடர்புக்கு 9442448107. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்

0: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
1: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
0: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
1: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
0: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
1: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோபால் பல்பொடி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. நிரவி கொம்யூன் பஞ்சாயத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தற்போது கோடைக்காலம் ஆரம்பித்து விட்டதால் நிரவி கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் குடிநீர் குழாயில் நேரடியாக மோட்டார் இணைக்கக்கூடாது, அவ்வாறு இணைத்திருந்தால் உடனே இணைப்பை துண்டிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. குடிநீரை காலிமணிகளில் உள்ள மரம் செடிகளுக்கு பயன்படுத்துவதையும் தவிர்த்து குடிநீருக்காக மட்டும் பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் ஆய்வின் போது மோட்டார் இணைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டால் மோட்டாரை பறிமுதல் செய்வதோடு குடிநீர் இணைப்பு நிரந்தரமாக துண்டிக்கப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் தெரிவிக்கின்றார்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
5: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: சேவை செய்திகள். கும்பகோணம் அருள்மிகு சாரங்கபாணி சுவாமி திருக்கோயில் சித்திரை பெருவிழாவில் இன்று ஆறாவது முதன் ஸ்ரீ சக்கரத்தாழ்வான் ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன் பொற்றாமரை வடகரை ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்துக்கு எழுந்தார்கள். எட்டுக்குடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சித்ரா பௌர்ணமி பெருவிழாவில் இன்று இரவு விடையாற்றி ஊஞ்சல் உற்சவம். திருப்புகலூர் அருள்மிகு அக்னீஸ்வர சுவாமி ஸ்ரீ திருநாவுக்கரசு சுவாமிகள் சித்திரை சதய பெருவிழாவில் இன்று திருவடி தீட்சை பெற்ற உற்சவம். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
4: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
5: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
4: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
5: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

காரைக்கால் டிஆர் பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் விடுக்கும் சேர்க்கை அறிவிப்பு. திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கணிப்பொறி இயக்குபவர் மற்றும் செயல்திட்ட உதவியாளர், தையல் கலை, தகவல் பதிவு இயக்குபவர், அழகுக்கலை ஆகிய ஒரு வருட பயிற்சி பிரிவுகளில் சேர்வதற்கு விருப்பமுள்ள 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மற்றும் தவறிய மாணவிகள் தங்கள் தகுந்த சான்றிதழ் நகலுடன் பயிற்சி நிலைய முதல்வரை அணுகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் 04368-234248, அலைபேசி எண் 63-811-4552-6, தொலைபேசி எண் 04368-234248, கைபேசி எண் 63-811-4552-6.

0: மனமகிழ்ந்து நேயர்கள் கேட்டது. கோபால் பல்படி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்,
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட். இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், நேரம் 8:00.
5: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
6: அனைத்தையும் வாங்கிட
5: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நம்மளுடைய மனசை எப்படி கையாளுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய கலை. அதாவது நம்ம மனசை நம்மளே காயப்படுத்திக்கிற சில பேர் இருக்காங்க. சில பேர் மற்றவங்க சின்னதாக சொன்ன விஷயத்தை நினச்சி நினச்சி வருத்தப்பட்டு காயப்படுத்திக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் மனசை வந்து ரொம்ப கூலாக வச்சுப்பாங்க. அதாவது தாமஸ் அல்வா எடிசன் என்ன பண்ணுறாரு, டன்ஸ்டன் இழையை பயன்படுத்தி எரியக்கூடிய பல்பை கண்டுபிடிச்சார். எல்லாருக்குமே தெரியும் அதை. பல்பை பார்க்கறதுக்கு அந்த ஊரில் உள்ள பெரியவங்களாம் வராங்க. அப்போ வந்து அவருடைய உதவியாளர் என்ன பண்ணுறாரு, இந்த பல்பை எரிய வச்சு காட்டுறது. இப்படி எல்லாரும் வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்து வந்து பார்த்து பார்த்து தாமஸ் அல்வா எடிசனை பார்க்கறதுக்கு மீட் பண்ணுறாங்க. ஆனால் முடியல. அப்போ அந்த ஊரில் இருக்க மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இவருக்கு வந்து இந்த பல்பை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு தேதியும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவரும் டேட்டை கொடுத்து ஓகே சொல்லிட்டார். இந்த அலமாரியில் இந்த பல்ப் இருக்குது, யார் வந்தாலும் அந்த உதவியாளர் எடுத்து எடுத்து காட்டுவார். இப்படி காட்டி எடுத்து வைக்கும் பொழுது, நாளைக்கு ஈவினிங் அந்த ப்ரோக்ராம் இருக்குது, இன்னைக்கு மார்னிங் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர்கிட்ட காட்டிட்டு இந்த அலமாரியில் வைக்கும் பொழுது அந்த பல்பு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. கீழே விழுந்து உடஞ்சோடனே எல்லாரும் பதப்பத்து போயிட்டாங்க. இந்த பல்பை வச்சு தான் நாளைக்கு எல்லாமே இருக்குது, இப்போ இந்த உதவியாளர் உடைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு தாமஸ் அல்வா எடிசன்கிட்ட போய் பரபரப்பாக சொல்கிறாங்க. அவர் கூலாக சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு மாலை தான் நமக்கு இந்த ஃபங்க்ஷனு, அதனால நமக்கு இன்னைக்கு ஒரு இரவு இருக்கு, நாளைக்கு ஒரு பாதி பகல் இருக்கு, இன்னைக்கு ஒரு பாதி பகல் இருக்கு, அதனால நம்மளால வந்து ஒரு புது பல்பை கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருப்பி அந்த ஒர்க்ல ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த உடைச்சவருக்கு ரொம்ப மனசு சங்கடம், இவ்வளோ நாள் சிரமப்பட்டு பண்ணதை நம்ம உடைச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மனசு நொந்திருக்காரு. அதனால அவர் வந்து இந்த டீம்ல கலந்துக்கல. தாமஸ் அல்வா எடிசன் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. அந்த டீம்ல உள்ளவங்க எல்லாருமே அங்கே இருக்க சொன்னாரு, விடிய காலில் 5 மணிக்கு இந்த பல்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பல்பு ரெடி ஆனோடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், பரவாயில்ல.

0: நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடத்திடலாம், இல்லாட்டி இவருடைய மான மரியாதை போயிடுமேனு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பல்பை எடுத்துகிட்டு போய் காலையில் அந்த உதவியாளர் யார் உடைச்சாரோ அவரை கூப்பிட்டு அவர் கையில் கொடுத்து இதை பத்திரமா வைங்கன்னு சொன்னார். உடனே எல்லாருக்கும் ஒரே ஷாக், அவர்கிட்ட கொடுத்தாலும் உடச்சி விட்டாரு, திருப்பி ஏன் அவர்கிட்டே போய் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அப்போ ரொம்ப அழகாக அவர் பதில் சொன்னார், இந்த பல்பு உடஞ்சது பெரிய விஷயமே இல்லை, ஆனால் அவரோட மனசு உடஞ்சிருச்சு அப்படின்னா திரும்பி அவரால் எதுவுமே செய்ய முடியாது. எதிர்காலத்தில் மிகப்பெரிய சாதனையை படைக்கக்கூடிய ஒரு சாதனையாளராக அவர் வருவார். அவர் மனசு வந்து ஒரு சின்ன வார்த்தைகளை நீங்கள் சொல்கிறதால அவர் உடஞ்சிருச்சு அப்படின்னா திரும்பி வாழ்க்கையில் அவர் எந்த ஒரு சாதனையுமே பண்ணாமல் அப்படியே விழுந்து போயிடுவார். ஸோ அப்போ எந்த பல்பு அவர் உடைச்சாரோ அந்த பல்பே அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும், அதுக்காக தான் அவர்கிட்ட கொண்டு கொடுத்தோம்னு சொல்லும்பொழுது அந்த உதவியாளர்கள் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை தாமஸ் ஆல்வா எடிசன் செஞ்சுருக்காரு அப்படின்ட்டு. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒன்று சொன்னாலோ யாராவது தெரிஞ்சவங்க அப்படி கையை காலை காட்டினாலோ நம்ம மனசு வேதனைப்படுது. ஸோ மனசை சிறப்பாக கையாளுங்க, மனசு சிறப்பாக இருந்ததுன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:05.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் தொள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களே, இன்றைக்கு தொள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் வந்து நம்ம பாடல்களோடு கூடவே 70, 80, 90களோட ஞாபகங்களை வந்து நம்ம பாடல்களுக்கு இடையில வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இல். இது தொள்ளி வரும் பாட்டு.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: நேயர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் BVN ஆயில் வழங்கும் இன்சொல்லமுது.
3: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் BVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: கீழ்வேலூர் பாலா வாட்ச் கம்பெனி ஹோம் அப்ளையன்சஸ் நேரம் 8:15. வீட்டு உபயோகப் பொருட்களோடு பர்னிச்சர், மொபைல்ஸ், பாத்திரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில். பாலா ஹோம் அப்ளையன்சஸ், கீழ்வேலூர்.
4: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
9: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
8: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எசரடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
9: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
10: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை காலை 7:00 திருவிளையாட்டம், வசந்தா முருகு பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டு கீண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.

0: அபிபேரிச்சி நேரம் 8:21. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலெண்ணைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க. உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலெண்ணையா? இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா? அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா ஒரு லிட்டர் இருக்குமா? இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா? அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பார்க்க ஒரு லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க கொள்ளுங்கள்.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு. இந்தியாவின் தேசிய பொது வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் ஆகாஷ்வாணி பிரசார் பாரதியின் ஒரு பிரிவு ஆகும். இது 1936 முதல் நிறுவப்பட்டது.

உள்ளதை உள்ளபடி எடுத்து சொல்லும் ஆகாஷ்வாணி செய்திகளுக்கு மக்களிடம் எப்பொழுதுமே முதலிடம் உண்டு. 1936 முதல் செய்தி சுருக்கம் ஒலிபரப்பானது. நாளொன்றுக்கு 27 செய்தி அறிக்கைகள் வரை அன்றைய காலகட்டத்தில் ஒலிபரப்பானது. வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு.

நேயர்களுக்கு உளம் கடிந்த நல் வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.

0: கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
5: நாராயண ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
6: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
7: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயண ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:31. 916 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். பண்பலை 100.3 இனி நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருச்சி சாரதாஸ். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
8: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
9: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
8: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
9: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
8: வைர நகைகள் ₹7000 முதல் ஆரம்பம்.
9: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்றைக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் வந்து 80-90களோட ஞாபகங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த காலத்தில் வந்து நம்ம பள்ளிக்கு போகும்போது அம்மா வந்து 1 ரூபா 50 பைசா 1 ரூபா அந்த மாதிரி பணம் கொடுப்பாங்க. அதை வந்து பத்திரமா வச்சுட்டு கடைக்கு போய் இந்த இன்டர்வல் பீரியட் வரும்போது எப்போ மணி அடிப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்து அப்போ போய் அந்த தின்பண்டங்கள் வந்து அந்த நெல்லிக்காய் எலுமிச்சங்காய் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ட ஞாபகங்கள்லாம் 80s 90s பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து வீட்டு பாடம் செய்கிறதுக்கு வந்து யாரோட உதவியும் இல்லாமல் நம்ம பள்ளிக்கூடத்தில் டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை வச்சு நம்மளே வீட்டில் வந்து நம்மளாவே இது பண்ணுவோம். அதாவது எந்த உபகரணங்களும் இல்லாமல் கால்குலேட்டர் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாமல் புத்தகத்தை மட்டுமே வச்சு இப்போ வீட்டு பாடங்களை செய்கிறது. அதே மாதிரி வந்து விடுமுறை நாட்கள் வந்துட்டால் நண்பர்களோடு சேர்ந்து வெளியில் போகிறது விளையாடுறது இந்த பலக ஊஞ்சல்லாம் கட்டி நல்லா லீவ் வந்துட்டு அந்த பலக ஊஞ்சல் கட்டி அதை அனுபவிச்சது. அப்புறம் வீட்டில் இருந்து எல்லாருமே சேர்ந்து கூட்டாஞ்சோறு சமைச்சு சாப்பிட்டது. கைபேசி இல்லாமல் இருந்ததுனால அதிக நேரம் வந்து நம்ம வந்து விளையாட்டுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் அதை புதிய விஷயங்களை கற்றுக்கிறது இல்லை வீட்டில் யாராவது பெரியவங்க என்ன செய்கிறாங்கன்னு உற்று கவனிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து 80-90களில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே கிடைச்ச வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

எண்பது தொண்ணூறுகளோட ஞாபகங்களை வந்து இன்றைக்கி நம்ம துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இடையிடையில பேசிகிட்டே இருந்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிக்கூட நாட்களில் வந்து ஸ்லேட்ஸு, அதை கல் ஸ்லேட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்லேட்டை வச்சு எழுதினது, அப்புறம் வந்து நம்மக்கிட்ட பல்பம் இல்லைனா அடுத்தவங்கக்கிட்ட உடச்சி வாங்கிக்கிட்டது, அது மாதிரி பென்சில் இல்லைன்னா கூட ஆளுக்கு பாதியாக கட் பண்ணி அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டது, பேனா இல்லைன்னா மைக்கூச்சியில் எழுதினது, இந்த மாதிரியான ஞாபகங்கள்லாம் மறக்கவே முடியாது. இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஃபன்னாக கூட தோணலாம், இப்படிலாம் செய்வாங்களா அப்படின்னு கூட. ஆனால் இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால எல்லா பொருட்களையும் நம்ம வேணுன்றத உடனேவே உடனுக்குடனே நம்ம வாங்கிக்கிறோம். ஆனால் அப்போ அப்படிலாம் கிடையாது, என்ன இருக்கோ அதுக்குள்ளவே நம்ம எல்லாமே செஞ்சு இது பண்ணணும். அது மாதிரி விளையாண்ட விளையாட்டுகள் எல்லாமே வந்து நம்ம பகுதியில் என்ன இருக்கோ அதை வச்சு அதுவே தான் விளையாட்டு பொருளாக இருக்கும். அதை மாதிரி பந்து விளையாடணும் அப்படின்னா அந்த பேப்பரை சுருட்டி அதை பாலாக பயன்படுத்துவாங்க. அது மாதிரி பேட் வேணும் அப்படின்னா அதை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து அந்த தென்னை மட்டை என்ன இருக்கோ அதை வச்சு விளையாடுறது, அப்புறம் நொங்கு வண்டி செஞ்சு விளையாடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த 80 90களில் மட்டுமே கிடைச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9% முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இது தொள்ளி வரும் பாட்டு. இன்றைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியோட கூடவே 80-90களோட ஞாபகங்களை வந்து நம்ம பேசிகிட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கனாக்கா, பொய் சொன்னால் சாமி கண்ணை குத்தும் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லி வச்சுருப்பாங்க. அதை உண்மையினையும் நம்பி நம்ம சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு சொல்லி நம்பியே அதை எந்த விஷயத்துலையும் நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு இது எடுத்துக்கிட்டது. ஆனால் 80-90களில் பிறந்தவங்க பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் அப்பாவியாக தான் இருப்பாங்க. எல்லா விஷயத்துலேயும் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க. அதாவது சொல்கிறத நிஜமாகவே இருக்குமோ அப்படின்னு சொல்லி துணிஞ்சு வேறு எதுவுமே செஞ்சு பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி வந்து பாட்டிலாம் வந்து வெத்தலை பாக்கு போடும்போது நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா அவங்க சொல்லுவாங்க, வெத்தலை பாக்கு போட்டால் மாடு முட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதையும் நம்ம இது பண்ண மாட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கனாக்கா ஸ்கூலில் வந்து புத்தகத்தில் வந்து இடையில வந்து மயில் ரெக்கையை வச்சுருப்போம். அந்த மயில் ரெக்கை வந்து குட்டி போடும் அப்படின்னு சொல்லி அதை வச்சு வேடிக்கை பார்த்த தருணங்கள். அடுத்து பார்த்தீங்கனாக்கா புத்தகத்துக்கு இடையில படிப்பலைன்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அது அந்த புத்தகத்தில் வச்சு நம்ம நல்ல விதமாக இருந்துச்சுன்னா நல்லா படிப்பு வரும், நல்லா நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கும். அதோடு கூடவே அடுத்ததாக பார்த்தீங்கனாக்கா இந்த பென்சிலை சீவி கஞ்சி தண்ணியில் போட்டு வச்சா அடுத்த நாள் காலையில் ரப்பர் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, எரேசர் அதுவாகும் அப்படின்னு சொல்லி. அந்த நம்பிக்கையும் எல்லாருமே ட்ரை பண்ணி கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கனாக்கா வேறு நிறைய விஷயங்கள் வந்து அந்த 80s 90s கிட்ஸ்க்கு வந்து நிறைய ஞாபகங்கள் இருக்கும். ரேடியோவில் வந்து குட்டி குட்டி ஆளுங்க அதுக்குள்ளே இருந்து பேசுகிறாங்கன்றது நம்ம நிறைய பேர் சொல்லியும் கேட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து அப்போ உள்ள நம்பிக்கைகள் அப்படின்னு கூட சொல்லலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
4: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
5: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
4: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
5: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

இன்றைக்கு தொள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் வந்து 80-90களோட மறக்க முடியாத அனுபவங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். மணல் வீடு கட்டுறது, ஸ்லேட் பென்சிலில் எழுதுறது, வானொலி பாடல்கள்.

அப்புறம் தூர்தர்ஷனில் நிகழ்ச்சிகளை வந்து ஒன்றா உட்காந்து பார்க்குறது, தெருவில் நண்பர்களோட விளையாடுறது, அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து 80-90களில் மட்டுமே கிடைச்ச வரம் அப்படின்னு சொல்லலாம். 80களில் வந்து சமூக வாழ்க்கை வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக இருந்துச்சு. மாலையில் வந்து அக்கம் பக்கத்தினரோட வந்து நம்ம பேசுறது, அன்றைய நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிறது, குடும்ப நண்பர்களை சந்திக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த காலத்து நிகழ்வுகளாக இருந்தது. தொழில்நுட்பத்தை விட மனித உறவுகள் அப்படின்றதுல வந்து அதிக அக்கறை வந்து அந்த கால

0: சந்திக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த காலத்து நிகழ்வுகளாக இருந்தது. தொழில்நுட்பத்தை விட மனித உறவுகள் அப்படின்றதுல வந்து அதிக அக்கறை வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்றது மறுக்க முடியாத ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியின் பிரீப்ஸ்.

0: ஆகாஷ்வாணி திசை எட்டும் இசை மீட்டும் உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் இனத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
7: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
10: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம்
11: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரக பிரவேசம், காதனை விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
12: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
13: BA தமிழ், BA இங்கிலீஷ், BA கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BCom ஜெனரல், BCom கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
12: BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc AI அண்ட் மிஷின் லேர்னிங், BCA,
13: BSc Nutrition and Dietetics, BSc Biotechnology, MCom, MSc Computer Science, Diploma in Yoga ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மையப்பன், திருவாரூர்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
1: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
6: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
7: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
6: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
7: தரமான

0: பைனா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
1: நலமாய் வாழ. குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் துணை பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள்.
2: ஒரு 6 மாசம் வரைக்கும் குழந்தைங்க ஒரு நாளைக்கு 7 முறை மோஷன் போனாலும், 7 நாளுக்கு 1 முறை தான் குழந்தைங்க மோஷன் போறாங்க அப்படின்னாலும், பச்சிளம் குழந்தைங்களுக்கு, அதாவது 0 to 6 months சொல்ற பேபிங்க்கு நார்மல் தான், பயப்பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், அவங்க தைராய்டு லெவல் நார்மலா இருக்கா, பிறந்தோடனே பண்ற டெஸ்ட் நார்மல் அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயம் தான். யூரின் மட்டும்தான் நம்ம நல்லா போறாங்களான்றது பாத்துக்கணும்.
1: அம்மா வந்து பயப்பட வேண்டிய அவசியம்
2: கிடையாது கண்டிப்பா. இன்னொன்னு, குழந்தை நல்லா ஃபீட் பண்றாங்க, நல்லா சக் பண்றாங்க, வயிறு பெருசா உப்புசமா இல்ல, ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா இதுக்கும் வந்து நம்ம வந்து பயப்படாம இருக்கலாம். இல்ல மோஷன் போகல, ஒரு மாதிரி வயிறு உப்பிட்டு இருக்கு, குழந்தை பாலே சரியா சக் பண்ண மாட்டேன், உறிஞ்சு குடிக்க மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு குழந்தை நல மருத்துவரை பார்க்க வேண்டும்.
1: சரிங்க டாக்டர், இந்த குழந்தைகள் குளிக்க வைக்க ஆரம்பிப்பாங்க, குளிக்க வைக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை ஊற்றினா தான் குழந்தை வந்து அசந்து தூங்கும் அப்படின்னு சொல்லி நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் தான் குளிப்பாட்டுவாங்க. அப்படி குளிப்பாட்டுறதோட நிப்பாட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு சாம்பிராணி போடுறேன்னு சொல்லி சாம்பிராணி போடுவாங்க. குழந்தைய வந்து ஃபுல்லாக பவுடர் அடிச்சு விட்ருவாங்க, நல்லா பெரிய பெரிய பொட்டு வச்சிடுவாங்க. டயப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுவுமே போட ஆரம்பிச்சிடுறாங்க. டயப்பருக்கு ஒரு ரேஷஸ் க்ரீம் அப்படின்னு சொல்லி அதுவுமே போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் எப்படி ஒரு டாக்டரா நீங்க பாக்குறீங்க?
2: ஆக்சுவலாக குழந்தைக்கு நம்ம குளிப்பாட்டுறோம் அப்படின்னா வந்து இப்படி தான் சுடுதண்ணி இருக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. நம்மளுக்கு ஒரு சூடாக கையில் பட்டாவே நம்மளால் தாங்கிக்க முடியல. அந்த குழந்தையோட தோல் வந்து இருக்கிறதுலே சென்சிட்டிவ், நியூபார்ன் ஸ்கின் பொறுத்துக்கிற அளவுக்கு நம்ம கை தொட்டு பார்த்தா இவ்வளோ பொறுத்துக்குதோ அந்த தண்ணியை வச்சுருந்தான் குழந்தைங்களுக்கு போடணுமே தவிர, சூடாக போடுறதுனால குழந்தை அசந்தெல்லாம் தூங்காது. குழந்தையோட தோலுக்கும் குழந்தைக்கும் தான் பாதிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்காங்க. இப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, இந்த பாட்டி சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம குழந்தை தேவையில்லாமல் தீப்புண் ஆக்குற அளவுக்கு குழந்தைய நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்னொன்று, குழந்தை குளிப்பாட்டினோடனே இந்த பவுடர் போடுறது, ஆக்சுவலாக பவுடர் அப்படின்றது எதுக்காக போடுறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் விளையாட்டிடணும் அப்படி இப்படின்னு. ஆக்சுவலாக அந்த பவுடரே வந்து குழந்தைங்களுக்கு மிக மிக ஆபத்து. அந்த பவுடரில் இருக்க பார்ட்டிகல்ஸை வந்து குழந்தைங்க சுவாசிக்க சுவாசிக்க பின்னாடி அந்த குழந்தைங்களுக்கு நுரையீரல் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு 3 மாசத்துலேருந்து 4 மாசம் வரைக்கும் எந்த டால்கம் பவுடரும் போடக்கூடாது. அதனால் எந்த பெனிஃபிட்டுமே கிடையாதே தவிர ஆபத்து தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மை வைக்கிறது நம்ம காலத்தில் நம்மளுடைய கல்ச்சர் படி அது இருக்கு. ஸோ அதுக்காக மைய ஃபுல்லாக அப்பாம உங்கள் ஆசைக்காக ஏதாவது காலிக்கிலையோ இல்லை கணத்துலையோ 1 மை வச்சு விடுங்க, அதுவே போதும். டயப்பர் இப்படி ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் வந்து குழந்தை மோஷன் அடிக்கடி போகுது, என்னாலலாம் அந்த வாஷ் பண்ண முடியாது, துணியை பண்ண முடியாது, காட்டன் கிளாத்தை வாஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டயப்பரை மாட்டி விட்டாங்க. ஸோ அகெயின் அதுவுமே பிரச்சனை தான். ஸோ டயப்பர் எவ்வளோ நேரம் தான் குழந்தை போட்டுட்ருக்கும். ஸோ டயப்பர்னால அந்த இடமே வந்து செவந்து போயிடும், அலர்ஜி வந்துடும் குழந்தைங்களுக்கு. நல்ல டயப்பர், எவ்வளோ காஸ்ட்லியான டயப்பர் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது வந்து எல்லா குழந்தைக்கும் சேஃப் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் காட்டன்ல இருக்கிற ஒரு துணியை வந்து அப்பப்போ மோஷன் போதுன்னா உடனே நம்ம வாஷ் பண்ணிட்டு அடுத்த கிளாத்தை யூஸ் பண்றது அதுதான் அட்வைசபிள் தவிர டயப்பர் கிடையாது. தவிர்க்க முடியாத காரணம், நம்ம குழந்தை எடுத்துட்டு டிராவல் பண்ணிட்டு போறோம், நம்ம ரொம்ப சிக்கா இருக்கும், நைட்டு பாத்துக்க முடியல அப்படின்னா அந்த ரேஷ் கிரீமை போட்டுட்டு வேணா நம்ம டயப்பர் போட்டுக்கலாம். பட் என்னுடைய கருத்து என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் டயப்பர் அவாய்ட் பண்றது தான் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் துணை பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: நேயர்கள் கேட்டது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமைவாடு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்,
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.

0: ஆகாஷ்வாணி. உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். கோடை வெயிலில் என்ன சாப்பிடலாம்? இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: மே மாதம் 15 தேதிகள் 21 தேதி வரை
2: பாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: தங்க குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பாயிண்ட் டு பாயிண்ட். இன்னைக்கு வந்து கோடை வெயிலில் என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கறத பத்தி நாம பேசலாம். பொதுவாக இந்த கோடை வந்துட்டாலே வெயிலை சமாளிக்கிறதுக்கு என்னடா சாப்பிடலாம் அப்படின்னு தான் எல்லாருமே தேடுவாங்க. அதில் வந்து பல வகையான இயற்கை தரக்கூடிய பானங்கள் மற்றும் இயற்கை தரக்கூடிய காய்கள் கனிகள் இதெல்லாம் வந்து முதன்மை இடத்தை பெறுகிறது.
1: அதாவது இந்த கோடைக்காலம் வந்துட்டாலே எல்லாருக்குமே வந்து அதிக காரம் உப்பு இதெல்லாம் இல்லாம சாப்பிட்டா வயிற்றுக்கு ரொம்ப இதமா இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா காலையில என்ன செய்யலாம், காலையில தூங்கி எழுந்ததுமே பல் விளக்கிட்டு நம்ம வந்து எப்பவுமே ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது வந்து எப்பவுமே நம்ம உடல் வெப்பத்தை வந்து குறைச்சி அன்றைய நாளை வந்து சிறப்பாக செயல்பட உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம காலை உணவாக வந்து நீராகாரம் பருகிறது ரொம்பவே நல்லது. இடையிடையில வந்து நம்ம நீர் மோறு இந்த பானகம் இந்த மாதிரி எலுமிச்சை ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரியான பழங்களை நம்ம உணவோட எடுத்துக்கும் போது வந்து உடலுக்கு தேவையான குளிர்ச்சியும் கிடைக்கும். வேர்வை மூலமா வந்து நிறைய நமக்கு வந்து தாது உப்புகள் வந்து வெளியாகும். அதை வந்து நம்ம சரி செய்யறதுக்கு இந்த பழங்கள் இந்த பானங்கள் வந்து நமக்கு உதவியா இருக்கும்.
0: ஆமா, இப்ப கேப்பங்கூழ் கம்பங்கூழ் அதெல்லாம் இப்ப நம்ம காரைக்காலே நிறைய இடங்கள்ல நம்ம காலையில குடிக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா அதே கடைகள்ல இப்ப பழைய சோற்று தண்ணீர் அதுவும் வந்து இப்ப வந்து விற்பனைக்கு வந்துருச்சு.
1: ரொம்ப எளிமையான விஷயம்தான். எல்லார் வீட்லயும் நம்ம மதியம் சமைக்கிறோம், அப்ப அதுல கொஞ்சம் ஊத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே உதவிகரமா இருக்கும். காலையிலயே நமக்கு தேடி போய் சாப்பிட முடியாது இல்லையா, அதனால நம்மளே வீட்லயே கொஞ்சம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா எல்லாருக்குமே இதுவா இருக்கும்.
0: ஆமா, இப்ப உள்ள குழந்தைகளுக்கு அந்த பழைய சோற்றினுடைய ருசியே தெரியாது, ஏன்னா அவங்க அப்படியே டிஃபன்லயே பழக்கிட்டு இருக்கிறோம்.
1: ஆனா நம்ம கொடுத்து பழகிட்டோம்னா அது கேக்குறாங்களே சில வீடுகள்ல குழந்தைங்க, எனக்கு நம்ம டிஃபன் கொடுத்தா வாங்க மாட்டோம் பழைய சாதாரண குடுங்கன்னு சொல்லி கேக்குற குழந்தைகளையும் இப்பவும் பார்க்க முடியுது.
0: அது வந்து வீட்டுல உள்ள பெரியவர்கள் வந்து எப்படி குழந்தைய பழக்கறாங்க அத பொறுத்துதான் இருக்கு.
1: உணவு பழக்க வழக்கம்ன்றது பெரியவங்கள்ட்ட இருந்து தான் குழந்தைங்களுக்கு போகுது. அதனால நம்ம என்ன செய்யறோமோ அதை அப்படியே அவங்க காப்பி பண்ணிக்குவாங்க.
0: கோடைனாலே ஃபர்ஸ்ட் எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து இளநீர் தான். இயற்கையான எலக்ட்ரோலைட்டுகள் நிறைந்த தாகத்தை தணிக்கக்கூடிய உடனடி ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு இயற்கையான பானம். அது வந்து எந்தவித செயற்கையும்

0: இல்லாமல் தான் பெற்ற நீரை தலையாலே தான் பெறுதலால் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வேரில் தண்ணி ஊற்றினோம்னா மரத்து மேலேருந்து இளநியாக வந்து அது நமக்கு வந்து திரும்ப ஒரு சுவையான இளநீரை தருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த இளநீர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா மோர், தயிரை நல்லா கடைஞ்சி சீரகம் இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த மோரை குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிகள்லாம் மோரை வந்து ஃபுல்லாக தயிர் மாதிரி கொடுக்கவே மாட்டாங்க. நல்லா கடகடன் கடைஞ்சி
1: வெண்ணெயை
0: தனியாக எடுத்து அதுக்கப்புறமே தான் அந்த தயிர் மோரை வந்து நீர் மோர் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தால் கூட 10 பேருக்கும் நிறைய
1: நீரை சுருக்கு மோரை பெருக்கு அப்படின்றது தான் பழமொழி. எவ்வளோ தண்ணி நம்ம சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்குள்ளே அதோட அந்த குளிர்ச்சி தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டம்ளர் தயிருக்கு ஒரு டம்ளர் தண்ணி, அதில் அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா திக்காக இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்னு குடிச்சிருவோம். ஆனால் மோர்ன்றது வந்து நல்லா நீர் மோர், அதுதான் அதோடைய இது.
0: தொடர்ந்து பேசலாம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
7: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
8: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
7: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி.
8: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
7: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
8: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்களை சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள், ஹார்ட் சுகர் ஃபைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் BK ஆயுர்வேதா மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள், BK ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
9: காரைக்கால் GL மருத்துவமனை
10: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
9: GL மருத்துவமனை
10: காரைக்கால்.
11: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
12: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
11: பிபிஎன் கண் மருத்துவமனை.
13: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
14: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
15: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
16: வீட்டு உபயோக பொருட்கள்
17: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
18: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
19: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
20: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
21: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோடை வெயில்ல என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சார் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றியும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கோடையில் வந்து வெள்ளரிக்காய் வந்து ரொம்பவே எதுவாக வேணால் நம்ம காலையில் நம்ம காலை உணவுக்காகவும் எடுத்துக்கலாம், இடையில எப்போ வேணாலும் அதை எடுத்துக்கும் போது பசியும் அடக்கும் நமக்கு தாகத்தையும் தணிக்கும். எப்போவுமே அந்த வெள்ளரிக்காயை மட்டும் நம்ம வீட்டில் எப்போவுமே வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த தண்ணீர் தாகம் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் வராமல்

0: தவிர்க்கலாம்.
1: அதே போல் லெமன் எலுமிச்சை சாறு அப்படிங்கிறது எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுவாங்க, ஆனால் விலை தான் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. வைட்டமின் சி நிறைந்த எலுமிச்சை சாறு, லைட்டாக சால்ட் அல்லது லைட்டாக சுகர் போட்டு கோடைக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும்.
0: அது கூடவே வந்து கொஞ்சம் சப்ஜா விதைகள், அப்புறம் பாதாம் பிசின், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதையும் சேர்த்து அந்த எலுமிச்சை சாரோடு நம்ம பருகும்போது வந்து உங்களுக்கு உடல் குளிர்ச்சி வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் வராமலும் அது தடுக்கும்.
1: நேயர்கள் கேட்டது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
2: மே மாதம் 15 தேதி முதல் 23 தேதி வரை
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:30.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம். நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
7: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: பிபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: பிபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: தேதியும் சேதியும் மே 6 வரலாற்றில் இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகள்.
1: இன்று உலகம் முழுவதும் இன்டர்நேஷனல் நோ டயட் டே ஆக கொண்டாடப்படுகிறது. நம் உடல் எப்படி இருக்கிறதோ அதை அன்பாக அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாள் வலியுறுத்துகிறது. பல நேரங்களில் நாம் மற்றவர்களைப் போல மாற முயற்சிக்கிறோம், ஆனால் உண்மையான அழகு நம்முடைய தனித்தன்மையில்தான் இருக்கிறது என்று உணர்த்தும் நாள் இன்டர்நேஷனல் நோ டயட் டே.
0: 1889 பாரிஸில் உள்ள ஈஃபில் கோபுரம் பொதுமக்களின் பார்வைக்காக அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்ட நாள் இன்று.
1: 1840 மே 6 உலகின் முதல் அஞ்சல் முத்திரை அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த அஞ்சல் முத்திரையின் பெயர் பென்னி பிளாக். இன்று நாம் மிக எளிதாக இணையம் வாயிலாக வாட்ஸ்அப் மெசேஜ் போல அனுப்பி கொண்டிருக்கிறோம், ஆனால் அந்த காலத்தில் தகவல் தொடர்பு என்பது இத்தனை எளிதாக இல்லை. ஒரு சிறிய முத்திரை மக்களை இணைத்த ஒரு பெரிய பாலமாக இருந்தது அந்த முத்திரை அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் என்று.
0: 1994 ஐக்கிய ராஜ்யத்தையும் பிரான்சையும் இணைக்கும் கால்வாய் சுரங்கப்பாதை திறக்கப்பட்ட நாள் இன்று.
1: 1954 மே 6 ரோஜர் பென்சர் இங்கிலாந்து ஓட்டப்பந்தய வீரர், 1 மைல் ஓட்டத்தை 4 நிமிடத்திற்குள் முடித்து உலக சாதனை படைத்தார். இது இம்பாசிபிள் என்று கருதப்பட்டது, ஆனால் அதை முடியாதது ஒன்றில்லை, முயற்சி செய்தால் எல்லாம் முடியும் என்று நிரூபித்து காட்டினார் ரோஜர் அவர்கள்.
0: பிரான்ஸ் நாட்டு வேதியியல் அறிஞர் பிரான்சுவா அகஸ்தே விக்டர் கிரீன்யார்ட் அவர்கள் பிறந்த நாள் இன்று. 1912 இவருக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. கரிமச் சேர்மங்கள் பலவற்றை இவர் உருவாக்கியவர். இவர் பிறந்த ஆண்டு 1871.

0: இந்திய சுதந்திர போராட்ட வீரர், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மோதிலால் நேரு அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. அவர் பிறந்த ஆண்டு 1861.
1: இத்தாலிய கல்வியாளர், மனோ தத்துவ மருத்துவர், குழந்தைகளை பயிற்றுவிக்க ஒரு புதிய கல்வி முறையை உருவாக்கிய மரியா மாண்டிசோரி அவர்களின் நினைவு நாள் இன்று, ஆண்டு 1952. இவரது மிகச்சிறந்த புத்தகங்கள் த அப்சர்வன்ட் மைண்ட், த டிஸ்கவரி ஆஃப் த சைல்ட் போன்றவை ஆகும்.
0: மனவியல் துறையின் முன்னோடி, மனித மனத்தை புரிந்து கொள்ள புதிய வழியை உலகுக்கு காட்டிய சிக்மண்ட் ஃப்ராட் அவர்களின் பிறந்த நாள் இன்று.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: நேரம் 9:35. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
4: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
5: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
4: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வீ டூத் பேஸ்ட்.
6: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
7: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களே, கோடையில் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். கோடைனாலே இந்த தர்பூசணி பழங்கள், 90% நீர் சத்து கொண்ட பழங்கள், உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கக்கூடியது தர்பூசணி. ஆனால் தர்பூசணி சாப்பிடும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே நம்ம தேடுற ஒரு பொருள் வந்து நொங்கு. அந்த வெயில் வந்துட்டாலே அந்த நொங்கை பார்த்தாலே நமக்கு ஆசையா இருக்கும் இல்லையா? அந்த நொங்கை வந்து
1: சாலையோரத்துல வச்சு வித்துட்டு, அது கூடவே இன்னொன்னு கிடைக்கும், பனையோட கொடை அப்படின்னு சொல்லலாம், பதநீரும் கிடைக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா, காலையில 5 மணிக்கு வரும்போது கூட அந்த நொங்கு வியாபாரிகள் வந்து அந்த நொங்கு விற்பனைக்கு தயாராயிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 5 மணிக்கெல்லாம் நொங்கை வந்து வெட்டி அதை கொண்டு வந்து சாலையில வச்சு இது பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் கியூ நிக்குதுங்க நொங்கு வாங்குறதுக்கு. அப்படிங்கும்போது கோடையை பொறுத்த அளவுக்கு ரொம்ப டிமாண்ட்
1: கூட நொங்கு கடைகள் வந்து இருக்கு. 8 மணி 9 மணிக்கு நம்ம வண்டியில போகும்போது பாத்தீங்கன்னாக்கா இருக்கும், அப்பவும் நிறுத்தி வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க அடுத்த நாள் பயன்படுத்துறதுக்காக.
0: அதே போல இன்னொரு தர்பூசணிக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா முலாம்பழம். ஆனா எல்லாரும் சாப்பிடறது இல்ல, ஆனா முலாம்பழம் வந்து கோடைக்கு வந்து ரொம்ப நீர்ச்சத்து தரக்கூடிய ஒரு பழம்.
1: வைட்டமின் இருக்காது அதுல, அதனால யார் வேணா அது நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த கோடை வெயிலுக்கு வந்து ரொம்ப உகந்தது அப்படின்னு கூட அந்த முலாம்பழத்தை சொல்லலாம்.
0: வைட்டமின் ஏ. ஆனால் கோடையினாலே சீசன் பார்த்தீங்க அப்படின்னா மாம்பழத்துக்கு தான். இந்த மாம்பழம் வந்து வைட்டமின் சத்துக்கள் ஏ மற்றும் சி நிறைந்தது. ஆனால் அளவோடு சாப்பிட்டுக்கலாம். இது கோடையில் வந்து ஜூஸ் மாதிரி அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா இது வந்து சூடு தரும் என்பதால் கொஞ்சம் அளவோடு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: அது நுங்கு சொன்னீங்க இல்லையா, அந்த நுங்கு வந்து இப்போ வெயில் காலம் வந்துருச்சுனாலே கண்டிப்பாக நம்ம என்னதான் முன்னேற்பாடாக இந்த காட்டன் உடைகள் இதெல்லாம் பயன்படுத்தினாலும் கூட அந்த வேர்க்குரு வந்துடும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த நுங்கில் உள்ள தண்ணியை வந்து அந்த வேர்க்குருவில் தடவிட்டோம் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா அது உடனேவே அடுத்த நாளைக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படியே இதுவாகிடும். அந்த அளவுக்கு அதில் வந்து அந்த மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. உள்ளுக்கும் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை மட்டும் அந்த வேர்க்குருவில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது உடனே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது மாதிரி நுங்கு சாதாரணமாக சாப்பிடாம அதை வந்து பால் கூட சேர்த்து ஜூஸாகவும் இது பண்ணும்போது குழந்தைகள் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் அந்த நுங்கு வந்து இலசா இருந்ததுன்னா உடம்புக்கு நல்லது. ரொம்ப அந்த முத்தின நுங்கா இருந்தால் வயிற்றுப்போக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் வாங்கும் போதே நம்ம பார்த்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நுங்கு வந்து நல்ல பலனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் இந்த கோடை வெயிலுக்கு.
0: அடுத்து திராட்சை, நீர் சத்து நிறைந்த ஒரு பழம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதயத்துக்கே ரொம்ப நல்லது. அதனால் திராட்சை வந்து நம்ம அதிகமாக சாப்பிடலாம். பல ரகங்கள் இருக்குது தெரியும், பன்னீர் திராட்சை, கருப்பு திராட்சை அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா மாதுளை. மாதுளை வந்து உடல் சூட்டை தணித்து

0: இரத்த ஓட்டத்தை சீராக்கும். அதனால் மாதுளை வந்து நம்ம பழமாகவும் சாப்பிடலாம், ஜூஸாகவும் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும்.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்மலையின் 100.3 இது பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: நேயர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி.

0: மயிலாடுதுறை.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
2: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இன்றைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் வந்து கோடையில் வந்து நம்ம உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி நம்ம பேசணும். தர்பூசணி, வெள்ளரிக்காய், இளநீர், மோர், தயிர், நொங்கு, அது மாதிரி எளிதில் ஜீரணமாகக்கூடிய கஞ்சி வகைகள், கூழ், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கோடையில் நம்ம சேர்த்துக்கும் போது உடல் வந்து எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கும். கோடையில் உடல் உபாதைகள் இல்லாமல் நம்ம தவிர்க்கலாம். நிறைவு பெறுகிறது இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:45.
5: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. முகமும் முகவரியுமாய் வானொலி. வானத்திலிருந்து ஒரு தேவதையின் குரலாய், காற்றின் அலைவரிசையில் நம் வீட்டின் அங்கமாய், 90 கடந்து இன்றும் கம்பீரமாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலி வரலாற்றின் பக்கங்களில் ஒரு மகத்தான மைல்கல்லை எட்டியுள்ளது. போர்க்காலங்கள், பேரிடர்கள் என அனைத்தையும் கடந்து இன்னும் நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் வானொலியின் சிறப்பு பயணம் இதோ வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. தனக்கு முகமும் முகவரியுமான வானொலியுடன் தான் பயணித்த அனுபவங்களை பகிர்கிறார் நீலகிரி மாவட்ட ஆவண புகைப்படக் கலைஞர் மதிமாறன் அவர்கள். வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
6: இந்த 90 வானொலிக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். 90 வந்து அடியெடுத்து வைக்கிற வானொலிக்கு முதல் வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் மதிமாறன். நான் ஒரு ஆவண புகைப்படக் கலைஞர். என்னோட வாழ்க்கை பயணம் வந்து பழங்குடிகளையும் பறவைகளையும் கூடவே பயணிக்கிறேன். 6 பழங்குடி மக்களோட வாழ்வியல் முறையும், 200 பறவைகளோட வாழ்வியல் முறையும் ஆவணப்படுத்தி ஒரு ஆவண மையம் வச்சுருக்கேன். வர பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து என்கிட்ட கிடைச்ச தரவுகளை வந்து தந்து உதவி செஞ்சிட்ருக்கேன்.
5: ஒரு வித்தியாசமான துறையில் இருக்கீங்க, பொறுப்புள்ள ஒரு ஜாப்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுடைய வானொலி பயணம், உங்களுடைய அனுபவங்கள், வானொலியோட உங்களோட கனெக்ஷன் என்ன?
6: முகமும் முகவரியும் தந்தது வானொலி தான் சொல்லலாமல். என் வாழ்க்கையில் என் கூட வந்து ஒரு கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போன ஒரு மிகச்சிறந்த நண்பன்னாக்கா வானொலி தான். ஏன்னா நல்ல வார்த்தைகள் மட்டும் பேசுறது வானொலி மட்டும் தான் பேசும், நல்ல விஷயங்களை சொல்கிறது வானொலி மட்டும்தான் இருக்கும். பதட்டம் இல்லாமல் அன்பான விஷயங்களையும் அழகான தகவல்களையும் கொடுத்துட்ருக்கோம். எந்நேரமும் எந்த நேரத்துலனாலும் வானொலி கேட்கலாம். ஏன்னா நல்ல நண்பர்கள் எப்போதுமே வந்து நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு கிடைச்ச மிக சிறந்த நண்பன்னாக்கா வானொலி தான். என்னோடய முகமும் முகவரியும் வானொலி தான். அதில் வந்து சொல்கிறதுல இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நன்றி, பாராட்டு, மன்னிப்பெல்லாம் வந்து உடனே கொடுக்கணும். இந்த நாளில் வந்து இந்த பிறந்தநாள் வாழ்த்தும் சொல்லிடுறோம், வானொலிக்கு நன்றியும் சொல்கிறோம். இன்னும் நிறைய கோடான கோடி வருஷம் வந்து நிறைய பேரோட குரலாக இருக்கணுன்றது வாழ்த்தும் சொல்கிறோம்.
5: நீங்கள் பேசும்போதே தெரியுது உங்கள் மனசோட ஆழத்துலேருந்து நீங்கள் பேசுகிறீங்க, அந்த உணர்வு பூர்வமாக நீங்கள் பேசுகிறீங்க. அந்த உணர்வு பூர்வமாக அந்த பேச்சு வந்து உங்களோட வானொலியோட எவ்வளோ எமோஷ்னலாக நீங்கள் பாண்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களோட பேச்சிலேயே எனக்கு புரியுது. சொல்லுங்கள் சார், உங்களுடைய வானொலி பயணம், உங்களுடைய வானொலி மறக்க முடியாத அனுபவம்.
6: எங்கே பயணிக்கும் போதும் என் கூட வந்து பயணிக்கிற ஒரு நல்ல நண்பன், நான் வாகனங்களில் பயணிக்கும் போதும் என் கூட இருக்கும். இங்கே வந்து அகில இந்திய வானொலி ஊட்டி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, அது வந்து மந்தரைன்னு சொல்லுவாங்க. அந்த பழங்குடி மக்களோட பேசுகிற நிகழ்ச்சி, மந்தரையில் அமர்ந்து பேசுகிற விஷயங்களை வந்து ஒளிபரப்பு பண்ணி காலை

0: மற்றும் மாலை நேரங்களில் பாடல்களை ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த கோத்தர் பழங்குடி மக்களோட பாடல் வந்து ரீங்காரமாக இருக்கும். எப்போவுமே கார் ட்ராவலில் போகும்போது கூட அந்த விளக்கே விளக்கே நெய்யொலியோ வாசாமி, அப்புறமேட்டு தவிட்டு மக்கா நெல்லையோ வாசாமி, பஸ்ஸான பஸ்ஸவனியோ அப்படின்ட்டு இந்த பாடல்கள் வந்து பாடிட்டே இருக்கும். வானொலியில் மட்டும்தான் பழங்குடிகளின் ஒலி கேட்கும், பழங்குடிகளின் இசை அவர்களோட பாடல் கேட்கும். அது வந்து மறக்க முடியாத நினைவுகளை வந்து சுமந்துட்டு ரொம்ப அந்த பயணத்தை வந்து ரொம்ப இனிமையாக்கும். எப்பவுமே மறக்க மாட்டோம். அப்படி இல்லைனாலும் அது வந்து பதிவு பண்ணினாலும் கேட்டு போகிற பழக்கம் இருக்கு.
1: முதல் வானொலி பயணம் வானொலி கேட்க ஆரம்பிச்சிங்க, அந்த இன்ஸ்பிரேஷன் அதை பத்தி சொல்லுங்க.
0: எங்க வீட்டில் வந்து அப்பா பார்த்தேன், ஒரு அப்போ வந்து கரண்ட் இல்லை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. டிரான்சிஸ்டர் ரேடியோ வாங்கிட்டு வராங்க, கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்கும் எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் வானொலியில். உடனே நல்ல இதெல்லாம் கிடைக்காது, உடனே வந்து அதை போய் மலை மேலே நின்று கேட்குவாங்க. ஒரு பெரிய மரத்து மேலே ஒரு சின்ன ஆண்டனா கட்டி அதில் கொண்டு வருவாங்க. வீட்டில் வந்து சன்னல் வலை மாதிரி இருக்கும், அதெல்லாம் பின்னி வச்சு அந்த வானொலி கேட்குவாங்க. அந்த சத்தம் கேட்கும் போது, காலையில் கேட்கும் போதும், அந்த சாமி பாட்டெல்லாம் போடும்போது எங்களை எழுப்புறதே வானொலி தான். என் ஏஜில் வந்து வேற எந்த விஷயங்களும் எங்களை வந்து அணுகலை மேடம். அப்போ வந்து எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்னாக்கா வானொலி மட்டும்தான். செய்திகளை கேட்குவோம், பாடல், அப்புறமேட்டு பெரிய தலைவர்களோட ஸ்பீச் இருக்கும். எங்க தாத்தால எனக்கு உட்கார வச்சு கேட்க வச்சிருக்காரு, இந்த டைம்ல பேசுவாங்கன்றது அந்த அண்ணன் சார் முன்னாலே சொல்லிடுவாங்க. அதுக்காக சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குவோம், உட்கார்ந்து அந்த விஷயத்தை கேட்குவோம். அந்த விஷயங்கள் வந்து அதான் நிறைய விஷயங்கள் உள்வாங்கும் போது செயல் வடிவமா கொடுத்தது வானொலி மட்டும்தான். எங்க வீட்டுல இன்னும் அந்த வானொலி இருக்கு மேடம். ரொம்ப என்ன சொல்றது, அது கூடவே வாழ ஆரம்பிச்சிட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து வீட்டுல சில பேரை வந்து மறக்கவே முடியாது, அவங்கள வந்து பிரிக்கவும் முடியாது. அவங்க இங்கிருந்து இல்லாத போயிட்டா கூட அவங்க நினைவுகள் எப்போதுமே நம்ம கூட பயணிக்கும். அது மாதிரி வானொலி வந்து இரண்டரை கலந்தது மேடம். என்னை உருவாக்கிய வானொலிக்கும், பறவைகளுக்கும், மரங்களை பேச வைத்த மாமனிதர்களுக்கும், வானொலிக்கும் இன்னொரு டைம் நன்றி சொல்றோம்.
1: உதகை அரசினர் கலைக்கல்லூரி வன உயிரின உயிரியல் துறை இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் பி ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது,

வணக்கங்களே. என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மயிலம் என்ற ஊர் தான் என்னோட சொந்த ஊர். நான் பள்ளிக்கு செல்ற காலத்திலாம் பார்த்தீங்கன்னா அப்போ கிட்டத்தட்ட வந்து வானொலி தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். காலையில் பள்ளிக்கு செல்லும்போது போல எந்த நேரம் பார்க்கணும் வானொலியில் எப்போ பாட்டு முடியும், அந்த பாட்டில் நடுவில் பாட்டுக்கு நடுவில் வந்து இப்போது தற்போது நேரத்துன்னு சொல்லுவாங்க புதுச்சேரி வானொலியில் நினைக்கிறேன். அப்போது அது மாதிரி அந்த டைமை கேட்டுகிட்டே நாங்கள் எங்கள் வேலைகளை பார்ப்போம். கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து மணியை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி வந்து வானொலி பாட்டு முடிஞ்சோடனே அந்த நேரத்தை பார்த்துட்டு ஆஹா மணி 8:30 9:30 பள்ளிக்கு செல்லணும்னு சொல்லிட்டு ஓடுவோம். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாக வானொலியை கேட்ட அனுபவம் இல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லூரி பருவங்களில் கொஞ்சம் வானொலி அதிகமாக கேட்க வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அதுக்கு பிறகு வந்து உதகைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010 உதகையில் வந்து நம்ம கல்லூரியில் அரசு கலைக்குள்ள வந்து பணியாற்றிட்டுருக்கோம். இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் உதகை வானொலி நிலையத்தோட கலந்துரையாட பல்வேறு வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. ஸோ இது மாதிரி வானொலி நிலையம் என்பது வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து எல்லா கிராமம் மற்றும் அந்த கிராமங்கள்னு சொல்கிறோம், அந்த கிராமங்களுக்கும் போயிருக்கு, நகரங்களுக்கும் போயிருக்கு. இன்னைக்கு வந்து எஃப்எம்ன்றலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சராசரி மனிதன் வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பயணம் செய்யும் போதோ இல்லை எந்த நேரங்களையும் வந்து தொடர்ந்து மக்களை வந்து தன்வயப்படுத்தி பல்வேறு செய்திகளையும் வழங்கிட்டு இருக்காங்க. சொன்ன வானொலிக்கு 90 இந்த நிகழ்ச்சி வந்து இன்னும் பல ஆண்டுகள் இந்த வானொலி நிலையம் வந்து இருக்கணும்னு என்னுடைய அதுக்கான பாராட்டுகளையும் தெரிவித்து வாழ்த்த வயதில்லை. இருந்தாலும் வந்து இன்னும் நான் பல ஆண்டுகள் வந்து வானொலி இன்னும் பல நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தணும் என்று வாழ்த்து கூறி நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.

அனைத்துமாய் சுமார் 60 ஆண்டுகளாக தன்னுடன் பயணிக்கும் வானொலியை பற்றி நம் வானொலி நேயர் ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன அலுவலர் சத்யநாராயணன் அவர்கள் பேசும்போது.

0: நான் சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம்.
1: சொல்லுங்கள் சார், உங்களுக்கும் வானொலிக்கும் உள்ள தொடர்பு?
0: வானொலிக்கும் எனக்கும் தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இந்த தொடர்பு இருக்கு. நான் மேலேயே சொல்லலாம், சின்ன வயசுலேருந்து 5-6 வயசுல இருக்கும்போது எங்கள் வீட்டில் வானொலி ஓடிட்டு இருக்கும். என்னுடைய தந்தையாரும் சரி தாயாரும் சரி வானொலி பிரியர்கள். அவங்க எப்பவுமே காலையில் பார்த்தீங்கன்னா இந்த 5:30 மணிக்கு இந்த வந்தே மாதிரம் போடும் குரல் கேட்கும்போது, இந்த ஒளி கேட்கும்போதே நாங்கள் தூங்கி எந்திரிச்சிருவோம். மாட்டப்படி பள்ளி நாட்டில் சொல்றது 5 வயசு 6 வயசுலயே. கோவையில் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி தான் அங்கே ஒலிபரப்பு வரும். அப்ப கோவை வானொலியே கிடையாது. சோ எங்க வீட்டுல இந்த திருச்சிராப்பள்ளி வானொலியே ஓடிட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மேடம் இந்த நிறைய இந்த தமிழ் செய்திகள், ஆங்கில செய்திகள், மத்திய இசை விழா நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்க அம்மா ரொம்ப பிரியப்பட்டு கேட்பாங்க. அதுல இந்த பாத்தீங்கன்னா இந்த இசை விழா கச்சேரி அந்த கேட்டு கேட்டு பார்த்தா எங்களுக்கும் அந்த இசை கர்நாடக இசை மேல நாட்டம் ஏற்பட்டு சின்ன வயசுலயே அந்த மாதிரி மனசுல பதிஞ்சிருச்சு. கிரிக்கெட் மேட்ச் வர்ணனைகள் வருது, இப்பெல்லாம் இப்ப டிவியில பாக்குறோம், நேரம் பாக்குறோம். அந்த நாள்ல பாத்தீங்கன்னா டிவி கிடையாது, நம்ம இதுல தான் வானொலி தான் கேட்கணும். கிரிக்கெட் மேட்ச் பணியில் இருக்கிற நாட்கள் இந்த வானொலிக்கு பாக்கெட் டிரான்ஸ்பர் எடுத்து போயிடுவோம் இந்த கிரிக்கெட் மேட்ச் கேட்கறதுக்காக. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வானொலி வந்து அந்த நாள்ல வந்து வானொலி புஸ்தகம் போட்டிருந்தாங்க, 15 நாளைக்கு ஒரு புஸ்தகம். அந்த புக்கை வந்து எங்க அம்மா கடையில முதல்ல போய் வாங்கிட்டு வந்து சம்டைம்ஸ் அந்த கடையில புஸ்தகம் தீர்ந்து போகும். அது தீர்ந்து போனா எங்க அம்மாட்ட திட்டு வாங்க வேண்டிய வரும், ஏன் வாங்கல மொழி வேணாம்னு சொன்னேன் வாங்க போகலையேன்ட்டு. அந்த மாதிரி அந்த வானொலி புத்தகத்தில் பாத்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சியும் 15 நாளைக்கு உண்டான நிகழ்ச்சி நேரம் சென்னை வானொலி, திருச்சி வானொலி, அந்த மாதிரி எல்லா வானொலி நிகழ்ச்சி என்னென்ன நிகழ்ச்சி 15 நாளைக்கு நிகழ்ச்சிகள் அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதை வச்சுட்டு அதை பார்த்துட்டு அந்தந்த நேரத்தில் அந்த வானொலி எங்க அம்மா போடுவாங்க, அந்த மாதிரி எங்க அப்பாவும் போடுவாங்க. அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு அந்த வானொலி கேட்டு கேட்டு எனக்கு பழக்கமாயிருச்சு. அதே மாதிரி நான் 87 இங்கிருந்து கோவையிலிருந்து சென்னைக்கு போனேன். சென்னையில பாத்தீங்கன்னா சென்னை வானொலி என்னுடைய உயிர் மூச்சாக ஆகிப்போச்சு. அதை சென்னை வானொலி வீர்பாரி இரண்டுமே, வீர்பாரி நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி அந்த மாதிரி எல்லாம் வரும். சென்னை வானொலி பாத்தீங்கன்னா காலையில 5:30 இவங்க அறிவிப்பாளர்கள் அவங்க பேர் சொல்ல வேண்டாம், அவங்க பேர் நாங்களே கண்டுபிடிச்சிருவோம். கோமலா ராமலிங்கம் இன்னைக்கு வந்திருக்காங்க, ஜானகி வெங்கட் வந்திருக்காங்க, அந்த மாதிரி அறிவிப்பாளர் நேம் மூலம் அதே மனசுல பதிஞ்சது எங்களுக்கு. இந்த அவங்க காலையில கொடுக்குற இந்த நிகழ்ச்சிகள் நம்ம இவருடைய தென்கட்சிக்கோ சாமிநாடு இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஆகட்டும், மற்ற நிகழ்ச்சிகள் இன்னும் சிறப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த வானொலி வந்து இந்த எந்த விதத்தில் பயனடைதுன்னு பாத்தீங்கன்னா இந்த புயல் வெள்ளம் மழை காலங்கள்லாம் பார்த்தா அவங்க துல்லியமா அறிவு கொடுப்பாங்க. அதை வச்சுட்டுதான் நம்ம எல்லாம் ஒரு பயனுள்ளதா இருக்கும் இந்த வானொலியில.
1: நிச்சயமா
0: அவ்வளவு துல்லியமா கொடுக்குறாங்க இந்த வானொலி. கரண்ட் இல்லைன்னு வைங்க, இந்த பாக்கெட் டிரான்ஸ்பர் வச்சுட்டு நம்ம வானொலி கேட்கலாம். சார் இல்லைன்னு வைங்க, ஷட் டவுன் ஆயிரும், கரண்ட் இருக்காது, 4 நாளைக்கு கரண்ட், 3 நாள் கரண்ட் இருக்காது, தண்ணி நிக்கும், எங்க பார்த்தா வெள்ள பாதிப்பா இருக்கும். அப்போ இந்த பயனுள்ளதா இருக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்கு கீழ்பட்டிருந்து மேல்பட்ட மக்கள் அனைத்து மக்களுக்குமே இந்த வானொலி வந்து ஒரு பாக்கெட் டிரான்ஸ்பர் வச்சுட்டு கேட்பாங்க. அது எவ்வளவு ஒரு பயனுள்ள தகவல்களா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் பார்த்தா இந்த வானொலி அவ்வளவு ஒரு பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப இந்த வானொலி ஈடுபாடு என்ன, சின்ன வயசுல இருந்தே எப்படி பழக்கப்பட்டு இந்த சென்னை வானொலி ஆகட்டும், விருத் பாரதி ஆகட்டும், இந்த ஊட்டி வானொலி, இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி ஆகட்டும், எல்லா வானொலியுமே கேட்கிறேன். திரை இசைப்பாடல்கள் ஆகட்டும், இந்த வர்ணனை கிரிக்கெட் வர்ணனை ஆகட்டும், இந்த ஒளிச்சித்திரம், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தோட்டமும் தொழில், அந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதே மாதிரி நம்ம மடல் மாணிக்கம் காலையில 7:55 வருது பாருங்க, சென்னை அலைவரிசையில் வர்றது நிகழ்ச்சி, அந்த மடல் மாணிக்கம் நிகழ்ச்சி ரொம்ப இன்ஃபர்மேஷன் தேவை இருக்கும். கொஞ்சம் தகவல் கொடுக்குறது மத்தியானம் பாத்தீங்கன்னா 3 மணிக்கு வண்ணமணி மாலை நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது, 9:00 வண்ணக்கலைஞர் டாக்டர் சேவன் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நிகழ்ச்சி வண்ணக்கலைஞர் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேல போச்சு சென்னை வானொலி எஃப்எம் ரெயின்போல. அப்ப அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நான் கடிதங்கள் அந்த நிகழ்ச்சி கேட்டு கேட்டு நிறைய கடிதங்கள் எழுதி போட்டேன். அந்த கடிதங்கள் எழுதி போட்டதுல பார்த்தா ஒரு டாக்டர் சேவன் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி போன் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு சிறப்பு நேராக கூப்பிட்டுருக்கோம், நீங்க நிலையத்துக்கு வரணும் அப்படின்னாரு. அப்ப நிலையத்துக்கு போகும்போது எனக்கே உண்மையை ரொம்ப புரிப்பாருது. நானும் அந்த சமயத்துல மனைவி அழைச்சிட்டு போயிருந்தேன் சென்னை வானொலி. அப்போ அங்கே போய் நாங்கள் ரேடியோ ஸ்டேஷன்ல உட்காரும்போது நம்ம இந்த இடத்துல உட்காரமங்கும் போது அவ்வளோ ஒரு பெருமையா இருந்தது. ஏன்னா அந்த அறிவிப்பாளர்களை அவ்வளோ சிறப்பாக செய்யும்போது நம்மளும் அவங்க கூட போய் சேர்ந்து அதாவது பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி நம்மளும் அந்த நிகழ்ச்சியில் போய் உட்கார்ந்தமேட்டு எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி உண்மையிலேயே அது மறக்க முடியாத சபம். நானும் இந்த வானொலி 90 நிமிஷம் கேட்டுதான் இருக்கேன். தமிழகம் முழுக்க இருந்து எல்லா நேரிலும் பேசுறாங்க, அவங்க பேசும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு, அவ்வளோ உற்சாகமா இருக்கும் வானொலி. ஏன்னா இந்த வானொலி கம்பேர் பண்றதுக்கு வார்த்தையே கிடையாது, அது என்னுடைய உடலோட உயிரோடு அப்படியே கலந்துருக்கு இந்த வானொலி உண்மையிலேயே சொல்லணும்னு நினைச்சா. ஒரு வானொலி நான் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக நேசிக்கிறங்கும் போது எனக்கு உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையா இருக்கு, ரொம்ப உற்சாகமா இருக்கு. இன்னும் இந்த வானொலி 90 இல்ல 100 ஆண்டுகள் 180 ஆண்டுகள் கடந்து போகணும். இது அனைத்து நிலை இயக்குநருக்குமே மற்ற அறிவிப்பாளர்கள் எல்லாருக்குமே இந்த விதத்தில் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன்.
2: உருவமில்லா உயிர் தோழன் காற்றலை வழியே கானம் பாடி பழைய நினைவை அசை போட்டு தனிமை போக்கி இனிமை தரும் இனிய வானொலி.

0: இன்னும் பல நூறு ஆண்டுகளை கடந்து சாதனை படைக்கட்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி எம் ராஜேஸ்வரி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார். படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: சிந்தனை அரங்கம். முயற்சி திருவினையாக்கும். சிந்தனை மற்றும் தகவல்களோடு நெடுங்காடு கா பிரபாகரன். நேர்களே, தமிழ்மறை உலக பொதுமறை வள்ளுவம் சொல்கிறது, முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சின்மை இன்மையை புகுத்திவிடும். செல்வம் சேர வேண்டுமென்றால் முயற்சி வேண்டும். வளமான வாழ்க்கை வேண்டுமென்றால் முயற்சி வேண்டும். எண்ணிய யாவும் முடிக்க வேண்டும் என்றால் முயற்சி வேண்டும். அந்த முயற்சியை செய்ய தவறினால் அது தோல்வியை கொண்டு வரும், வறுமைக்குள் அவரை தள்ளிவிடும். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். அந்த முயற்சியை திருவினையாக்கும் முயற்சியாக எப்படி செய்வது? அந்த முயற்சி செய்வதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் என்ன? அதன் படிநிலைகள் என்ன? வென்றே ஆக வேண்டுமென்றால் நம்முடைய முயற்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பேசலாம் இன்றைய சிந்தனை அரங்கத்தில்.

0: தங்க மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.

0: தங்க மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களை, முயற்சி திருவினையாக்கும், அதற்கு வெற்றி பெறுவதற்கென்று ஒருவரிடம் முக்கியமான பண்பு நலன்கள் இருக்க வேண்டும். இந்த முயற்சி எதற்கானது அப்படிங்கிறத நாம் ஒரு குறிக்கோளோடு, திட்டவட்டமான குறிக்கோளோடு இருக்க வேண்டும். தனக்கு என்ன வேண்டும் என்பது பற்றிய அறிவு, அதை அடைவதற்கான தனியாத ஆழமான விருப்பம், இது ரெண்டும் இருந்தால்தான் முயற்சி திருவினையாக்கும். உலக புகழ்பெற்ற சுயமுன்னேற்ற சிந்தனையாளராக மதிக்கப்படுகிற நெப்போலியன் ஹில் அவர்கள் சொன்னார்கள், அந்த திட்டவட்டமான குறிக்கோள் தனக்கு என்ன வேண்டும் என்பது பற்றிய அறிவு, ஆழமான விருப்பம். இது பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான மனிதர்கள் முயற்சி செய்கிறார்கள், ஆனால் சில மனிதர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். அவர்களுக்கான அடிப்படை அம்சம் என்பது அவர்கள் குறிக்கோளில் தெளிவாக இருக்கிறார்கள் என்பது. இது சராசரியாக பார்த்தோம் அப்படின்னா 100 பேரில் 3 பேர் தான் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கணக்கீடு சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், 3% இருக்கிறோமா இல்லை 97% இருக்கிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம்.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
5: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
6: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.

10:15. உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தார்ப்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை, காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுலமுது, தார்ப்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.

0: நேர்களே, முயற்சி திருவினை ஆக்க வேண்டும் என்றால் நாம் குறிக்கோளோடு இலக்கோடு தெளிவான திட்டத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம். அதுலேயும் அந்த 3%, அது எப்படிங்க அந்த 3% மட்டும் அதை கரெக்டாக செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளார ஒரு சூட்சமம் இருக்கிறது, எழுத்துப்பூர்வமாக சிந்திக்க வேண்டும். எழுத்துப்பூர்வமானால் எப்படி அப்படின்னா, நாம் என்ன பிளான் பண்ணுறோமோ அதை வந்து தெளிவாக எழுத வேண்டும். இலக்குகளை நிர்ணயித்து அதை அடைவதற்கு உள்ள திட்டங்களை நாம் வந்து எழுதி வைக்க வேண்டும். அந்த எழுத்து வந்து ஏணிப்படியாக இருந்து நம்மை மேலும் மேலும் உயர்த்தி வைக்கும். எழுதி கொள்ளுங்கள், எழுத்துப்பூர்வமாக சிந்தியுங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதும்போது அதை நீங்கள் தெளிவுபடுத்துகிறீர்கள், அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்குறீங்க, அதை தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றுறீங்க. எழுதப்படாத இலக்கு, எழுதப்படாத நோக்கம் அப்படிங்கிறது ஆசை மற்றும் கற்பனையாக மட்டும்தான் இருக்கும். எப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதுகிறீர்களோ அப்போது அது இலக்காக மாறும், குறிக்கோளாக மாறும். அதனால் எழுதப்படாத இலக்குகள் எல்லாம் குழப்பத்திற்கும் தெளிவின்மைக்கும் நமக்கு வழியாக இருக்கும், தவறான திசையில் நம்மை அழைத்து செல்லும். தவறுகள் வந்து நிறைய நடப்பதற்கு வாய்ப்புகள் அமையும். அதனால் எழுதி கொள்ளுங்கள், எழுத்துப்பூர்வமாக சிந்தியுங்கள்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மற்றும் சேலம் மங்களத்தில்.

0: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன்மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல்.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
6: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
7: குளு குளு வாட்டர் பறந்தாச்சு, வாங்க கோடிய ஜாலியா கொண்டாடலாம்.

0: வாட்டர் பார்க் நார்குடி.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
2: நேரிலே முயற்சி திருவினையாக்கும். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு குறிக்கோள் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அந்த குறிக்கோள் எழுதப்பட்டிருக்க வேண்டும், எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மூன்றாவது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலக்கெடு அப்படிங்கிறது இருக்கணும், டைம் லிமிட் அப்படிங்கிறது இருக்கணும். அது காலக்கெடு அப்படிங்கிறது உங்களுடைய குறிக்கோளை பொறுத்தது. அது குறுகிய கால இலக்காக இருக்கலாம், அல்லது நீண்ட கால இலக்காக இருக்கலாம். அந்த செயலை எப்போது எப்படி எந்த காலகட்டத்திற்குள் செய்து முடிப்போம் என்ற காலக்கெடு நாம் நிர்ணயித்து கொள்ள வேண்டும். அப்படி டைம்லாம் நம்ம குறிக்கோளில் இல்லை அப்படின்னா, காலக்கெடு இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, தலையும் இல்லை வாழும் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல் எப்போ தொடங்குது எப்போ முடியுதுங்கிற எந்த ஒரு தெளிவும் முடிவும் புரிதலும் இல்லாத ஒரு முயற்சியாக அது இருக்கும். அதனால் எப்போவுமே திட்டமிட்ட காலக்கெடு அப்படிங்கிறது, திட்டவட்டமான காலக்கெடு அப்படிங்கிறது இருக்கணும். உங்கள் பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கால நிர்ணயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி கால நிர்ணயம் செய்யலைன்னா என்னாகும், காலம் தாழ்த்தி கொண்டே இருப்போம். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்தாலும் அதே தான் சொல்லுவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதை நீங்கள் இந்த நேரத்துக்குள்ளே இந்த நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு முடிச்சிட்டிங்கன்னா, குறிப்பிடத்தக்க அளவுக்கு உங்களுடைய வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்படும். பெரிய பெரிய செயலாக இல்லை, ஒரு சின்ன செயலாக இருந்தால் கூட இந்த டயத்துக்குள்ளே இதை செய்யணும் அப்படிங்கிற காலக்கெடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.

நேர்களை, முயற்சி திருவினையாக்கும். முயற்சி திருவினையாக நான்காவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்முடைய இலக்கை அடைவதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் திட்டமிட்டு எல்லாவற்றையும் ஒரு பட்டியலாக தயாரிக்க வேண்டும். அதில் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு திட்டம் போட்டிருப்போம், ஆனால் பலவிதமான புதிய யோசனைகள் வரும், பல பேருடைய ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும்போது நாம் அதனுடைய மதிப்பை உணர்ந்து அந்த பட்டியலில் அதை நாம் சேர்த்து கொள்ளலாம். அதனால் ஒரு பட்டியல் நாம் தயாரித்து விட்டோம் என்றால் அதைத்தான் நாம் கடைசி வரைக்கும் பின்பற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதை முழுமைப்படுத்துவதற்காக நாம் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும், பலரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும், பலவிதமான தேடுதல்களுக்கு பிறகு அந்த பட்டியலை நாம் செதுக்கி செப்பனிட்டு சீர்படுத்தி மிக அழகான ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணப்பட முடியும். இப்படியான ஒரு பட்டியல்னால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு காட்சி ரீதியான வடிவத்தை நமக்கு கொடுக்கும். நாம் எப்படி போகணும், எப்படி போனால் எப்படி வரும், என்னென்ன விளைவுகள் இருக்கும், எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு தெளிவாக ஒரு படக்காட்சி போல் நம்ம பார்க்க முடியும். இந்த காலக்கெடு, எழுதி வைத்து கொள்ளுதல், பட்டியலிடுதல், இது எல்லாம் சேர்ந்துச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் அடைவதற்கான சாத்தியக்கூறு, முயற்சி இலக்கை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் கணிசமாக அதிகரிக்கும்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கத்தில் முயற்சி திருவினையாக்கும்.
1: திருச்சி சரதாஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயன் ஜுவல்லரி, டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி. நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
8: சீர்காழி நாராயண ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
9: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
10: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை.
8: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயண ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நேர்களே, முயற்சி திருவினையாக 5வதாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய பட்டியல் இருக்கு இல்லையா, அதில் வந்து எந்த வேலையை நம்ம முன்னாடி செய்யணும், எந்த வேலையை உடனடியாக செய்யணும், எந்த வேலையை கொஞ்சம் தாமதமாக செய்யலாம் அப்படிங்கிறத நாம் அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். குறிப்பாக நம்ம உடனடியாக செய்து முடிக்க வேண்டிய அதை ஒரு வட்டத்தில் வைத்து கொள்ளலாம், இல்லை பின்னாடி பார்த்துக்கலாம், கொஞ்சம் அவசரம் இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கிற வேலைகளை நீங்கள் வகைப்படுத்தி வைத்து கொண்டால் நிச்சயமாக நம்முடைய இலக்கை அடைவது ரொம்ப சுலபமாக ஆகிவிடும். இதுதான் உண்மையான முழுமையான செயல் திட்டமாக இருக்கும். அதாவது பெரிய ஒரு பிளான் பண்ணிவிட்டு எதையுமே செய்யாமல் இருக்கிறத விட சின்ன சின்ன விஷயங்களை நாம் திட்டமிட்டபடி தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே வரும்போது அந்த சின்ன சின்ன அந்த முயற்சிகள், திட்டங்கள், செயல்பாடுகள் அது வந்து ஆகச்சிறந்த மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் வல்லமை உள்ளது. அதான் சொல்லுவோம் இல்லையா, 1000 அடி மலை உயரத்தில் இருந்தால் கூட நம்ம ஒரு அடியாகத்தான் எடுத்து வைக்க முடியும், ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தால் நம்ம இலக்கை நம்மால் அடைந்து விட முடியும்.
11: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
12: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
10: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
8: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
10: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

நேர்களே, முயற்சி திருவினையாக உடனடியாக நாம் செயல்பட வேண்டும். உடனடியாக நாம் செய்ய வேண்டிய செயல்களை சரிவர செய்ய வேண்டும். எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாத பிரம்மாண்டமான திட்டமாக இருந்தாலும் அதனால் எந்த பலனும் இல்லை. ஆனால் செயல்படுத்தப்படுகிற ஒரு சராசரி செயல்பாடு அப்படிங்கிறது பல மடங்கு மேலானது. எனவே வெற்றிக்கு மிக முக்கியம் நாம் செய்யக்கூடிய செயல்கள். அதுலேயும் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் PDA என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், பிரைமரி டெய்லி ஆக்டிவிட்டீஸ். உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் தினமும் என்ன செய்கிறீர்கள், ஒவ்வொரு நாளும் அந்த இலக்கை நோக்கி நீங்கள் என்ன படியை எடுத்து வைக்கிறீர்கள், என்ன செயல்பாடுகள் தொடர்ந்து நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தினசரி செயல்பாட்டை உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக ஆக்கி கொண்டால் நீங்கள் எவ்வளவு பெரிய இலக்கை எடுத்தாலும் அதை நீங்கள் நிச்சயமாக அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. உதாரணமாக, ஒரு பெரிய வணிக நிறுவனத்தை நடத்துகிறவர் தன்னுடைய வாடிக்கையாளர்களை சந்திப்பதை தினசரி இலக்காக வைத்தால் அவருடைய வாடிக்கையாளர் எண்ணிக்கை மிக மிக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதுதான் பிரைமரி டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்பது. அதே போல் தினமும் உடற்பயிற்சி செய்து நம்முடைய ஆரோக்கியத்தை காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா தினமும் அந்த பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். இதுதான் பிரைமரி டெய்லி ஆக்டிவிட்டீஸ், தினசரி நடக்கக்கூடிய செயல்பாடு.

ஆகாஷ்வாணி இந்திய மக்கள் வாழ்க்கையின் ஒளி. ஒளி ஊடகமாக உணர்வுகளை, அறிவை, கலாச்சாரத்தை, செய்திகளை, இசையை இந்திய தேசம் முழுமைக்கும் வழங்கும் மிகப்பெரிய பொது ஒலிபரப்பு அமைப்பு. வானொலி என்பது ஒரு சாதனம் அல்ல, அது ஒரு தலைமுறையின் நினைவு, ஒரு தலைமுறையின் அறிவு, கல்வி, கலாச்சாரம், சமூக மாற்றம் இவற்றுக்கான உயிரோட்டமான ஒரு பின்னணி வானொலி. 2026 ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகள் சேவையை நிறைவு செய்து இந்திய ஒலிபரப்புத்துறையின் பெருமைக்குரிய அடையாளமாக திகழ்கிறது. வானொலிக்கு 90, தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்.

நேர்களே, நம் முயற்சி திருவினையாக மன ஆற்றல் என்பது மிக மிக முக்கியம். அதே போல உடல் ஆரோக்கியம் என்பதும் முக்கியம். உணர்வுகளின் ஆற்றல், உடல் ரீதியான ஆற்றல், உணர்ச்சி ரீதியான ஆற்றல், மன ஆற்றல், இப்படி பல ஆற்றல்கள் சேர்ந்துதான் ஒரு மனிதனை மிகப்பெரிய வெற்றியாளனாக மாற்றுகிறது. இதில் எந்த ஒரு இடத்தில் நாம் பலவீனப்பட்டாலும் நம்முடைய பெரும் முயற்சிகள் பயனற்று போய்விடும். அதனால் எல்லா விஷயங்களையுமே நாம் கவனத்தோடு கையாள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த திட்டமிடுதல் என்பது எதிர்காலத்துக்குள்ளே நாம் போய் நிகழ்காலத்திலேயே எதிர்காலத்தை வாழ்ந்து பார்ப்பது போல உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். அது ஒரு டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைம் ட்ராவல் போல் இருந்தால்தான் நாம் வந்து திட்டமிடுவதில் ரொம்ப சரியாக செயல்பட முடியும். இதை தொலைநோக்கு பார்வை என்று சொல்வார்கள். பல ஆண்டுகள் கடந்து, பல தசாப்தங்கள் கடந்து என்ன நடக்கும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் திட்டமிட்டு பல விஷயங்களை நமக்கு செய்து வைத்திருக்கிறார்கள். அதே போல் ஆங்கிலத்திலே ஒரு தத்துவம் இருக்கிறது, எலிஃபண்ட் ஈட்டிங் என்று. அதாவது யானையை சாப்பிடுவது. யானை என்றால் ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிப்பது என்று அர்த்தம். சின்ன சின்ன பகுதிகளாக ஒரு பெரிய விஷயத்தை நாம் வந்து பல பாகங்களாக பிரித்து விட்டால் நிச்சயமாக எல்லா பெரிய காரியத்தையும் மிக எளிமையாக நாம் கையாள முடியும், செய்து முடிக்க முடியும். அதுதான் எலிஃபண்ட் ஈட்டிங். ஏனென்றால் அத்தனை பெரிய ஒரு உருவமாக இருந்தால் கூட அதை நாம் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக செய்து முடிக்க முடியும். அதே போல் பல பேர் வாழ்க்கையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு நேரம் இல்லை என்பது. ஆனால் உலகத்திலே எல்லோருக்கும் பொதுவான விஷயமாக இருப்பது இந்த நேரம்தான். ஏழைக்கும் பணக்காரருக்கும்

சிறியவருக்கும் பெரியவருக்கும் எல்லோருக்கும் ஒரு நாள் என்பது 24 மணி நேரம்தான். அந்த 24 மணி நேரத்திலே நாம் நம்முடைய லட்சியத்தை, முயற்சியை, வெற்றியை பெறுவதற்காக நாம் எப்படி பிரித்து கொண்டு செயலாற்றுகிறோம்? நேரம்தான் வாழ்க்கை, இல்லையா? அந்த நேரத்தை வீணடிப்பது என்பது வாழ்க்கையை வீணடிப்பதாகும். இப்படி இந்த படிநிலைகளை மனதில் கொண்டு முயற்சி செய்தால் நிச்சயம் உங்கள் முயற்சி திருவினையாக்கும். நிறைவு பெறுகிறது சிந்தனை அரங்கம் வரும் பாடலோடு.

0: நேரம் 11 மணி.
1: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
6: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
8: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
9: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
8: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
9: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
8: வைர நகைகள் ₹7000 முதல் ஆரம்பம்.
9: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: அன்னையாய், ஆசிரியையாய், இல்லத்தரசியாய், ஈன்ற மகளாய், உடன் பிறந்தவளாய், என்றும் நல்ல தோழியாய், ஏற்ற மருளும் பெண் தெய்வமாய், ஐயமிட்டு வாழும் அன்னபூரணியாய், எங்கும் நிறைந்திருப்பவள் பெண். அவளுக்காக பண்பலை 100.3 வணக்கம் தோழி. விளையாட்டுத் துறையில் இந்திய பெண்கள் உலக அளவில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து வருகின்றனர். அந்த வகையில் விளையாட்டுத் துறையில் சாதித்து வரும் இந்திய பெண்களை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். இது வணக்கம் தோழி.

0: தங்க மாளிகை
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: விளையாட்டுத்துறையில் இந்திய பெண்கள். தொடக்கமாக இந்தியாவின் தங்க மங்கை என்று அழைக்கப்படும் பிடி உஷா ஒரு சாதாரண பெண்ணாக இருந்து நாட்டின் தலை சிறந்த தடகள வீராங்கனையாக உயர்ந்தவர்தான் பிடி உஷா. 2 தசாப்தங்களாக தடகள போட்டிகளில் நாட்டிற்காக ஏராளமான பதக்கங்களை வென்று கொடுத்தவர். ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிகளில் சாதனை படைத்து 30 சர்வதேச விருதுகளையும் 13 தங்கப்பதக்கங்களையும் வென்றுள்ளார்.

0: தங்க மாளிகைக்கு வாங்க.
1: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா VVN ஆயில் வழங்கும் இன்சோல் அமுது.
4: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால். மேலும் இந்நிகழ்ச்சினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: நாளை காலை 7:00 திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் அட்ராசக்கு அட்ராசக்கு. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேச சத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச சத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். விளையாட்டு துறையில் இந்திய பெண்களில் அடுத்ததாக சானியா மிர்சா அவர்கள். நாட்டின் மிக உயர்ந்த தரவரிசையில் உள்ள பெண் வீராங்கனை. காமன்வெல்த் ஆசிய விளையாட்டு போட்டிகள், ஆப்ரோ ஆசிய விளையாட்டு போட்டிகளில் பிரமிக்க வைக்கும் செயல்திறன் மூலம் 14 பதக்கங்களை வென்றுள்ளார்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சாய்னா நேவால் உலக தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கும் ஒரே பெண் வீராங்கனை இவர்தான். உலக சாம்பியன்ஷிப், ஆசிய சாம்பியன்ஷிப், காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள், ஒலிம்பிக், ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் அதிவேகமான செயல்திறனை வெளிப்படுத்தி சர்வதேச பட்டங்களை வென்றுள்ளார்.

என்றும் கருதப்பட்டது. ஆனால் 2000 ஆந்திராவைச் சேர்ந்த ஒரு பெண் ஒலிம்பிக்கில் வென்று இந்தியாவின் முதல் பதக்கத்தை பெற்றுத்தந்து அந்த கண்ணோட்டத்தை முற்றிலுமாக மாற்றினார். அவர்தான் கர்ணம் மல்லேஸ்வரி. உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களையும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 1 வெள்ளி பதக்கத்தையும் வென்றதுடன் ஒலிம்பிக்கிலும் வரலாறு படைத்துள்ளார்.

தடகள உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் முதல் பதக்கத்தை வென்றவர் அஞ்சு பாபி ஜார்ஜ். 1991 நடைபெற்ற தேசிய பள்ளி விளையாட்டு போட்டிகளில் தொடர் ஓட்டம் மற்றும் 100 மீட்டர் தரைத்தாண்டும் ஓட்டத்தில் மூன்றாவது இடத்தை பிடித்தவர். 2002 காமன்வெல்த் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஏராளமான பதக்கங்களை வென்றுள்ளார்.

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
3: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
5: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
6: இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் வரலாற்றில் ஒரு முக்கிய பெயர் தான் மித்தாலி ராஜ். சர்வதேச கிரிக்கெட்டில் பல வெற்றிகளுக்கு காரணமாக இருந்தவர். ஒரு நாள் டெஸ்ட் போட்டிகள் உலகின் சிறந்த பந்து வீச்சாளர்களுக்கே தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தனது அதிரடி பேட்டிங் மூலம் சாதனை படைத்துள்ளார்.

இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. விளையாட்டுத் துறையில் சாதித்து வரும் இந்திய பெண்கள். ஹரியானாவைச் சேர்ந்த ஒரு பெண் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான ஃப்ரீஸ்டைல் மல்யுத்தத்தில் இந்தியாவின் முதல் தங்கப்பதக்கத்தை வென்றவர் கீதா போகத். காமன்வெல்த் போட்டிகளில் 2 தங்கம் 1 வெள்ளி பதக்கத்தையும் உலக சாம்பியன்ஷிப்பில் 1 வெண்கல பதக்கத்தையும் வென்றுள்ளார்.

0: நேயர்களுக்கு உலகெழுந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலகெழுந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலகெழுந்த நல்வாழ்த்துக்கள்.
3: நகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் உலகெழுந்த நல்வாழ்த்துக்கள்.
4: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
0: நேயர்களுக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் உலகெழுந்த நல்வாழ்த்துக்கள்.
6: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நேயர்களுக்கு உலகெழுந்த நல்வாழ்த்துக்களை குறிக்கொள்வோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.

ஆகாஷ்வாணி. இன்று தனியார் பண்பலை வானொலிகள் பல வந்துவிட்டாலும் அகில இந்திய வானொலியின் சேவைகள் என்றும் தனித்து நிற்கின்றன. மணிப்பூர் மாநிலத்தில் அகில இந்திய வானொலி செய்து வரும் சேவை ஒரு உதாரணம். இன்றும் அந்த பகுதிகளில் வாழும் 30 லட்சம் மக்களுக்காக 30 வெவ்வேறு பேச்சு வழக்கு மொழிகளில் தனது சேவையை செய்து வருகிறது. ஆகாஷ்வாணி என்ற பெயர் எப்பொழுது வைக்கப்பட்டது? 1938 ரவீந்திரநாத் தாகூர் அகில இந்திய வானொலிக்கு அந்த பெயரை வைத்தார். அதற்கு முன்னதாகவே அதே பெயரில் மைசூர் மகாராஜா ஒரு தனியார் வானொலியை நடத்தி வந்தார். ஆனால் தாகூரின் வழியாக இந்தியா முழுவதும் சென்றடைந்த ஆகாஷ்வாணி என்றும் பெயர் தேசத்தின் பெருமைகளுள் ஒன்றாக உயர்ந்ததுதான் வரலாறு. வானொலிக்கு 90, தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: விளையாட்டுத் துறையில் சாதித்து வரும் இந்திய பெண்கள், நாட்டின் துப்பாக்கி சுடும் நட்சத்திரங்களில் ஒருவராக கருதப்படும் இந்திய மராத்திய பெண் அஞ்சலி பகவத், ஏர் ரைபிள் துறையில் நிபுணத்துவம் பெற்றவர், ஆண்கள் பெண்கள் கலப்பு துப்பாக்கி சுடுதல் போட்டியில் சாம்பியன் கோப்பையை வென்ற ஒரே இந்தியர் இவர்தான். காமன்வெல்த் போட்டிகளில் 12 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றதோடு தேசிய சாதனைகளையும் படைத்துள்ளார்.

2012 உலக வில்வித்தை தரவரிசையில் முதலிடம் பிடித்த ஜார்க்கண்டை சேர்ந்த வில்வித்தை வீராங்கனை தீபிகா குமாரி. சிறு வயதில் தீபிகா மரங்களில் உள்ள மாம்பழங்களை ஒரு கல்லாலும் வீட்டில் செய்யப்பட்ட மூங்கில் வில் அம்புகளால் குறிப்பார்த்து

0: இனி கேட்கலாம் எஃப்எம் எக்ஸ்பிரஸ். இன்று பிற்பகல் 12:10 கோபால் பல்பொடியின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர், 12:55 பன்னிசை, 1 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் தேன்மழை, 1:30
1: மண்ணின் கார அமிலத்தன்மை 5.2 முதல் 8.6 வரை ஏற்றதாக கருதப்படுகிறது.
2: சார், தென்னை சாகுபடிக்கு உகந்த ஏற்ற வகையில என்னென்ன விதமான ஆராய்ச்சிகள் செய்யப்படுகின்றன?
1: தென்னை வளர்ச்சியில் கோயம்பு

0: எக்ஸ்பிரஸ். இன்று பிற்பகல் 12:10 கோபால் பல்பொடியின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர், 12:55 பன்னிசை, 1 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் தேன்மழை, 1:30
1: மண்ணின் கார அமிலத்தன்மை 5.2 to 8.6 வரை ஏற்றதாக கருதப்படுகிறது.
2: சார், தென்னை சாகுபடிக்கு உகந்த ஏற்ற வகையில என்னென்ன விதமான ஆராய்ச்சிகள் செய்யப்படுகின்றன?
1: தென்னை வளர்ச்சியில் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் காசர்கோடு மாவட்ட
0: கோயம்புத்தூர் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, தென்னை சாகுபடியில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி முதன்மையர் டாக்டர் கே வெங்கடேசன் அவர்கள். 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி, கொலு பொம்மை தயாரிக்கும் தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் அரும்பாக்கம் பி முருகன் அவர்களுடன் நேர்முகம். இன்று பிற்பகல் 3 மணிக்கு சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல் வழங்கும் LSE-யில் திரை இசை. 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் LSE. 4 மணிக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் ஊரும் உணவும். 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் ஊரும் உணவும். மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதர நிகழ்ச்சி. 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸின் தங்கமானவர்கள். 5:30 விளக்கேற்றும் வேளை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
3: வீடு வெளியில் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இப்போ வீட்டில் இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே வந்து பொருள்கள் நிறைய கொட்டி வச்சுருக்கோன்னா அதில் கிருமிகள்லாம் நிறையா வந்துட்டு போகும். இல்லைண்ணா, இப்போ ஏசி போடுறோம், அதனாலேயும் கிருமி வரலாம். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாராவது ரொம்ப இருமிட்டே இருக்காங்கன்னா நம்ம வாயை க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லாமல் இருந்தோம்னா அதில் இன்ஃபெக்ஷன் நமக்கு வரலாம். அந்த மாதிரி
0: நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், மாமரம் முதல் மகசூல் வரை. நாகப்பட்டினம் மாவட்டம் தேத்தாக்குடி கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு கோபால் பல்பொடி கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல் வழங்கும் காற்றில் வரும் கானம். எட்டு 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். 9 மணிக்கு ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் இசை ஊஞ்சல். ஒன்பது 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இரவும் மலரும். 10:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். 100.3 நாம் இதுவரை கேட்டது FM எக்ஸ்பிரஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை அனுஜா குமார். Prime Minister Narendra Modi is holding talks with visiting Vietnamese President Tho Lam in New Delhi. Both the leaders are expected to discuss wide-ranging bilateral issues. Tho Lam

0: பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் கோபால் பல்பொடி வழங்கும் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
5: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி.
6: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
5: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
6: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: காற்றின் மொழி பேசும் காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது நவீன சரஸ்வதி சபதம் படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்,
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
7: வீட்டு உபயோகப் பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள், ஹார்ட் சுகர் ஃபைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள், VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்.

0: என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போ 12:21 ஆகுது. மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒலிக்க வருகிறது தேசிங்கு ராஜா படத்திற்காக பல்ராம் பாடிய பாடல்.

நேயர்களே, காரைப்பன்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. பன்னிரண்டு மணி 26 நிமிடத்தில் காரைக்கால் பன்மலை 100.3 மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் இனி சேட்டை படத்திற்காக விஜய் பிரகாஷ் மற்றும் மேகா பாடிய பாடல்.

0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
0: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.

0: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
2: புதிய தென்றலில் இனிய இசைப்பயணம். இது காரைக்கால் பண்பலை 100.3. மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக இனி தொடர்ந்து ஒலிக்க வருகிறது மாற்றன் படத்திற்காக விஜய் பிரகாஷ், கார்த்திக் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.

0: தங்க மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருச்சி சாரதாஸ்
5: காரைக்கால் பண்பலையின் 100.3 மனதில் நின்றவை நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வருகிறது. தாண்டவம் படத்திற்காக சைந்தவி, சத்யபிரகாஷ் மற்றும் ஜிவி பிரகாஷ் பாடிய பாடல்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது கோபால் பல்பொடி வழங்கிய மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை

37 ஆக உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகள், பொருளாதார, வர்த்தக ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாக உள்ளன. முன்னதாக அதிபர் திரு டோ லாமுக்கு பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசவுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் கூடுதலாக 4 நீதிபதிகளை நியமனம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 33லிருந்து 37ஆக உயர்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அமைச்சரவை மேற்கொண்டுள்ள முடிவு நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களுக்கு விரைந்து நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் உள்ள 19 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் பல்தட ரயில்வே திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். 23,437 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் 6 முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மதுரா, நாக்டா, குண்டக்கல், பேடி, புர்க்வால், சீதாப்பூர் ஆகிய நகரங்கள் இத்திட்டத்தால் வளர்ச்சி பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பு வலுப்பெற்று வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் சுற்றுலாத்துறைக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை ஒடுக்க எவ்வித சமரசமும் இன்றி நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேற்குவங்க மாநில தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய ஆயுதப்படையினருக்கு இது தொடர்பாக அவர் பிறப்பித்துள்ள உத்தரவில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமைதியை சீர்குலைக்க முயல்வோர் குறித்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினருக்கு திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். அம்மாநிலத்தில் தேர்தலுக்கு பின் நடந்த வன்முறையில் 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பது குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தமக்கு எழுதியுள்ள கடிதத்தை பரிசீலித்து முடிவெடுக்க உள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் அரசியல் சாசன விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். தாவேகா அறுதி பெரும்பான்மை பெறவில்லை எனினும் வெளியிலிருந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற இதர உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் அவரது கட்சி ஆட்சி அமைக்கலாம் என்றும் அவர் கூறினார். முன்னதாக புதிய அரசுக்கான ஆதரவை சட்டப்பேரவை கூட்டத்தில் நிரூபிக்க வேண்டியது அவசியம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அரசமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குவஹாத்தியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவிடம் தமது ராஜினாமா கடிதத்தை திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா அளித்துள்ளார். முன்னதாக இன்று காலை அஸ்ஸாம் தலைமை தேர்தல் அதிகாரி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை முறைப்படி ஆளுநரிடம் அளித்துள்ளார். அம்மாநிலத்தில் மொத்தம் உள்ள 126 தொகுதிகளில் 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியமைக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. சூரிநாம் இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடு என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பன்முக ஒத்துழைப்பு நீண்டகாலம் நீடிக்கும் என்று கூறியுள்ளார். சூரிநாமின்

0: வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக சூரிநாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கரை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் பவுவா விமான நிலையத்தில் வரவேற்றார். திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் ஆர் பி சௌத்ரியின் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் காலங்கடந்து நிற்கும் திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் கொத்தவரங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் கொத்தவரங்காய் சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆத்தூரை சுற்றியுள்ள வீரக்கல், வக்கம்பட்டி ஆகிய கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள கொத்தவரை தற்பொழுது நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராகியுள்ளது. கொத்தவரையில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் சந்தையில் இதற்கு நல்ல வரவேற்பும் உள்ளது. வெறும் 60 நாட்களில் பலன் தரும் இப்பயிரை குறைந்த பராமரிப்பில் சாகுபடி செய்ய முடிவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். தற்பொழுது திண்டுக்கல் உழவர் சந்தையில் கிலோ 40 ரூபாய்க்கு கொத்தவரையானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேச்சல் ரேவியஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது உலக அளவில் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் தொடர்புடைய பல்வேறு பொருளாதார விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் உடனான பதற்றமான சூழலை விரைந்து முடிவுக்கு கொண்டுவர அந்நாட்டு பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சண்டை நிறுத்தம் குறித்து விரைவில் உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் தற்காலிகமாக ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்தை நிறுத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து உயிரி தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக என்ஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது இடங்களில் அப்பாவி மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்த ஐஎஸ் அமைப்பு திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்புடன் தொடர்புடைய ஹைதராபாத்தைச் சேர்ந்த சையத் அகமது முஹைதீன், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசாத் முகமது சுகேன் ஆகியோருக்கு எதிராக ஆயுதங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அகமதாபாத் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சோஹா சாதிக்கை வென்றார். இப்போட்டியில் காஷிஷ் பாட்டியா, லக்ஷ்மி ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 12:50.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: 105 ஆண்டு காலம்

0: நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
2: BA தமிழ், BA இங்கிலீஷ், BA கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BCOM ஜெனரல், BCOM கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
3: BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc AI அண்ட் மிஷின் லேர்னிங், BCA,
2: BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், BSc பயோடெக்னாலஜி, MCOM, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மையப்பன், திருவாரூர்.
4: நேயர்களை இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
7: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
8: வணக்கம் பாப்பா.
9: வணக்கம்.
8: உங்க பேர் என்ன?
9: தக்ஷணா வி.
8: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க பாப்பா நீங்க?
9: 5th ஸ்டாண்டர்ட்.
8: சரிங்க பாப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
9: கதை சொல்ல போறேன்.
8: எங்க சொல்லுங்களே?
9: போர் முடிஞ்சிட்டு வரும் ஒரு வீரனை பார்த்து ஒரு புலவரர், என் ஊர்ல மலை துளி குழி விட்டு மேல எழும்புற போற கண்களுடைய முயல் வாழ்ந்துட்டு இருக்கு. அது பெரிய காதையும் கொண்டது. அது உள்ளிர் உள்ள வேலி புதர்ல தில்லி விளையாடும், பொந்தில தங்கி வாழும். அப்படிப்பட்ட ஊருக்கு நீங்க சொல்லுங்க, அங்க என் மனைவி இருப்பாங்க. அவ வரும் விழுந்தாலிய வேண்டி வேண்டி உகசிருப்பாங்க. வீட்டில் இருக்கும் வரகு தின சிறுதானிய அரிசிய போன்று தீந்து விட்டாலும் கவலையே படமாட்டா. அடுத்த ஆண்டு விதைப்பெடுக்காக வீட்டோட முற்றத்துல வைத்திருக்கிற தினக்கதிரை எடுத்து உரல்ல இட்டு கூறி சோறு சமைச்சு தருவா. விருதோம்பல பண்பு கொண்ட இல்லத்துக்கு போங்க, நீங்க பசியாகி மகிழ்ங்க என்று தன்னோட ஊர்ற சிறப்பா சொல்லார புலவர. இந்த கதைய புறநார் பாடல்ல 333 இடம்பட்டிருந்தான். இதைய கடுத்துடைய பரணா நூற்றாண்டுல தோன்ற பெரிய புராணம் பாடலையும் கதருக்கு புறநாரும் ஊரும் இருந்து இரவு வீட்டின் கதவு மூடவருக்கு இன்று வெளியே யாரேனும் பசியோடு இருக்கிறார்களா என்று சத்தமாக கேட்டுவிட்டிருந்தான். உறுதி செய்த பிறகு கதை மூடுவாங்களாம். பண்டை காலத்து வீடுல முன்னால் திந்த வயத்துல நோக்கமே வழி போக்குறகள் இலைப்பாரலும் தங்க செல்ல உண்டா பெரிய இருந்தாலும் அவங்களுக்கு உணவு தண்ணி கொடுத்து பசியார வைக்கிறது வழக்கமா. வீட்டுல அமைதர்மே இருந்தாலும் விருதுனருக்கு இருக்கும் போதுதான் மட்டும் உண்ண கூடாது. விருந்தினர் அணைத்த பிறகுதான் சாப்பிடுவாங்களாம். விருந்தினர் விடை பெறும் போது பெரிய மரமின்றி அவர் போறப்ப 7 தூரம் சென்று வழி எழுப்பிப்பாங்களாம். விருந்தினர் மீது மரியாதையும் அன்பையும் காட்டுதான்.
8: சூப்பரா கதை சொன்னீங்களே பாப்பா. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் உண்மை சார்பாக வாழ்த்துக்கள்.
9: தேங்க்யூ.
4: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் இணைந்தோம். நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசும் தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்மலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

தரு தில்லையுள் திருநடம் புரிகின்ற தில்லையுள் திருநடம் புரிகின்ற தவள வண்ணனை

நேரம் ஒரு மணி. நேயர்கள், இனி கேட்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி கணத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.

0: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட், இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
6: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
6: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
7: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
6: வைர நகைகள்

0: கோட்டாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
3: நிகழ்ச்சியின் தொடக்கமாக இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் குழுவினரோடு சேர்ந்து பாடியிருக்கும் பாடல் பகலில் ஒரு இரவு படத்திற்காக.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்சன் ரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
5: பாட்டு.
4: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ்

0: குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் முகல்கடை வழங்கும் இன்சுல் அமுது. தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி,
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி,
5: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி,
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்,
8: குளுகுளு வாட்டர் பார்க் வந்தாச்சு, வாங்க கோடியே ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல்,
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம், SP சைலஜா பாடியிருக்கும் பாடல் பூந்தளிர் படத்திற்காக.

0: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடியிருக்கிறார் உதிரிப்பூக்கள் படத்திற்காக.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.

0: டெலிலாக்கே ஆப், வெப்சைட் www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
3: நேயர்களுக்கு உலகந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி,
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி,
6: கை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்,
3: கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்,
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்,
3: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி,
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
8: வரும் மே மாதம் 13 முதல் 17ஆம் தேதி வரை.
3: மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
3: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: பூட்டாத பூட்டுக்கள் படத்திற்காக ஒரு இனிமையான பாடலை நிறைவாக கேட்டோம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:30.
3: ஆகாஷ்வாணி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: God's Own Country-யோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
5: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரவியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
4: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
6: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு பிரசன்ட்ஸ் டெண்டர் கோகனட் வாட்டர்.
7: நியூட்ரிஷியஸ், டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி and delicious with the taste of natural goodness in every drop of it.
6: Enjoy nature's health drink, tender coconut water from Coconut Development Board.
3: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடியில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி முதன்மையர் கே வெங்கடேசன் அவர்கள்.
8: தென்னை மரமானது மரங்களின் சொர்க்கம் அல்லது பூலோக கற்பக விருட்சம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது. நமது ஆசிய நாடுகளின் கலாச்சாரத்தோடு இணைந்து வாழ்வு தரும் ஒரு மரமாக பயிரிடப்பட்டு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான மரமாகும் தென்னை மரம். தேங்காய் உற்பத்தியில் இந்திய

0: ஒரு ஹெக்டர் பரப்பளவில் 10,345 காய்கள் உற்பத்தி திறனாக கிடைக்கப்பெற்று இந்தியா முதலிடத்தில் வகிக்கிறது. தமிழகத்தில் சுமார் 4.9 லட்சம் ஹெக்டரில் தென்னை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு உற்பத்தியாக 6,91 மில்லியன் தேங்காய்கள் கிடைக்கிறது. இது சராசரியாக ஹெக்டருக்கு 12,367 காய்கள் கிடைக்கப்படுகிறது. இது போக தென்னை மரத்தில் பல நன்மைகள் கிடைக்கிறது. அதில் முக்கியமாக சத்து மிகுந்த இளநீர், தேங்காய் எண்ணெய், தென்னை நார், எரிபொருளாகும் தேங்காய் ஓடு, கூரையாகும் ஓலை மற்றும் மரம் வீட்டு உபயோகத்திற்கும் வணிகத்திற்கும் என பலதரப்பட்ட பொருள்களை தன்னகத்தை கொண்டு விவசாய நண்பர்களுக்கு அதிக லாபத்தை கொடுப்பதில் தன்னிகரற்ற மரமாக விரும்பி வளர்க்கப்படுகிற தென்னை மரம். தென்னை மரம் நன்றாக வளரவும் அதிக மகசூல் தரவும் ஆண்டு சராசரி வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் இருக்க வேண்டும். மேலும் ஆண்டுதோறும் சமமாக பகிரப்பட்ட 1000 மில்லிமீட்டர் மழை போதுமானது. இது அனைத்து வகையான மணல் பாங்கான இடங்களிலும் வளரும். இருந்தாலும் மணல் கலந்த செம்மண், வண்டல் மண், செம்பொறை மண் தென்னை சாகுபடிக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. பொதுவாக 1.2 மீட்டர் ஆழமுடைய நல்ல நீர் வடிகால் வசதி திறனுடைய மண் தென்னை சாகுபடிக்கு ஏற்றதாக கருதப்படுகிறது. மேலும் அந்த மண்ணின் கார அமிலத்தன்மை 5.2 முதல் 8.6 வரை ஏற்றதாக கருதப்படுகிறது.
1: சார், தென்னை சாகுபடிக்கு உகந்த ஏற்ற வகையில என்னென்ன விதமான ஆராய்ச்சிகள் செய்யப்படுகின்றன?
0: தென்னை வளர்ச்சியில் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் காசர்கோடு மாவட்டத்தில் உள்ள மத்திய மலைத்தோட்ட பயிர்கள் ஆராய்ச்சி திட்டத்தின் பங்களிப்புடனும் பல ஆராய்ச்சி முடிவுகளை பல்கலைக்கழகம் முன்னெடுத்து வருகிறது. இதில் தென்னை சார் உழவர்களின் ஆராய்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்ய நமது தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆழியார் நகரில் ஒரு தென்னை ஆராய்ச்சி நிலையமும், கிழக்கு மண்டலத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வேப்பங்குளத்தில் அங்கு ஒரு ஆராய்ச்சி நிலையமும், 2 தென்னை ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை, இந்த 3 பகுதிகளிலிருந்தும் தென்னை விவசாயிகளுக்கு தேவையான ஆராய்ச்சி முடிவுகளும் அறிவியல் தொழில்நுட்பங்களும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கி வருவதில் மிகுந்த பெருமையுடன் உள்ளது. ஏனென்றால் பயிர் மேலாண்மை, பயிர் பாதுகாப்பு, மதிப்பு கூட்டுதல் போன்ற பல பிரிவுகளில் ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து சென்று நல்ல ரிசல்ட்டை வந்து விவசாயிகளுக்கும் என்டர்பிரனர்களுக்கும் வழங்குவதில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் முன்னின்று நிற்கிறது. தென்னையில் நெட்டை மற்றும் குட்டை ரகங்களை தேர்வு செய்தும், ஆண் மற்றும் பெண் மர கலப்பினங்களை செய்து வீரிய ஓட்டு ரகங்களை உற்பத்தி செய்து உழவர்களுக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் 11 தென்னை ரகங்களையும் வெளியிட்டுள்ளது. ஆழியாரில் உள்ள தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் ஆழியார் 1, வறட்சியை தாங்கும் தன்மை கொண்ட ஆழியார் 2, ஆழியார் 4 ஆகிய 3 நெட்டை ரகங்களும், ஆழியார் 3 என்ற சந்தை வாய்ப்பு கொண்ட செவ்விழநீர் ரகமும் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 2025 வெளியிடப்பட்ட ஆழியார் 4 என்ற நெட்டை ரகம் இளநீருக்காகவும் கொப்பரைக்கும் ஏற்றது. இந்த மரத்தின் சிறப்பு இயல்புகள் என்னவென்றால், ஒரு ஆண்டிற்கு ஒரு மரம் சராசரியாக 137 காய்களும் அதிகபட்சமாக 164 காய்களும் தரவல்லது. மேலும் இது இளநீரும் இருக்குது, கொப்பரை இருக்குது. இளநீர் 520 மில்லியும் கொப்பரைக்கு 152 கிராம் என்ற அளவில் ஈல்டு தருகிறது. இதில் எண்ணெய் சத்தும் உள்ளது, 63.12% இருக்கிறது. இது போக இப்பொழுது வேர்வாடல் நோய் சற்று பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக தகவல் உள்ளது. இந்த வேர்வாடல் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி கொண்ட காசர்கோடு மத்திய தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து தெரிவிக்கப்பட்ட கல்பஸ்ரீ, கல்ப ரக்ஷா, கல்ப சங்கரா, கல்ப வஜ்ரா இந்த ரகங்களை வைத்து ஆராய்ச்சி திட்டங்கள் மேற்கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகளை விவசாயிகளுக்கும் இதிலிருந்து கன்றுகளை தெரிவு செய்து விவசாய நண்பர்களுக்கு கொடுப்பதற்கு ஆழியார் தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இந்த செயல் விளக்க திட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதுபோக வேப்பங்குளத்தில் உள்ள தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து VPM 3, VPM 4, VPM 6 ஆகிய நெட்டை ரகங்களும், VHC 1, VHC 2, VHC 3 மற்றும் VPM 5 ஆகிய 4 வீரிய ஓட்டு ரகங்களும் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் VPM 6 என்ற ரகம் புயல் மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. எனவே விவசாய நண்பர்கள் தங்கள் பகுதிகளுக்கு ஏற்ற ரகங்களை தெரிவு செய்து நட்டு பலன் பெறுமாறு அன்புடன் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இவ் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து 136 மரபு கருவூலங்கள் பராமரிக்கப்பட்டு அதிலிருந்து கிராசிங் செய்து புதிய ரகங்களை தெரிவு செய்வதிலும் இந்த 2 தென்னை ஆராய்ச்சி ஆராய்ச்சி நிலையங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுபோக ஆலியா தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் சந்திர சங்கரா

0: கல்பசங்கரா மற்றும் கல்பசம்ருதி ஆகிய மூன்று வீரிய ஒட்டுரகங்களும் வேப்பங்குளத்திலிருந்து VHG 3 என்ற வீரிய ஒட்டுரகம் உற்பத்தி செய்யப்பட்டு உழவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது.
1: விவசாயிகள் பொதுவா நெட்டை தென்னை ரகத்தை தான் சாகுபடி செய்வாங்க. ஆண்டாண்டு காலமா இதுதான் நடைபெறுது. இப்போ வீரிய ஒட்டு ரகங்கள்லாம் வந்துருச்சு. சார் சொன்ன மாதிரி சரியான ரகங்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யுங்க. சார், உங்க தொழில்நுட்ப செய்திகள் தொடரட்டும்.
0: சென்னை பொதுவாக ஒரு மித வெப்ப மண்டல மற்றும் வெப்ப மண்டலங்களுக்கு ஏற்ற பயிர். எனவே நீர் மேலாண்மையை முறைப்படுத்தும் நோக்குடன் ஒரு நாளின் வெப்பநிலை, நீராவி போக்கு மற்றும் மரத்தின் நீர் தேவை ஆகியவற்றை தொடர்பு படுத்தி தமிழகத்தின் மேற்கு மற்றும் கிழக்கு மண்டலங்களுக்கு ஆண்டின் ஒவ்வொரு மாதத்திற்கும் பாசன நீர் பரிந்துரை மேம்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இப்பொழுது விளைச்சல் முன்பின் இருப்பதால் நமக்கு நிலையான வருமானம் கிடைப்பதற்கு சென்னையில் ஊடுபயிர் சாகுபடி என்பது இப்பொழுது மிகவும் பிரபலப்பட்டு வருகிறது. ஏனென்றால் 45-50 நாள்ல சென்னை அறுவடை செய்யும் போது மீதி உள்ள அந்த 50 நாள்களுக்கு நமக்கு பலன்கள் வேண்டும், உற்பத்தி செலவுகளுக்கு நம்மளுக்கு பணம் தேவைப்படுவதால் சென்னையில் ஊடுபயிர் செய்வது இப்ப சால சிறந்ததாக கருதப்படுகிறது. சென்னை மரங்களுக்கு இடையேயான நீர், சூரிய ஒளி மற்றும் காற்று ஆகிய இயற்கை ஆதாரங்களை சேதாரமின்றி பயன்படுத்த தென்னை, வாழை, கோகோ, அன்னாச்சி மற்றும் இப்பொழுது ஜாதிக்காய் போன்ற பயிர்களும் வாழை இலை உற்பத்திக்கான ஒரு பல்லடுக்கு பயிர் திட்டம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இம்முறையில் உழவர்களுக்கு தனிப்பயிரை விட, தனிப்பயிர் என்றால் தென்னை மட்டும் வளர்க்காமல் ஊடுபயிரை வளர்ப்பதன் மூலமாக ஒரு ஹெக்டருக்கு 2,87,000 வரை நிகர லாபம் அதிகரிக்கப்படுவது ஆராய்ச்சியின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. தென்னை சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் அதுவும் நமக்கு இன்றைய காலத்துக்கு ஏற்றது. ஏனென்றால் நமக்கு உள்ளே இருக்கும் அந்த லேண்ட் யூஸ் பேட்டர்ன் என்பது இன்று அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. 1 ஏக்கர் பரப்பளவில் வெள்ளாடு, தலைச்சேரி ஆடு 6+1, 6 பெண் 1 ஆண் வளர்க்கும் போது உள்ளே இடைவெளியில் கம்பு நேப்பியர் தீவனப்புல், வேலி மசால், கிளரிசீடியா, அகத்தி போன்றவற்றை ஒருங்கிணைப்பதால் 1 ஹெக்டருக்கு 1,75,000 வரை நிகர லாபம் கிடைப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கிறது. அடுத்ததாக குட்டை தென்னை ரகங்களில் அதிக உற்பத்தி பெறுவதற்கும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை, அதன் மூலம் நெட்டை, குட்டை, வீரிய ஓட்டு ரகங்களில் உர பயன்பாட்டு திறனையும் சொட்டுநீர் பாசன உரத்தை கால முறைப்படுத்துவதற்கும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இன்று அதிகமாக வறட்சி இருக்கிறது அல்லது அதிகமான நீர் இருக்கிறது, அதை ஒழுங்குபடுத்தி காலமுறைப்படுத்தி நீர் தேவையை சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக பயிர்களுக்கு வேறு அடியில் தேவையான அளவை தேவையான நேரத்தில் கொடுத்து அதிக உற்பத்தியை பெருக்கி குறும்பை உதராமல் அதிக உற்பத்தியை பெருக்குவதற்கு இந்த சொட்டு நீர் பாசனம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதுபோக தென்னையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களும் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு தென்னை சார்ந்த தொழில்நுட்பங்கள் நமக்கு தேவைப்படுது. அதுல மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் மூலம் நமக்கு நிகர லாபம் அமௌண்ட் கிடைக்குது. தென்னையிலிருந்து கிடைக்கப்படுகிற மதிப்பு கூட்டப்பட்ட பொருளான பந்து கோப்பரை, பால் கோப்பரா தயாரித்தல், தேங்காய் பால் எண்ணெய் உற்பத்தி, தென்னையிலிருந்து எடுக்கப்படும் சோப்பு, தேங்காய் உரை, தேங்காய் நீர், குறைவாக பதனிடப்பட்ட இளநீர், ஜெல்லி, கொக்கோ நட் பார், தென்னை ஓலையிலிருந்து எடுக்கப்படும் ஸ்ட்ரா போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களும் தயாரிப்பதில் அதிகமான லாபம் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொப்பரையை வந்து நம்ம எண்ணெய் எடுப்பதற்காக கொப்பரையை நம்ம பதப்படுத்துறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கொப்பரையை பதப்படுத்துவதற்கு சில இடங்களில் கந்தகம் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு மாற்றாக கோப்ரா கார்டு என்ற பொருளை தமிழ்நாடு வேளாண் பல்கலை கழகத்தின் நானோ அறிவியல் தொழில்நுட்ப மையம் கண்டறிந்துள்ளது. இந்த கோப்ரா கார்டு பொருள் இருக்குது, அது வந்து அந்த கந்தகத்துல நம்ம சேர்த்தாம இந்த கோப்ரா கார்டு சேர்த்தும் போது நம்மளுக்கு அதுல இருக்கிற தீங்குகள் இல்லாமல் நன்மை செய்யும் இந்த நானோ அறிவியல் தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்துவதன் மூலம் சிறப்பான தேங்காய் எண்ணெய், தேங்காய் பதப்படுத்தப்பட்ட பொருள் கிடைக்கிறது. மேலும் நீரா, கோகனட் நீரா அந்த பானத்தின் சேமிப்பு காலத்தை நீடிக்கும் ஆய்வுகளும் நமது பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இது வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள். ஏனென்றால் இன்று காயர் இண்டஸ்ட்ரி, தென்னை நார் கழிவு, அதிலிருந்து மண்புழு தயாரித்தல் எல்லாத்துக்கும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல வந்து உங்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மற்றும் பயிர் பாதுகாப்பு, இப்ப ரீசெண்டா பூச்சி நோய் தாக்குதல் இருக்கிறது நிறைய, அதுல வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம், ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை முறையும் கடைபிடித்து வருகிறதுனால் இப்பொழுது இலைக்கருகள், வேர்வாடல், எரியோபயிர் கிளந்தியால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கு பயிர் பாதுகாப்பு மருந்துகள் தெளிப்பதற்கு ஏதுவாக ட்ரோன் வழி அந்த முறையில் தெளிப்பு முறையை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் உள்ள தொலை உணர்வு மற்றும் புவியியல் தகவல் மையத்தின்

0: பங்களிப்புடன் பெறப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. ஏன்னா இப்ப ட்ரோன் வந்து இப்ப எல்லா பக்கமும் நமக்கு பிரபலம் ஆகி வருகிறது. இந்த ட்ரோன் மூலம் எப்படி மருந்துகளை தெளித்து கட்டுப்படுத்துவது என்பதற்கான ஆராய்ச்சிகளும் நமது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகிறது. இது போக சென்னையில் கருந்தலை புழுவை கட்டுப்படுத்த பிரகானிக்ஸ் இறைவிழுங்கி, வெள்ளையை கட்டுப்படுத்த என்கார்த்தி ஒட்டுண்ணி மற்றும் அபார்ட் ரைசா எஸ்டர் என்ற இறை விழுங்கியும் உழவர்களுக்காக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் உழவர்களுக்கு நெட்டை, குட்டை, குட்டை இன்று நெட்டை, நெட்டை இன்று குட்டை தென்னங்கன்றுகள் இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு பேசிலஸ் சப்டிலிஸ் ட்ரைகோடர்மா உயிரி போன்ற எதிரி உயிர்கள், இறை விழுங்கிகள், உயிர் உரங்கள், சென்னை டானிக், கோகனட் டானிக், மண்புழு உரம் போன்ற இடுபொருள்களும் அறிவியல் சார் வேளாண்மைக்கு இப்பல்கலைக்கழகம் வழங்கி உழவர்களின் உற்பத்திக்கு அடிப்படையாக இருந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் சிறப்பாக பணியாற்றி பல தொழில்நுட்பங்களை வழங்கி வருவதில் பெருமையுடன் உள்ளது. எனவே இயற்கையின் இன்னல்களை எதிர்கொண்டு தென்னை சாகுபடியை தொய்வில்லாமல் காத்திட தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தமது ஆராய்ச்சி பாதையின் வழி அருள் பணியாற்றியும் சிறப்பாக சேவை செய்து வருகிறது. பல்கலைக்கழகத்தின் சேவைகளை மாநிலம் எங்கும் உள்ள உழவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்.
1: சார், இன்னும் ஏதாவது விவரம் வேணும்னா உங்களை தொடர்பு கொள்ளலாமா? தொலைபேசி எண் சொல்றீங்களா?
0: 9443899822 9443899822
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னை சாகுபடியில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் விளக்கினார் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி முதன்மையர் கே வெங்கடேசன் அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
3: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம். மாமரம் முதல் மகசூல் வரை நாகப்பட்டினம் மாவட்டம் தேத்தாக்குடி கே பன்னீர்செல்வம் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜே கி தாரவி. தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் தவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியுள்ளது. தவேக தலைவர் திரு விஜய் இன்று பிற்பகல் ஆளுநர் திரு ஆர் வி அரளேக்கரை சந்தித்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அசாமில் புதிய அரசு அமைய வழிகோலும் வகையில் அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா பதவி விலகியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் டுலாமுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சாஹித் மைனேனி ராம்குமார் ராமநாதன் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தவேக தலைமையில் புதிய அரசு அமைய காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக தமிழ்நாட்டிற்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஷ்ரோடங்கர் அறிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார். தமிழகத்தில் புதிய அரசு அமைய தவேகவிற்கு ஆதரவு

0: அளிக்குமாறு திரு விஜய் கேட்டுக்கொண்டதாக கூறிய அவர், மதசார்பற்ற தெளிவான வலுவான நல்லாட்சி வழங்குவதற்கான தீர்ப்பை தமிழக மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் தாவேக்காவிற்கு வழங்கியுள்ளதாகவும், எனவே தாவேக்கா ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். அரசியல் சாசனத்தில் நம்பிக்கை இல்லாத மதவாத கட்சிகளுடனான கூட்டணியிலிருந்து தாவேக்க விலகியிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆதரவு வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த கூட்டணி மூலம் பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சியும் பெரியாரின் சமூக நீதி கொள்கைகளும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் அரசியல் சாசன கொள்கைகளும் வரும் காலங்களில் தொடரும் என்று குறிப்பிட்டார். பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் ஏற்பட்டுள்ள இந்த கூட்டணி உள்ளாட்சி, மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேர்தலிலும் தொடரும் என்று அவர் எடுத்துரைத்தார். தமிழக மக்கள், குறிப்பாக இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் அவர்கள் வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பிற்கு ஏற்ப மதசார்பற்ற ஆக்கப்பூர்வமான அரசு அமைய திரு விஜயும் திரு ராகுல்காந்தியும் இணைந்து உறுதி பூண்டிருப்பதாக அவர் கூறினார். இதனையடுத்து திமுக கூட்டணியின் எண்ணிக்கை 73லிருந்து 68ஆக குறைந்துள்ளது. இதனிடையே காங்கிரசின் இந்நடவடிக்கை நம்பிக்கை துரோகம் என்று திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கனிமொழி என்.வி.என். சோமு கூறியுள்ளார். காங்கிரசின் அனைத்து நெருக்கடி காலங்களிலும் திமுக துணை நின்றதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான உரிமை கோர தாவேக்க தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று பிற்பகல் சந்திக்க உள்ளார். காங்கிரஸ் சார்பாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் ஆளுநரை சந்திக்க திரு விஜயுடன் செல்வார்கள் என தெரிகிறது. தாவேக்க ஆட்சி அமைக்க 11 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி தாவேக்காவிற்கு ஆதரவு அளித்ததை தொடர்ந்து மேலும் 6 உறுப்பினர்கள் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது. அசாம் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பலத்துடன் மகத்தான வெற்றி பெற்றுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் தேர்தல் நடவடிக்கைகள் முடிவடைந்ததை தொடர்ந்து முதலமைச்சர் திரு ஹிமாந்த பிஸ்வா தமது ராஜினாமாவை ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத்திடம் இன்று வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் அங்கு தொடங்கியுள்ளன. முன்னதாக அசாம் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் கோயல் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தொடர்பான பட்டியலை ஆளுநரிடம் வழங்கினார். அசாம் தேர்தலில் மொத்தமுள்ள 126 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 82 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த நிலையில் அதன் இரு கூட்டணி கட்சிகளான போடோலாண்ட் மக்கள் முன்னணி மற்றும் அசாம் கணபரிஷிக் தலா 10 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் 19 இடங்களில் வெற்றி பெற்று 2வது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் டுலாமுடன் புதுதில்லி ஹைதராபாத் இல்லத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. வியட்நாம் அதிபர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று மாலை குடியரசுத் தலைவர் இல்லத்தில் சந்தித்து பேசுகிறார். சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான இந்திய குழுவின் உரையாடல் நிகழ்வில் வியட்நாம் அதிபர் சொற்பொழிவாற்ற மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அழைப்பு விடுக்கவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவின் 10வது ஆண்டு கொண்டாடும் வகையில் வியட்நாம் அதிபர் இந்தியாவிற்கு வருகை தந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய பொருளாதாரத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா பெரிய சந்தை வாய்ப்புகளுடன் மீள்தன்மையில் முன்னணியில் உள்ளதாக மூடு தரவரிசை தெரிவித்துள்ளது. சர்வதேச தேக்க நிலைகளை எதிர்கொண்டு அந்நிய செலவாணி பரிமாற்றங்களின் ஆதரவுடன் நிலையான கொள்கை வடிவமைப்பு மற்றும் மூலதன சந்தை வாய்ப்புகளுடன் நம் நாடு சிறப்பான இடத்தில் உள்ளதாகவும் மூடி அறிக்கை கூறியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் 2026ஆம் ஆண்டிற்கான பள்ளி மேலாண்மை குழுவின் வழிகாட்டுதல்களை இன்று புதுதில்லி விஞ்ஞான் பவனில் வெளியிடுகிறார். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உள்ளூர் பிரதிநிதிகள் மற்றும் சமூக பிரமுகர்களை ஒன்றிணைக்கும் தளமாக பள்ளி மேலாண்மை குழு செயல்படுகிறது. மதுரையில் மண்டல அளவிலான தபால் சேவை குறைதீர் முகாம் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அதன் உதவி இயக்குநர் மலர்விழி தெரிவித்துள்ளார். இம்முகாமில் தபால் அனுப்பப்பட்ட தேதி, நேரம், முகவரி, ரசீது எண் உள்ளிட்ட விவரங்களை குறிப்பிட வேண்டுமென தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மண்டல அளவிலான தபால் சேவை குறைதீர்க்கு முகாம் வருகின்ற 21ஆம் தேதி மதுரை பிபிகுளம் தெற்கு மண்டல அஞ்சல்துறை தலைவர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது என தென்மண்டல அஞ்சல்துறை உதவி இயக்குநர் மலர்விழி தெரிவித்துள்ளார். மேலும் குறைதீர்க்கு முகாமில் சம்பந்தப்பட்ட அளவில் ஏற்கனவே மனு கொடுத்து அதற்குரிய அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அளித்த பதில் திருப்தி அடையாதவர்கள் மட்டும் தங்களது குறைகளை விரைவு தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் புதிய புகாரின் நடவடிக்கையும் இந்த முகாமில் எடுக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்துள்ளார். ஆகாசவாணி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: உதகை வனக்கோட்டத்தில் பருவமழைக்கு முந்தைய வன விலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை வனக்கோட்டத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஆண்டுதோறும் நடைபெறும் பருவமழைக்கு முந்தைய புலிகள் சக மாமிச

0: இறை விலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் பணி இன்று துவங்கி நடைபெற்று வருகிறது. தெப்பக்காடு, கார்குடி, முதுமலை மற்றும் நெலாக்கோட்டை ஆகிய வனச்சரகங்களில் 29 நேர்கோட்டு பாதைகளில் இக்கணக்கெடுப்பு பணி வருகிற 11 தேதி வரை நடைபெறுகிறது. புதுகையிலிருந்து சரவணன்.
1: வேலூர் மாவட்டத்தில் வரும் 15 தேதி நடைபெறவுள்ள கங்கை அம்மன் கோவில் சிரசு திருவிழாவையொட்டி அன்றைய தினம் அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார்.
2: அருள்மிகு கங்கை அம்மன் திருவிழாவை சிறப்பாக பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக நடத்தி கொடுப்பதற்கு ஒவ்வொரு துறையினரும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணியையும் மிகுந்த பொறுப்போடு பணியாற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். மே 15 நாள் அந்த நம்முடைய கங்கை அம்மன் திருக்கோயில் சிறப்பு திருவிழாவுக்கு இந்த ஆண்டும் உள்ளூர் விடுமுறை வழங்கப்படும்.
1: விழுப்புரத்தில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பள்ளி மாணாக்கருக்கு அரசு மற்றும் தனியார் பயிற்சி மையங்கள் மூலம் சிலம்பம், மல்லர்கம்பம், நீச்சல் உள்ளிட்ட விளையாட்டு பயிற்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: விழுப்புரத்தில் கோடை விடுமுறையை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம், மல்லர்கம்பம், நீச்சல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அரசு மற்றும் தனியார் பயிற்சி மையங்கள் மூலம் பல்வேறு இடங்களில் கற்றுத்தரப்படுகின்றன. தொடர்ந்து செல்போன், தொலைக்காட்சி உள்ளிட்டவைகளை விடுமுறையை கழித்து வந்த சிறுவர் சிறுமியர் தற்பொழுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வளம் தரக்கூடிய பல்வேறு விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வானொலி செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்று வட்டாரத்தில் கொத்தவரங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காஞ்சிபுரம் ஸ்ரீ கச்சகபரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை உத்திரப் பெருவிழாவில் இன்று காலை தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையை தொடர்ந்து கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, தேனி, மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அம்மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக நிலவிய கடும் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் சாஹித் மைனேனி, ராம்குமார் ராமநாதன் இணை தென்கொரியாவின் ஜி ஸ்னங் நாம், பின்லாந்தின் பேட்ரிக் நிக்லஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் ரித்விக் போலிப்பள்ளி, அர்ஜுன் கதே இணை ஆஸ்திரேலியாவின் கோடி பியோசன், தைவானின் சங் இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் தவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியுள்ளது. தவேக தலைவர் திரு விஜய் இன்று பிற்பகல் ஆளுநர் திரு ஆர் வி அரளேக்கரை சந்தித்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அசாமில் புதிய அரசு அமைய வழிகோலும் வகையில் அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா பதவி விலகியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் டொலாம் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சாஹித் மைனேனி, ராம்குமார் ராமநாதன் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 1:55. இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 2:43 நொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்

0: பப்ளிக் பள்ளி CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைரநகைகள் ரூபாய் 7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5

0: 25% தள்ளுபடி,
1: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி,
0: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
1: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
2: நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: காரைக்கால் GL மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: GL மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
5: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: BPN கண் மருத்துவமனையும்
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
10: வீட்டு உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை பிற்பகல் 2 மணிக்கு மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை, காரைக்கால். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது அச்சாணி.
1: நேயர்களே, இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் கொழு பொம்மை தயாரிக்கும் தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் அரும்பாக்கம் பி முருகன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் அன்பு நேயர்களே, இன்றைய அச்சாணி நிகழ்ச்சிக்காக கொலு பொம்மை மற்றும் மண்பாண்ட தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் அரும்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த மண்பாண்ட கலைஞர் பி முருகன் அவர்களை இப்பொழுது சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம்
2: ஐயா. உங்களை பத்தி ஒரு அறிமுகம் நம்முடைய காரைக்கால் பண்பலை நேயர்களுக்காக, உங்க பேர் ஊரெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க.
3: என் பேர் முருகன். அரும்பாக்கம் மெயின் ரோடு பெரம்பூர் ரோட்ல இருக்கோம். மண்பாண்ட கொலு பொம்மை பண்ணிட்டு இருக்கேன். பெரிய பெரிய விநாயகர்லாம் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அரும்பாக்கம் எந்த மாவட்டத்தை சேர்ந்ததுங்க?
3: மயிலாடுதுறை மாவட்டம்.
2: இந்த மண்பாண்ட தொழில் அப்படிங்கிறது எந்த வயதில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? எந்த வயதுலேருந்து இந்த தொழிலை தொடங்கி பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் ஒரு 20 வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்கேன். அப்பாவோட பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் தனியாக பண்ணிட்டு இருக்கேன். 30 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன்.
2: பரம்பரையாக இதுதான்
3: பண்ணுங்க? ஆமாம், பரம்பரையாக தான் பண்ணிட்டு. ஒரு 30 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் தொழில். கொலு பொம்மைகள், லட்சுமி, சரஸ்வதி, முருகர், பிள்ளையார் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்.
2: உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேருங்க?
3: என் குடும்பத்தில் நாங்கள் 5 பேர் இருக்கோம். 2 பையன், 1 பொண்ணு, வீட்டில் ஒய்ஃபு, நான். குடும்பமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த வேலைலாம் பார்த்துட்ருக்கோம்.
2: ஒரு 30 ஆண்டுகால அனுபவத்தில் இந்த மண்பாண்ட தொழில் வந்து உங்களுக்கு கை கொடுத்து செஞ்சுட்டு வர்றீங்க. இந்த மண்பாண்ட தொழில் செய்வதற்கு எது மூலதனமாக இருக்கிறதுங்க?
3: களிமண் தான் தேவைப்படுது. இதெல்லாம் அடுத்தோளை போட்டு காய வச்சு பெயிண்டிங் பண்ணுறோம்.
2: இந்த கொலு பொம்மை செய்யறதுக்கும் மண்பாண்ட தொழில் செய்வதற்கும் இந்த களிமண் எந்த பகுதியிலிருந்து எடுக்கிறீங்க? அந்த களிமண்ணை எடுப்பதற்கு எவ்வளவு காலகட்டமாகும்? எங்கிருந்து எடுக்கிறீங்க?
3: களிமண் வந்து அவ்வளோ இப்போ கிடைக்கிறது இல்லை, ஏன்னா வயலில் யார்ட்டு கேட்டு தான் வாங்கணும். அதை பர்மிஷன் கிடையாது. இதேமாதிரி நம்ம தொழில் செய்கிறோன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வியூட்லாம் கையெழுத்து வாங்கிட்டு போய் தான் நம்ம மண்ணை வாங்க வேண்டியதாக இருக்குது. வெளியே யார் விட்டாச்சும் வயலில் உள்ள மண் தான் இருக்குது. திடல், வயல் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம்.
2: இப்போ ஒரு மாதத்திற்கு தேவையான பொம்மைகள் செய்யணும் அப்படின்னா எவ்வளவு களிமண் தேவைப்படும்?
3: 1 டிப்பர் 2 டிப்பர் ஆகும்.
2: அந்த 1 டிப்பர் மண் வந்து எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறீங்க?
3: மண் கம்மியாக தான் வரும், ஆனால் வண்டி வாடகைலாம் பார்த்தீங்கன்னா 3000-4000 ஆகிடும்.
2: எவ்வளவு தூரம் இருக்கும் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வர்றதுக்கு?
3: 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கணும்.
2: ஒரு பொம்மை செய்வதற்கு எவ்வளவு மண் தேவைப்படுங்க?
3: ஒரு பொம்மை செய்ய 3 கிலோல இருந்து 4 கிலோ வரைக்கும் தேவைப்படும். ஒரு 1 அடி பொம்மை செய்யணும், 4 கிலோ மண் தேவைப்படும்.
2: சரி, இந்த மண்ணோட வேற ஏதாவது கலப்பீங்களா?
3: வேற எதுவும் இல்லை. தண்ணி விட்டு மண்ணை பெருஞ்சி அரைச்சி மோல்டிங்ல போட்டு அழுத்தி நம்ம எடுக்கணும். அது அப்புறமா பினிஷிங் பண்ணணும்.
2: இதை எப்படி பதப்படுத்துறீங்க முதல்ல மண்ணை?
3: மண் வந்து ஃபர்ஸ்ட் ஊற வச்சிருவோம். ஊற வச்சுட்டு மக்கானல அந்த மண்ணை மெரிச்சு பண்ணா நம்ம மிஷின்லயே கையில காலாலே மெரிக்கணும். மெரிச்சு அதை பதப்படுத்திக்கலாம்.
2: காலால மெதிக்கணும்னா எவ்வளவு நேரம் மெதிக்கணும்?
3: 1 மணி நேரம் ஆகும்.
2: இல்ல, அந்த மண் வந்து பக்குவப்படணும், அந்த பொம்மை செய்வதற்கு ஏற்ற பக்குவத்திற்கு வரணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து மிதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
3: 1 மணி நேரம் அளவுக்கு நம்ம அதை பதமா தண்ணியெல்லாம் போட்டு திட்டமா மேய்ச்சி வச்சுக்கணும். மேய்ச்சி வச்சுட்டு தான் நம்ம திரும்பி மோல்டிங்ல போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும்.

0: இந்த கொலு பொம்மை செய்வதற்கான காலகட்டம் எதுங்க?
1: வெய்ய நாளில் தான் பண்ணணும், அதாவது மழை நாளில் பண்ண முடியாது. மழை நாளில் வேணால் தயார் பண்ணி வச்சுக்கலாம். வெய்ய அடிக்கும் போது எடுத்து லைட்டாக உள்ளே காயணும், காய்ஞ்ச பிறகு வெளியில் எடுத்து போட்டு நம்ம ஒரு நல்லா சுரண்ட பார்த்துக்கு வந்தோம்னா வெயிலில் காய வச்சு ஒரு 2 மணி நேரம் காய வச்சு திரும்பி சூளை போடணும். உரிக்கா மட்டை வேர்வெல்லாம் வச்சு தான் ரவுண்ட் பண்ணி சூளை போடணும், வேக வச்சிடணும். அது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எரியும், எரிஞ்சு அது வந்துடும். மக்கானால் பிரிச்சிட வேண்டியதான்.
0: இப்போ ஒரு பொம்மை தயார் பண்ணுறீங்க, மண்ணை வந்து மிதித்து பக்குவப்படுத்தியாச்சு, அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த சிலை வடிவமைக்கக்கூடிய அந்த உருவத்துக்குள்ளே நீங்கள் மண்ணை பிசைந்து உள்ளார வச்சுருவீங்க, எவ்வளோ நாள் காய வச்சு அதை மறுபடியும் அந்த மோல்டுங்கிறத வெளியில் எடுப்பீங்க?
1: இல்லை அது உடனே எடுத்துடலாம். அந்த மோல்டிங் வந்து மெலிசாக அழுத்தணும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு உருட்டு மாரி போட்டு அதை நம்ம அழுத்திக்கணும் மெலிசாக. ஒரு 10 நிமிஷம் ஒரு பொம்மை தயார் பண்ணலாம், ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா நம்ம இது பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 பொம்மை அளவுக்கு தயார் பண்ணலாம். ஒரு 1/2 அடி பொம்மை இருக்குன்னா ஒரு 50 பொம்மை தயார் பண்ணலாம்.
0: சரி, இந்த 50 பொம்மைக்கான அந்த மோல்டுன்னு சொல்லக்கூடிய அச்சு தேவைப்படும்ல, இந்த அச்சு எங்கிருந்து வாங்குறீங்க?
1: மோல்டிங் வந்து நானே தயார் பண்ணுறேங்க.
0: அதையும் நீங்களே
1: பண்ண? நானே பண்ணுறேன். அது வந்து மோல்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த POP ஒன்று இருக்கும், அதை வாங்கி அதில் கொஞ்சம் சிமெண்ட் கலந்து அந்த ஃபஸ்ட்டு பொம்மையை தயார் பண்ணி செஞ்சுக்கிறோம். செஞ்சுட்டு திரும்பி அதை நம்ம ஒரு ஆசு பண்ணி அதை ஊற்றி அதுலேருந்து அதை காய வச்சு திரும்பி அதை நம்ம மோல்டிங் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான பொம்மையை ஒரு மோல்டிங்கில் வந்து ஒரு 200 பொம்மை 100 பொம்மை வாலையும் போட்டு எடுக்கலாம். அப்புறம் திரும்பி தேஞ்சிரும்.
0: ஓ,
1: தேஞ்சிட்டோம்னா திரும்பி புதுப்பிச்சுக்கலாம்.
0: இப்போ அது மாதிரி எத்தனை அச்சு வச்சுருக்கிறீங்க?
1: என்கிட்ட ஒரு 100 அச்சு கிட்ட தான் இருக்குது, ஒரு 5 இன்ச்சிலேருந்து 1.5 அடி வரையும் இருக்குது.
0: ஒவ்வொரு உயரத்துக்குமான அச்சு என்பது எத்தனை இருக்கும்?
1: 100 மாடல் இருக்கும்.
0: அதாவது 1 அடி சிலைன்னா அதுக்கு ஒரு 100?
1: ஆமாம், இப்போ 1 அடி சிலை இருக்குன்னா அதுக்குள்ள மோல்டிங், ஒரு 2 மோல்டு இருக்கும். அது நம்ம தான் திரும்பி புதுப்பிச்சுக்கிறோம்ல, அதனால் ரொம்ப தேவைப்படாது. இப்போ 100 மாடல் இருக்குன்னா 100 மாடல் அச்சு அவ்வளோதான்.
0: இப்போ மண்ணை பக்குவப்படுத்தியாச்சு, சிலை செய்ய தயாராகி அச்சிலும் பார்க்கப்பட்டு விட்டது, வெயிலில் வச்சுருக்கோம், எத்தனை நாள் கழிக்கணும்?
1: அது ஒரு 15 நாள் ஆகும். அதுவரையும் நம்ம நிறையா தயார் பண்ணிகிட்டு இருக்கலாம்.
0: ஓ,
1: ஆனால் ஒரு இன்னைக்கு ஒரு மோல்டு ஒரு 50 பீஸ் பண்ணோம்னா அது ஒரு 15 நாள் ஆகும். 15 நாள் ஆனவுடனே அது சூளை பண்ணணும்.
0: சரி, சரியான வெயிலாக இருந்தால் எத்தனை நாள்? இல்லை ஒரு மேகமூட்டமாக இருக்குது, வெயில் வந்து குறைவாக இருக்குது, ஈரப்பதம் காற்றில் அதிகமாக இருக்கும்போது அந்த சிலை அவ்வளவு இயல்பாக காயாது, அந்த மாதிரி நேரங்களில் எத்தனை நாள் பிடிக்கும்?
1: இல்லை, நார்மலாக ஒரு 15 நாள் இருந்தால் போதும், அதுக்குள்ளே காஞ்சிடும். அது உள்ளே இருந்தாலும் காஞ்சிரும். காஞ்சோன்னா அப்புறம் வெயிலில் எடுத்து போட்டு நம்ம உடனே வெயிலில் போட முடியாது, போட்டால் வெடிச்சிரும்.
0: ஓ,
1: அதனால் உள்ளே காயணும். உள்ளே காஞ்சி ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடைச்சோன்னா நம்ம எடுத்து வெயிலில் போட்டுக்க வேண்டியதான்.
0: இப்போ மழை நேரங்கள்லையும் உள்ளரே தயார் பண்ணி
1: உள்ளே காயணும், நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம்.
0: ஓ,
1: மழை நேரத்துலையும் உள்ளே தயார் பண்ணி வச்சு நம்ம தேவையான முதல் வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சுக்க வேண்டியதான். வெய்ய அடிக்கும் போது சித்திரை வைகாசியில் சூளை போட்டு அதுலேருந்து நம்ம பெயிண்டிங் பண்ணலாம்.
0: சரி, இப்போ அதற்கான சூளை தயார் பண்ணுவீங்க இல்லையா, அந்த சூளை எவ்வளவு இடத்துல வந்து பண்ணி வச்சிருக்கீங்க?
1: ஒரு 10x10 இடம் தான் போதும், வெளியில அவுட்டர்ல எங்க வேணாலும் போட்டுக்கலாம்.
0: ஒரே நேரத்தில் அந்த சூளையில எத்தனை கொலுபொம்மை வச்சு சுட முடியும்?
1: ஒரு 500 பீஸ் வெளியே வைக்கலாம்,
0: ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கணும்.
1: ஆமாம், ஒரு 2 லைன் போட்டோம்னா ஒரு 500 பீஸ் வரும்.
0: சரி, அந்த சூளையை எப்படி வந்து தீயிடுறீங்க, அந்த சூளை குறித்து எப்படி சிலையை உள்ளார வைக்கிறீங்க, அதை எப்படி சுடுறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
1: முறிக்கா மட்டை வச்சு அடிக்கும், முறிக்கா மட்டை வரவு பண்ணுறோம், அது மேலே அடிக்கிட்டு திரும்பி அது மேலே பொம்மை அடிக்கிறோம். பொம்மை அடிக்கி வைக்கல போட்டு கேப்பு தெரியாமல் மொழிவிடும், மொழிவிட்டு கொளுத்தி விட்டோன்னா அது எரிஞ்சிடும், ஒரு 2-3 மணி நேரத்தில் எரிஞ்சிடும், நம்மளுக்கு தேவையான அது பதம் கிடச்சிரும்.
0: இப்போ சில நேரங்களில் தீயினுடைய வேகம் அதிகரிக்குது, இல்லை தீயினுடைய அளவு அதிகரிக்குதுன்னா பொம்மை வந்து கருத்து போகும் தானே, நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதம் வராமல் போன மாதிரி இருந்திருக்கா, இல்லை சரியான பதத்தில் எப்போவுமே எடுத்துருவீங்களா?
1: இல்லை இல்லை, சில நேரத்தில் தீ அதிகமாக போயிட்டால் கொஞ்சம் உருக்கு பாஞ்ச மாதிரி ஆகிடும். அதை நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணால் கழிச்சு விட்டு வேண்டியதான், எரியும் போது கழிச்சு விட்டுணும்.
0: இந்த உருக்கு பாயிருது அப்படின்னா அந்த சிலையினுடைய எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி வந்து பொறிஞ்சு போன மாதிரி இருக்கும் இல்லையா?
1: ஆமாம், தீ அதிகமானா பொறிஞ்சு போயிருக்கும், அதை நம்ம திரும்பி ரொம்ப தெரியும் நம்மளுக்கு, தீனா அதிகமாக எரியும் போது நம்ம அதை கழிச்சு விட்டோம்னா அந்த பதத்துக்கு வந்துடும், 1-2 உடச்சல் வரும், அதை நம்ம சரி பண்ணிக்கலாம்.
0: சரி, அந்த மாதிரி ஒரு 500 பொம்மைகளில் எத்தனை முழுமையாக தேருமா, இல்லை வந்து சிதிலம் அடைஞ்சது, செதஞ்சு போனது, அல்லது இது மாதிரி அதிகமாக தீப்பட்டு உருகி போனது, அந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா?
1: இல்லை, பாதிப்பு ஏற்படாது, அப்படியே ஏற்பட்டால் நம்ம சரி பண்ணிக்கலாம், ஃபினிஷிங் பண்ணிக்கலாம்.
0: வெளியில் சுட்டு எடுத்த பிறகு அதை வந்து சரி பண்ணிக்கலாம்.
1: சுட்டு வந்தோம்னா நம்ம சரி பண்ணிக்கலாம், ஓட்ட கிட்ட இருந்தால் நம்ம மக்க வச்சு அதை கிளீன் பண்ணிக்கலாம்.
0: சரி, நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த கொலு பொம்மை வந்துருச்சுன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க?
1: இல்லை, எதிர்பார்த்துட்டு நார்மலாக இருந்தால் அது ஒன்றும் கஷ்டம்லாம் வராது, எப்போதும் போல் நார்மலாக இருக்கும், பண்ணிக்கலாம்.
0: இப்போ என்ன மாதிரி சிலைகள்லாம் செய்கிறீங்க?
1: இப்போ விநாயகர் பண்ணுறோம், லட்சுமி, சரஸ்வதி, முருகன், துர்க்கை, சிவன், பார்வதி, அப்புறம் இந்த பறவைகள் ஐட்டம், மிருகங்கள், எல்லா ஐட்டமும் பண்ணிகிட்ருக்கோம். பேப்பர் மிஷின் பண்ணுறோம், பேப்பர் மிஷினில் வந்து ஒரு 3 அடியிலேருந்து 10 அடி வரையும் விநாயகர் பண்ணிகிட்ருக்கோம், அதை நார்மலாக விநாயகர் சக்தி பண்ணுறோம்.
0: பேப்பர் மிஷினா?
1: ஆமாம், பேப்பர்.
0: அது எப்படிங்க?
1: பேப்பர் மாவுன்ட்டு

0: இருக்கும்,
1: ம்
0: அது கிழங்கு மாவு, அப்புறம் இந்த கல் மாவுன்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் கலந்து மிஷினில் போட்டு அரைச்சி மோல்டிங்கில் உருட்டி போட்டு திரும்பி அதை தயார் பண்ணி பெரிய பெரிய சிலைகள்லாம் பண்ணலாம்.
1: சரி, அந்த பேப்பர் கொலு பொம்மை செய்வதற்கு அதுக்கு என்ன மாதிரி மூலப்பொருட்கள்லாம் தேவைப்படுது?
0: அது அந்த கிழங்கு மாவுன்னு ஒன்று இருக்கும், சவாரி கட்ட கிழங்கு மாவு மாதிரி அது ஒன்று, அப்புறம் கல் மாவுன்னு ஒன்று இருக்கும், மலைக்கல் மாவுன்ட்டு, அந்த மாவு கிழங்கு பசை அது போட்டு ரெண்டாவது மிக்சிங் பண்ணிடுவோம். மூணு இதுவும் போட்டு வந்துட்டு மோல்டிங்கில் உருட்டி போட்டுக்கிறது, உருட்டி போட்டு அது வெயிலில் காய போடணும், காய போட்டு எடுத்துட்டு ஜாயின் பண்ணோம்னா அது நமக்கு தேவையான ஃபினிஷிங் பண்ணிடலாம்.
1: இப்போ 1 கிலோ பொம்மை செய்வதற்கு எவ்வளவு மாவு தேவைப்படுங்க?
0: 1 அடி பொம்மை செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோவிலேருந்து 1.5 கிலோவிலையும் மாவு தேவைப்படும். அதில் வந்து நம்ம மொத்தமாக தான் அரைச்சி வச்சுக்கணும், அரைச்சி வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேவையான சப்பாத்தி மாதிரி உருட்டி அதில் மோல்டிங்கில் போட்டு அதை ஜாயின் பண்ணிட்டு உடனே வெயிலில் போட்டு காய வச்சுருவாங்க, காய வச்சு எடுத்து திரும்பி அதை ஃபினிஷிங் பண்ணி ஜாயின் பண்ணுறது உண்டு.
1: ஓ, வெளியூர்லாம் கொண்டு போய் விற்பனை செய்திருக்கிறீர்களா இல்லை வெளியிலேருந்து உங்ககிட்ட வாங்க வந்துடுவாங்களா?
0: வெளியிலேருந்து நம்மள்கிட்ட வருவாங்க, ஆர்டர் கொடுப்பாங்க அவங்க, அதாவது இப்போ 1வது மாதம் 2வது மாசமாக ஆர்டர் கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு ஒரு 10 8வது மாதம் 9வது மாதத்தில் நம்ம டெலிவரி பண்ணணும். அதனால் வந்து நம்ம அதுலேருந்து வருஷம்ஃபுல்லாக தயார் பண்ணி வச்சுக்கணும், அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா அந்த ஆர்டர் நம்ம கொடுக்க வேண்டியதான்.
1: சரி, அதாவது உங்களுக்கான ஒப்பந்தம் கிடைக்கல அப்படின்னா நீங்களே செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா இல்லை ஒப்பந்தம் வந்துருங்கிற நம்பிக்கையில் தயார் பண்ணி வச்சுருப்பீங்களா?
0: இல்லை அவங்க ஒப்பந்தம் பண்ணுவாங்க, திரும்பி நம்ம தயார் பண்ணி வச்சுன்னா எப்படி தான் ஆர்டர் கொடுப்பாங்க நம்மள்கிட்ட, எப்போது உள்ள கஸ்டமர் வருவாங்க, எப்போது உள்ளவங்க வந்து வாங்கிக்குவாங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த மாதத்தில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துறாங்க, இத்தனை பீஸ் எனக்கு வேணும் இந்தமாதிரி தயார் பண்ணி வச்சிருந்தோம்னா அவங்க கரெக்டாக வந்து வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவங்களே வந்துடும், நம்ம போக வேண்டிய வேலை இல்லை.
1: இப்போ 100 சிலை வந்து உங்கள்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா அதற்கான முன்பணம் வாங்குவீங்களா?
0: 100 சிலை ஒப்பந்தம் பண்ணோன்னா அவங்க ஏதோ ஒரு 5000 10000 அட்வான்ஸ் கொடுப்பாங்க, மீதி எடுக்கும்போது கொடுப்பாங்க, இல்லைனா இந்த பண்டிகை முடிஞ்சோடனே கொடுப்பாங்க.
1: ஓ, இப்போ அந்த 5000 இல்லை 10000 வந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த சிலைக்கான அந்த மூலதன பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு போதுமானதாக இருக்குமா உங்கள் கைகாசு போட்டு தான் வாங்குவீங்களா?
0: அவங்க கொடுக்குற 5000 10000 பத்தாது, நம்ம கைகாசு போட்டு மொத்தமாக ஏன் ஒரு பணம் வட்டி கட்டி வாங்கி போட்டு நம்ம செஞ்சு வச்சுக்க வேண்டியதான், அவங்க எடுக்கும்போது கொடுத்து நம்ம அந்த கடன் அடைக்கணும் அவ்வளோதான்.
1: ஓ, இப்போ உங்களுக்கு என்ன வயதாகுதுங்க?
0: எனக்கு 53 வயசு ஆகுது.
1: 53 வயது, அப்போ 30 வருடமாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 வயதுலேயே தொடங்கிட்டீங்க.
0: ஆமாம், 23 வயசுலேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன்.
1: உங்களுடைய பள்ளி படிப்பு?
0: படிப்புலாம் ஒன்றும் இல்லை, மா 2வது வேலையும் தான் படித்தேன், ஃபுல்லாக தொழில் அப்போ உள்ள சூழ்நிலைக்கு இதான் பண்ண மாதிரி இருந்தது.
1: அப்பாவுடைய தொழிலில்?
0: ஆமாம்,
1: இறங்கிட்டீங்க.
0: அப்பாவோட தொழிலில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அது.
1: இப்போ அப்பாவுடைய தொழிலை கையில் எடுத்து செய்தாலும் கூட ஒரு மன நிறைவோடு பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா? இந்த தொழிலை செய்யும்போது எனக்கு மிகப்பெரிய மனநிறைவு இருக்குது, இந்த மனநிறைவு மக்களுக்கும் இந்த மனநிறைவு மற்றவர்களுக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக நான் இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட எத்தனை பேர் வேலை பார்க்குறேன்?
0: இது நான் மனநிறைவோடு பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து இப்போ 30 வருஷமாக பண்ணுறதுனால எங்கிட்ட எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃபு என் பசங்க எல்லாம் பண்ணுறாங்க, எங்கிட்ட ஒரு 6 7 பேர் லேடிஸ் வேலை பார்க்குறாங்க, 2 ஜென்ஸ் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்குறேன், இல்லை வெளியிலேருந்து வாங்குறவங்களுக்கும் அவங்களுக்கும் இது சம்மந்தமாக தொழில் நடக்க ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, ஒரு 10 15 குடும்பம் என்னோட பண்ணிட்டு.
1: இப்போ உங்கள் குடும்பம் இந்த மண்பாண்ட தொழிலை அதாவது கொலுபொம்மை செய்யக்கூடிய தொழிலை மட்டுமே நம்பி இருப்பதால் நீங்கள் வந்து அதில் எப்போதுமே ஈடுபடலாம், ஆனால் உங்ககிட்ட வேலை பார்க்குற அவர்களுக்கும் தொடர்ச்சி அதே மாதிரி வேலை இருக்குமா இல்லை சில நேரங்களில் வேலை இல்லாமல் போகுமா?
0: இல்லை வேலை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், இப்போ வந்து மண்ணில் பண்ணிகிட்டு இருப்போம், திரும்பி அதே பெயிண்டிங் பண்ணுவோம், பெயிண்டிங் வேலை கொடுப்போம், திரும்பி அதை பேக்கிங் பண்ணி அனுப்புகிறதாலையும் அவங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும், வருஷம்ஃபுல்லாக வேலை இருக்கும், வேலை அவங்களா லீவ் போட்டால் தான்
1: ஓ
0: வேலை இருந்துகிட்டே இருக்கும், நம்மளால் கரெக்டாக வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், அவங்களால முடிஞ்ச வரலாம் லீவ் போடும்போது போட்டுக்குவாங்க, மற்ற வேலை ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு தொழில் இருக்குங்க.
1: இப்போ மண் பதப்படுத்தி அந்த மண்ணை வந்து சரியான குழைவை ஏற்படுத்தி அந்த குழைவை வந்து அச்சிலிட்டு அந்த அச்சில் வந்து ஒரு சிலையை உருவாக்கியாச்சு, உருவாக்கி அந்த சிலை 15 நாள் காய்ந்த பிறகு சூளையில் வைத்து அதை சுட வைத்து வெளியே பதமாக எடுத்து பார்க்குற பொழுது சரியான உருவத்தில் வந்திருக்கும் இல்லையா?
0: ஆமாம்.
1: வந்த பிறகு அதற்கு வந்து ஒரு உயிர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வண்ணம் தேவை, அந்த வண்ணத்தை எந்த மாதிரி கற்பனையில் அடிப்பீங்க?
0: இல்லை ஒரு சிலைக்கு இவ்வளோதான் பெயிண்டிங்னு தெரியும், அந்த இப்போ ஒரு சிவன் இருக்குன்னா சிவன் கலரு, அதை சிவன் என்ன கலரில் இருக்குமோ அந்த கலர் பண்ணிக்க வேண்டியதா, நம்மளே பண்ணிக்கலாம் அந்த கலரில்.
1: ஓ,
0: இப்போ ஒரு மீனாட்சி இருக்குன்னா மீனாட்சிக்கு அந்த பச்சை உருவத்தில் பச்சை கலர் இருக்கும், அது மாதிரி பண்ணுறோம், அவங்க இல்லைன்னா அந்த வியாபாரிங்க என்ன கலர் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தமாரி நம்ம கலர் பண்ணிக்க வேண்டியது, நம்மளே பண்ணிக்கலாம்.
1: ஓ,
0: அது இப்போ வந்து பெயிண்டிங்கே வேணாம், ஒரு பிளாக் கலரில் வேணும் அப்படின்னா பண்ணலாம், இல்லை கல் சிலை மாரி வேணும்னா கல் சிலை பண்ணிக்கலாம், அதே ஃபுல் கலர் நார்மலாகவே எல்லா கலருமே வேணும்னா அந்த கலர் இப்போ தகுந்த மாதிரி அதுக்கு என்ன சேலையோ அந்த ஜாக்கெட்டு அந்த இது எல்லாமே பண்ணி தான் கொண்டு பண்ணணும்.
1: இப்போ அச்சில் வார்த்து எடுப்பது என்பது வேறு, ஆனால் அந்த அச்சில் வார்ப்பதற்கே வந்து கையால் செய்யணும்ல, அந்த கையால் செய்த அனுபவம் உங்களுக்கு உண்டா?
0: கையால் செய்கிற அனுபவம் உண்டுங்க. கையால் நானே செஞ்சுக்குவேன். இப்போ ஒரு முருகரை ஒரு

0: போட்டா பார்த்தோம்னா அந்த போட்டா பார்த்து செய்யலாம். அது செஞ்சுட்டு திரும்பி அதுலேருந்து நம்ம மோல்டிங் எடுத்துக்க வேண்டியது தான். நானே இது பண்ணுவேன், களிமண்ணில் பண்ணணும் ஃபஸ்ட்டு.
1: ஓ
0: ஃபஸ்ட்டு களிமண்ணில் பண்ணி திரும்பி அந்த மோல்டிங்கில் வந்து அந்த மாவை மேலே ஒரு ஆயில் கீழே இது பண்ணிவிட்டு மேலே கரைச்சி ஊற்றி திரும்பி மோல்டிங் எடுத்துக்கலாம். வெளியில் மோல்டு வாங்க வேண்டியில, வெளியில் வாங்குறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் வெளியில் வாங்குவாங்க. இப்போ நானே எல்லா வேலையும் நானே பார்க்கறதுனால நானே பண்ணி இது பண்ணிக்கிறேன், வெளியில் வாங்குற வேலை இல்லை.
1: இந்த கொலுபொம்மை செய்வது ஒரு மிகப்பெரிய கலை. அந்த கலையை வடிவமைக்க வேண்டும் என்றால் மனசில் வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அப்படி மகிழ்ச்சியாக நீங்கள் பாடிக்கிட்டே கொலுபொம்மை செய்த அனுபவம் உண்டா?
0: பாடிக்கிட்டே இல்லை, நார்மலாக இருந்து ஏதோ ஒரு சிலைகளை பார்த்துட்டு உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பேன்.
1: சரி,
0: ஆ சரி.
1: இப்போ அந்த மாதிரி சூழலில் இப்படி ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு உங்கள் மனசு வரும்னா என்ன பாட்டு கேட்பீங்க?
0: சாந்தி நிலையத்திலேருந்து இயற்கை என்றும் இளைய கனி, அந்த பாட்டு பிடிக்கும் எனக்கு.
1: இயற்கை கொடுத்த அந்த மண்ணை வைத்து செய்யக்கூடிய ஒரு தொழிலை கையில் எடுத்திருக்கும் போது இயற்கையையும் சார்ந்து நாம் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத மறக்காமல் அந்த பாட்டை கேட்டிருக்கீங்க இல்லையா?
0: கண்டிப்பாக.
1: இப்போ பாட்டு கேட்டுட்டு நாம் திரும்ப நிகழ்ச்சிக்குள்ளே வரலாம்.

0: இயற்கை என்னும் இளைய கன்னி அந்த பாடலை நாம் கேட்ட அந்த மகிழ்ச்சியில், அந்த இயற்கையிலிருந்தே எடுத்த மண்ணை கொண்டு இயற்கையாகவே கடவுளர்களுடைய சிலை, இயற்கை படைப்புகளை வந்து கொலுபொம்மையாக சுடுபொம்மையாக மண்பாண்ட தொழில் செய்து வருகிற ஒரு மண்பாண்ட கலைஞர் நீங்கள். இந்த தொழில் எத்தனை தலைமுறையாக உங்கள் குடும்பத்தில் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க?
1: தாத்தா காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க, அப்பா பண்ணார், அப்பாவுக்கும் பிறகு நான் பண்ணிகிட்ருக்கேங்க.
0: சரி, இந்த தொழில் செய்வதற்கு

0: எவ்வளவு இடம் தேவைப்படுது? இப்போ ஒரு 200 சிலை செய்யணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இடம் தேவைப்படும். எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு வாய்ப்பு, ஒரு 500, 600 இல்லை 1000 சிலை கூட செய்யணும் அப்படின்னா அதற்கான இடவசதியெல்லாம் இருக்குங்களா?
1: ஒரு ஒரு 10 பேர் வேலை செய்கிறோன்னா ஒரு 50 அடி நீட்டு ஒரு இதோடைய அகலத்தில் வேணும் இருக்கு. இப்போ நான் அது இந்த மாதிரி நம்மள்ட்ட இருக்குது, இதான் பண்ணிகிட்டு இருக்காங்க.
0: சரி, இந்த தொழிலை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
1: இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்து அப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க, நான் கொஞ்சம் படிப்பு நிப்பாட்டிட்டோம். அப்போ வந்து கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது இந்த தொழில் தான் அதுன்ட்டு செஞ்சுட்டு இருந்தோம். வேறு தொழிலுக்கு போயிருந்தேன், திரும்பி அதுக்கும் பிறகு இந்த பொம்மை தொழிலே வந்தாச்சு. இதுதான் கடைசி வலிமை, 30 வருஷமாக அதான் பண்ணிகிட்ருக்கோம். வெளியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், திரும்பி சொந்தமாக செய்ய ஆரம்பித்தேன்.
0: சரி, இந்த தொழிலை செய்யும்போது இன்னும் கொஞ்சம் புதுமையாக செய்து பார்க்கலாமே அப்படின்னு இப்போயாவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா?
1: இல்லை, புதுமையான உருவங்கள் தான் மாற்றி மாற்றி செய்யலாம். அதாவது அந்த மோல்டிங் இதுதான் தேவைப்படுன்றது தெரியும் நம்மளுக்கு, புதுமையாக செய்கிற மாதிரி இல்லை. பெயிண்டிங் தான் மாத்திரம், அதுக்கு முன்னாடி வந்து கையால் பெயிண்டிங் பண்ணோம். இப்போ கம்பரசர் பெயிண்டிங் மிஷின்லாம் பண்ணிகிட்ருக்கோம், அது மாதிரி கையால் தான் பண்ணுவோம். இப்போ கம்பரசர் இருக்கிறதுனால அது சேட அந்த ஷேடு பண்ணுறது எல்லாமே கம்பரசரில் பண்ணிக்கிறோம்.
0: இப்போ நீங்கள் கடவுளர்கள் சிலை தான் அதிகமாக பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ, இந்த கடவுளர்கள் சிலை வந்து இடத்திற்கு இடம், சில சூழலுக்கு ஏற்ப அந்தந்த பகுதியில் வணங்குகிற மக்களுக்கு தகுந்த மாதிரி மாறும் இல்லையா? சில கடவுளர்கள் சிலை அமர்ந்த மாதிரி இருக்கும், சில கடவுளர்கள் சிலை நின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் அதற்கான அச்சில் எல்லாமே வச்சுருக்கீங்களா?
1: இல்லை, கொலு பொம்மை வந்து எல்லாருமே வாங்கி வைக்கிறாங்க, அதனால் வந்து எல்லா சிலையுமே வாங்குவாங்க. அதனால் அந்த அந்த சிலை தான் வைக்கணும்னு இல்லை, எல்லா சிலையுமே நம்மள்ட்ட மாடல் வரும், அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே. இப்போ ஒரு சிலை சொல்லிட்டு போகிறாங்கன்னா ஒரு ஏன்ட்டா ஒரு 10 மாடல்னால் 10 மாடல்லையும் ஆர்டர் கொடுப்பாங்க. இப்போ எது அதிகமாக போகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் ஒரு 50 செய்யுங்க, இல்லை 25 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அவங்க நம்மள்ட்ட மட்டும் வாங்க மாட்டாங்க, வெளியில் அந்த மாதிரி நிறையா பேர்ட்டு வாங்குவாங்க. அதனால் வந்து நம்மள்ட்ட வாங்க மோல்டிங் உள்ளது நம்மள்ட்ட நல்லாயிருக்கும், மாடல் நல்லாயிருக்கு, பெயிண்டிங் நல்லா இருக்குன்ட்டு நம்மள்ட்ட வாங்குவாங்க.
0: ஓ,
1: வெளியில் வந்து அதுமாரி நம்மளை மாரி தயார் பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க, அதுமாரி அவங்கவுங்கள்ட்ட போய் அந்த மாடலுக்கு வாங்கிக்குவாங்க.
0: இப்போ குறைந்தபட்சம் எத்தனை அடி சிலையிலிருந்து எத்தனை பெரிய அடி சிலை வரைக்கும் உங்ககிட்ட இருக்குங்க?
1: இப்போ ஆக்சுவலாக மண்ணில் வந்து ஒரு 4 இன்ச்லேருந்து 2 அடி வெள்ளியும் பண்ணலாம், 4 இன்ச் 5 இன்ச்லேருந்து 1.5 அடி வெள்ளியும் பண்ணுவோம். மண்ணில் போட்டு எடுக்கலாம், மண்ணிலே எல்லா மோல்டிங் அந்த அளவுக்கு வச்சுருக்கேன் நான், பண்ணிக்கலாம். என்ன ஒரு 2 அடி வெள்ளியும் பண்ணலாம், முருகன் ஒரு 1.5 அடி 1.5 அடி 1 அடி 3/4 அடி எல்லாத்துலேயும் பண்ணுறது உண்டு. அந்தந்த மாடலுக்கு இப்போ 1.5 அடி விநாயகர்னா அதில் இருக்கும், அதில் 6 அடி கேட்பாங்க, அதிலேயே 4 இன்ச்சில் கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மோல்டு இருக்கும்.
0: இப்போ நவராத்திரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து வருடத்தில் ஒரு நாள் தான் வருது, அந்த ஒரு நாள் வரக்கூடிய அந்த திருவிழாவுக்காக உங்களுடைய ஆண்டு முழுக்க இருக்கிற வருமானம் இந்த கொலுபொம்மை செய்யறதுக்கு தேவையான வருமானமாக அமைதுங்களா?
1: செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது வருமானம் வரும் ஓரளவு, ஆனால் நம்ம கையில் தேவையான முதல் வச்சுக்கணும். முதல் வச்சுனா அவங்க எடுக்கும்போது கொடுத்துட்டு நம்ம கடன் வாங்கி போட்டு நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா திரும்பி அந்த அவங்க கொடுக்குற பணத்தை நம்ம கடன் அடிச்சு அதில் மீதி வச்சு நம்ம செலவு பண்ணிக்க
0: வேண்டியது,
1: வருமானம் கிடைக்கும்.
0: சரி, கொலு பொம்மை அப்படின்னா என்னென்ன மாதிரி சிலைகள் வந்து அதிகபட்சமாக எத்தனை வகையான சிலைகள் வடிவமைச்சிருக்கீங்க?
1: இப்போ என்கிட்ட வந்து ஒரு 75 மாடல் வெள்ளியும் இருக்குங்க.
0: ஓ,
1: 75 மாடல் இருக்கும். இப்போ விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி, அதில் சின்ன சைஸு பெரிய சைஸு எல்லா இதுவும் உண்டு. ஒரு 75 மாடல் இருக்கும், 75 80 கிட்டே இருக்கும். இப்போ விநாயகர் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாடல் மாடலாக இருக்கும். இப்போ லட்சுமி சரஸ்வதினா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் மாடல் மாடலாக தான் இருக்கும். நம்ம தேவையான மெட்டீரியலை வச்சு நம்ம செஞ்சு வச்சுக்கணும், செஞ்சு தயார் பண்ணி வச்சுனா சூளை போட்டு திரும்பி நம்ம பெயிண்டிங் பண்ணி வெளில கொடுக்க வேண்டியது.
0: இப்போ புதிதாக ஒரு சிலை தேவைப்படுது, அந்த அச்சில் உங்ககிட்ட இல்லை, அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவீங்க?
1: புதிதாக மோல்டு வேணால் நம்ம அதுக்கு அந்தப்போ அவங்க ஏதோ ஒரு போட்டோ கிட்ட கொடுப்பாங்க, அதை கொடுத்து நம்ம செஞ்சுக்கலாம், புதுசாக பண்ணலாம். இப்போ ஒரு நம்மள்ட்ட இல்லாத மோல்டு அவங்க கேட்டாங்கன்னா நம்ம தயார் பண்ணி கொடுக்கலாம், அது அந்த மாடலை பார்த்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம்.
0: இப்போ உங்ககிட்ட இருக்கிற சிலைகளுடைய அந்த வடிவமைப்பை காமிப்பீங்க, இவ்வளவு என்கிட்ட இருக்குது அப்படிம்பாங்க, அதில் பார்த்து தேர்வு செஞ்சு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் எனக்கு இதை விட இன்னும் நல்லா புதிதாக ஒரு சிலை வேணும், அந்த சிலை உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ அதற்கான அச்சில் உங்ககிட்ட இல்லை, அப்போ இல்லைங்கிறப்ப அதற்கான அச்சில வெளியில் வாங்குவீங்களா இல்லை நீங்களே உருவாக்குவீங்களா?
1: இல்லை, மாடலை பார்த்துட்டு மோடல் நம்ம தயாரிக்கிற மாதிரி தான் நானே தயாரித்து போட்டுருவேன், நம்மளே தயார் பண்ணிக்கலாம், எல்லா மோடலுமே நானே தயார் பண்ணிக்குவேன்.
0: உங்கள் கைகளாலேயே?
1: என்னோட கையாலேயே செஞ்சு பண்ணிக்கலாம். இப்போ இந்த என்கிட்ட உள்ள உருவத்தோட பெருசாக வேணும்னாலும் அதுவும் பண்ணிக்கலாம்.
0: முதல்ல இந்த தொழிலை செய்வதற்கு எந்த மாதிரி ஆர்வம் வேணும் ஒருத்தருக்கு?
1: இல்லை இல்லை, நார்மலாக ஆர்வம் வந்து நம்ம இப்படி தான் செய்யணும்னு இருந்தால் செஞ்சு தான் ஆகணும், அதில் வந்து ஆர்வம்லாம் இல்லை. நம்ம செய்யணும்னு நினச்சி சரி இதுதான் நம்ம தொழில்னா நம்ம அந்த ஏதோ ஆர்வத்தோடு தான் பண்ணணும், அது சரிப்பு தனிமெல்லாம் இருக்காது. நம்ம இதான் பண்ணி ஆகணும், இன்றைக்கி இதை கொடுத்தா ஆகணும், எடுத்துகிட்டு இந்த ஆர்டர் நம்மளை கேட்டிருக்காங்கன்னா நம்ம அந்த ஆர்டர் பண்ணி தான் ஆகணும், எல்லா தொழிலும் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும், வேறு ஒன்று புதுசாக ஒன்று. அதில்

0: சரி, இப்போ நீங்கள் செய்து வைத்திருக்கிற சிலை வெயிலில் காய போட்டிருக்கீங்க. வெயிலில் காய்கிற அந்த பக்குவத்துக்காக காத்துட்ருக்க நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத விதமாக ஒரு 2-3 நாள் மழை பெய்யுது நல்லா, அப்படின்னா அந்த மழையினால் இந்த சிலைகளுக்கு பாதிப்பு ஏற்படுமா?
1: மழையினால் பாதிப்பு இருக்காது. நம்ம அப்புறம் வெயில் அடிக்கும் போது எடுத்து ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கு இடையில ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நம்ம திடீர்னு கொடுக்கணும் அப்படின்னா கூட உள்ளெலாம் வச்சு போட முடியாது. அந்த வெயிலில் இருந்தால் தான், வெளியில் இருந்தால் தான் போடலாம். தனிமாக அர்ஜெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா உள்ளே வச்சு அதை காய வைக்க முடியாது. திரும்பி ஈரத்துலேயும் சூளையும் போட முடியாது. சூளை போட்டால் போகிற பண்ணு உடஞ்சிரும். அது வெளியிலேருந்து வெளி பாதத்தோடு இருந்தால் தான் அதை நம்ம சூளை போட்டு கொடுக்கலாம்.
0: சரி.
1: அப்போ தான் அது பெயிண்டிங் பண்ண முடியும்,
0: ஓ,
1: இல்லைனா உடஞ்சிரும்.
0: இப்போ நீங்கள் ஒரு சிலையை செய்து கொடுத்துட்டீங்க. கொடுத்த பிறகு வந்து அது தயாராகிட்டு, தயாரான பிறகு ஒவ்வொரு படியாக உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொல்லி இந்த சிலை முழுமையடைகிற வரைக்கும் நீங்கள் காத்துட்ருப்பீங்க இல்லையா? இப்போ அந்த காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நேர்களும் இப்போ காத்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பாடலை கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு?
1: நான் வாழ வைப்பென்ற படத்தில் திரித்தேரி என்ற சிலையை பாடல்.
0: நான் வாழ வைப்பேன் படத்திலிருந்து திருத்தேரில் வரும் சிலையோ.
1: சிலையை

0: திருத்தேரில் வரும் சிலையோ அப்படின்னு அந்த பாடலை கேட்ட உடனேயே சிலைகளை கொலுபொம்மையாக செய்யக்கூடிய அரும்பாக்கம் முருகனையா அவர் இயற்கையோடு அந்த பாடலையும் கேட்டுக்கொண்டே சிலையை செய்கிறாரு. செய்து முடித்து அதற்கு வண்ணம் தீட்டி அது முழுமையான சிலையாகிற வரை காத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த சிலைகளை எல்லாம் வடிவமைக்க முடியலை. அதற்குள்ளே ஒப்பந்தம் கொடுத்தவங்க வந்து அவசரப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை,
1: டைம் கேட்டு தான் பண்ணுவோம். ஏன்னா உடனே அர்ஜென்ட்டாக பண்ண முடியாது. நார்மலாக செய்கிறது தான் செய்யலாம். அர்ஜென்ட்டாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அர்ஜென்ட்டாக பெயிண்டிங்கும் பண்ண முடியாது. அது அதுக்கு என்ன பெயிண்டிங்கோ அதை பண்ணால் தான் கொடுக்கலாம். அது தகுந்த மாதிரி இப்போ ஒரு ஆயில் பெயிண்ட் பண்ணுறோம்னா ஆயில் பெயிண்ட் காயற வரையிலையும் டைம் வேணும். ஒரு ஒரு பெயிண்டிங் எடுக்கிறோம்னா 2-3 மணி நேரம் ஆகும். அது காயணும். ஒரு பெயிண்டிங் அடுத்த பெயிண்டிங் ஏற்றுற வரையிலையும் அது காயணும். அதனால் வந்து அவசரப்பட்டு பண்ண முடியாது. ஒரு டைம் நம்மளுக்கு ஒரு டைம் இருக்கும். இல்லைன்னா 2-3 நாள் டைம் கேட்போம். டைம் கேட்டோம்னா நம்ம அதை பேக்கிங் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும்.
0: இப்போ அந்த சிலைகள் முழுமை அடைந்து விற்பனைக்கு தயாராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒப்பந்தம் கொடுத்தவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ சாதாரணமாக யாராவது ஒரு சிலை அல்லது 2 சிலை ஒப்பந்தம் இல்லாமலே வாங்க வர்றாங்கன்னா கொடுப்பீங்களா?
1: ம், கண்டிப்பாக. யாராவது 1 சிலை 2 சிலை கேட்குறவங்களும் கொடுப்போம். வீட்டில் வியாபாரம் உண்டு. வெளியிலேருந்து வரவங்க கேட்பாங்க, தெரியுன்னு எனக்கு ஒரு முருகர் கொடுங்க, பிள்ளையார் கொடுங்கன்னு கேட்டாங்க, நம்ம தாராளமாக வெளியிலேருந்து கொடுக்கலாம். ஒப்பந்தம் இல்லாமல் நான் நார்மலாக எக்ஸ்ட்ரா தான் செஞ்சு வைப்போம். அவங்களுக்கு ஆர்டர் இல்லை, எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுருப்போம். எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கும் போது வரவங்களுக்கு நம்ம லோக்கலில் கொடுக்குறத உண்டு. ஆர்டர் இல்லாமல் கொடுப்போம்.
0: ஆக முருகனையா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்தமாக கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி இந்த குலுபொம்மை செய்கிற வேலைங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும்.
1: வருஷம்ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கும். வருஷம்ஃபுல்லாக அதான் வேலை. காலையிலே எழுந்திரிச்சு 7-8 மணிக்கு உட்காருவோம். நைட்டு 9 மணி 10 மணிலையும் செய்வோம். வீட்டில் சொந்தமாக செய்யறதுனால செஞ்சுக்கிட்டே இருப்போம். ரெஸ்ட் நம்மளாக எடுத்துட்டா ரெஸ்ட் எடுப்போம்.
0: ஓஹோ.
1: இப்போ வேலை செய்கிறவங்க வந்தாங்கன்னா காலையில் 9 மணிக்கு வருவாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு போயிடுவாங்க. நம்ம வீட்டில் சொந்தமாக செய்கிறதுனால நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். வேலையாளுங்க வரும்போது 9 மணிக்கு 9:30 வருவாங்க. 6 மணிக்கு 6:30 கிளம்பிடுவாங்க. மற்றபடி நாங்கள் சொந்தமாக செய்யறதுனால 10 மணிலையும் உட்காந்து செய்வோம். நம்ம ரெஸ்ட் கிடைக்கிறப்ப எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்போம். அது மாதிரி பண்ணிக்கிறது. நம்மளுக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ எடுத்து உட்காந்து செய்யலாம். வெளியில் டைம்லாம் கிடையாது. முடிஞ்சளவு தயார் பண்ணலாம். அர்ஜென்ட்டாக கொடுக்கணுன்னா கூட 12 மணி 1 மணியில் கூட உட்காந்து வேலை செய்கிறது உண்டு.
0: சரி, இப்போது அச்சில் வார்க்கறதுனால அதில் என்ன இருக்கோ அது அப்படியே தான் அந்த சிலை வெளிவரும், அதை விட்டுடலாம். ஆனால் இப்போ கையால் ஒரு சிலையை செஞ்சு அதை வந்து சூளையில் சுடணும் அப்படின்னா நீங்கள் கையால் செய்கிற பொழுது அது மிகச்சரியாக வடிவமைக்க முடியலை, இல்லை எங்கோ ஒரு இடத்துல குறை இருக்குன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க?
1: இல்லை, குறை வர்றது சான்ஸ் கிடையாது. நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டு பார்த்துட்டு தான் அதை செய்வோம். இப்போ எல்லாமே ஒரு மணி போடணும்னா அது பார்ப்போம். மணி அந்த ஆபரணம் இருந்தால் கூட சரி, இல்லைன்னா அதை நம்ம திரும்பி பண்ணிக்கலாம். அதை என்ன பண்ண பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் அதை திரும்பி சோலையில் போடும்.
0: அதாவது ஒரு சிலையை உருவாக்குறோம். உருவாக்கும் போது எங்கோ ஒரு மறதியிலையோ அல்லது செய்த பிறகு நமக்கே தெரியாமலோ கைப்பட்டோ இல்லை வேறு ஏதாவது பட்டோ அது அந்த இடம் மட்டும் சிதிலம் அடைஞ்சிருக்கும். அது நமக்கு கண்ணு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது அச்சில் வார்த்த பிறகு நமக்கு தெரியும். அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணுவீங்க?
1: அது வந்து நம்ம அப்படியே தவறுதலாக நடந்துடுச்சுன்னா நம்ம ஒரு மக்குக்கு வச்சு அந்த மணியை உருட்டி போட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம், ஒட்டிக்கலாம். ஒட்டி இது பண்ணால் அது போகாது.
0: மணி உருட்டுறதுன்னா என்ன?
1: மணினா அதை அந்த மண்ணிலேயே கொஞ்சம் செஞ்சு திரும்பி சூளை போட்டு திரும்பி அதிலே ஒட்டிடலாம். இப்போ ஒரு மணி அதில் ஒரு ஆபரணத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா அந்த பொருளை நம்ம திரும்பி கையால் ரெடி பண்ணி அதை ஒட்டிடலாம். ஒட்டிட்டு திரும்பி அதை பெயிண்டிங் பண்ணி கொடுக்கலாம்.
0: இப்போ சிலை உருவான பிறகு அந்த சிலைக்கு வண்ணம் அடிக்கணும். அந்த வண்ணம் அடித்த பிறகு எத்தனை நாள் காயணுங்க? அந்த வண்ணம்
1: பெயிண்டிங் ஃபுல்லாகவே இருக்கும், ஒன்றும் ஆகாது. இதெல்லாம்
0: இல்லை, எத்தனை நாள் தேவைப்படும் காயறதுக்கு?
1: காய வைக்கிறது அது ஒரு 2-3 மணி நேரத்துக்கு காஞ்சிரும். ஒரு முழுமையாக ஒரு பொம்மையை முடிக்கணுன்னா இப்போ நம்ம ஒரு பொம்மையெல்லாம் பண்ண மாட்டோம். இப்போ ஒரு 50 பீஸ் இருக்குன்னா 50 பீஸ் எடுத்து திரும்பி வச்சுக்குவோம். அது ஒரு கலர் பண்ணும்போது ஒரு இப்போ ஒரு வேட்டி துண்டு போடணும்னா அந்த வேட்டியை ஃபுல்லாக கம்மிடுவோம். அந்த பெயிண்டிங் அடிச்சிடுவோம். அந்த பெயிண்டிங் அந்த வேட்டி காஞ்சி பிறகு திரும்பி துண்டு சட்டை போடுவோம். சட்டையை போட்டு அது காயிற வழியும் இது பண்ணுவோம். ஆனால் ஒரு பொம்மையை மட்டும் செய்ய மாட்டோம். இப்போ ஒரு 50 பொம்மையை எடுத்து போட்டுக்கோம். 50 பொம்மையை எடுத்து போட்டு அதை நமக்கு கிளியர் பண்ணிக்கிறோம். அதை செஞ்சிடலாம், ஒரு 2 நாளில் முடிச்சிடலாம்.
0: இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மண்பாண்ட தொழில் கலைஞராக கொலுபொம்மை செய்து கொண்டிருக்கிற இந்த பணியை மனமுவந்து செய்வதற்கான சூழல் உங்களுக்கு அன்னைக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த தலைமுறை அதை நோக்கி இந்த தொழிலை கற்றுக்கணும் அப்படின்னு வர்றாங்களா, இல்லை நீங்கள் யாருக்காவது கற்றுக் கொடுத்துருக்குறீங்களா?
1: இந்த தொழில் நான் கற்றுட்ட பிறகு திரும்பி நிறையா நான் என்கிட்டருந்து 4-5 பேர் கற்றுட்டு போயிருக்காங்க. வீட்டில் உள்ள லேடிஸ் அவங்களும் கற்று ஆர்வமாக செய்கிறாங்க. இப்போ வரும்போது அவங்களுக்கு வேலை தெரியாது, நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். கற்றுக் கொடுத்து செய்கிறோம். இப்போ

0: நாலஞ்சு வருஷமாக செய்கிறாங்கன்னா அவங்க அந்த வேலையை கிளியராக பண்ணுவாங்க, அவங்க எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க, கற்றுக்குறாங்க, கற்றுக்கிட்டு ஆர்வமாக அவங்களும் செய்கிறாங்க,
1: ஓ
0: தொழில் தானேன்ட்டு அவங்க எடுத்து பண்ணுறாங்க.
1: சரி, அவங்க அந்த மாதிரி ஒரு சிலையை வந்து முழுமையாக கற்றுக்கொண்ட பிறகு அவங்க உங்ககிட்டயே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க செய்த சிலையில் இது கொஞ்சம் மாற்றம் பண்ணலாமா அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை ஏற்று மாற்றம் பண்ணுவீங்களா, இல்லை அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு விட்டுருவீங்களா?
0: குறைகளாக இருந்தோன்னா நம்ம மாற்றி செஞ்சுக்கலாம், இல்லை அவங்களே மாற்றி செய்யணும்னா செஞ்சுருவாங்க, நம்ம தான் அதை கிளியர் படுத்திக்கணும். அவங்க கிளியர் படுத்த மாட்டாங்க, நம்ம அவங்களுக்கு சில இது தெரியும் சில இது தெரியாமல் இருக்காது. இந்தமாரி தப்பாக செஞ்சுருக்கீங்கன்னா நம்ம அதை சரி பண்ணிக்க வேண்டியதான், சரி பண்ணி நம்மளே கிளியர் பண்ணிட்டோம்னா அந்த இது வரும். இப்போ நம்ம ஒரு இந்தமாரி ஒரு பார்டர் கட்டணும் அப்படின்னா நம்ம சொல்லிக் கொடுக்கணும், இந்த பார்டர் இந்தமாரி கட்டுங்கன்னா நம்மளை கேட்பாங்க, இந்தமாரி பண்ணலாமான்னு, சரி பண்ணலாம்னு, நல்லா இருந்தால் பண்ணுங்க அப்படின்னு, அவ்வளோதான்.
1: இப்போ கடவுளர்கள் சிலை வடிக்கணும்னா ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும், எங்கேயுமே ஒரு சின்ன தவறு நேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்போம். ஏன்னா ஒரு சின்ன தவறு நேர்ந்தால் கூட அந்த கடவுளை வணங்கக்கூடியவர்கள் வந்து ஒரு குறை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கடவுளர்கள் சிலையை வடிவமைப்பதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கிறீங்க?
0: ஒரு அடி சிலை நம்ம கையால் பண்ணோன்னா அது ஒரு ஒரு வாரம் ஆகும், ஒரு 6 நாள் 7 நாள் வரலையும் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும், உடனே பண்ண முடியாது. நம்ம அடுத்ததுன்னா அதே வேலையில் உட்கார மாட்டோம், வேறு வேறு வேலை பார்த்துட்ருப்போம், அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுன்னா ஒரு வாரத்தில் நம்ம கிளியர் படுத்திடலாம். ஒரு அடி சிலை செய்யணும் அப்படின்னா அந்த சிலையை நம்ம கிளியர் பண்ணலாம், பண்ணிவிட்டு திரும்பி அதை மோல்டிங் ஊற்றலாம், ஒரு நாள் ஆகும் அது ஊற்றுறதுக்கு. சிலை செய்ய ஒரு 5-6 நாள் ஆகணும்னா அது ஊற்றுறதுக்கு 1 நாள் ஆகிடும். அந்த மோல்டு இப்போ நம்ம வெளியில் போய் வாங்கினோம்னா அது ஒரு 1000-10000 கேட்பாங்க, ஆனால் நம்ம சொந்தமாக செஞ்சனால அதில் நம்மளுக்கு பெனிஃபிட் உண்டு.
1: என்னைக்காவது அந்த மாதிரி கொலுவுமை செய்கிற பொழுது, ஆஹா இந்த விடயத்தை மறந்துட்டோமே, இதை விட்டுட்டோமே அப்படின்னு திருத்தியிருக்கீங்களா?
0: இல்லை அப்படி ஒன்றும் பண்ணல, எனக்கு எல்லாமே கிளியராக இருக்கும். ஒரு போட்டோ பார்த்து செய்கிறோம்னா அதில் உள்ள எல்லாமே கிளியர் பண்ணிக்கும். அப்படியே அவங்க வாங்கிட்டு போகிறாங்க, இது இந்தமாதிரி குறையா இருக்குது நல்லா செய்யுங்கன்னா மாற்றிக்கலாம்.
1: அந்த மாதிரி நிகழ்ந்திருக்கா?
0: அந்தமாதிரி எனக்கு நிகழ்ந்ததில்லை. பெயிண்டிங் பண்ணோம்னா அந்த பெயிண்டிங் இப்படி இருக்குது இந்தமாரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒன்று.
1: அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வண்ணம் அடிச்சு
0: பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம், அவங்க அவங்க விருப்பம் என்னமோ அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம், அவங்க கேட்குற பெயிண்டிங் நம்ம பண்ணி தரணும். இப்போ வாட்டர் கலர் பண்ணோம்னா வாட்டர் கலர் நல்லாயிருக்கு இதை பண்ணுங்கள், இல்லை ஆயில் பெயிண்டில் பண்ணணும் ஆயில் பெயிண்டில் பண்ணலாம்.
1: நீங்கள் வடித்து வைத்த சிலையை பார்த்து மனம் மயங்கி ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா?
0: சொல்லியிருக்காங்க, சில பேர் சொல்லியிருக்காங்க நல்லாயிருக்கு, உங்கள்கிட்ட உள்ள ஃபினிஷிங்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் உங்களை தேடி வரோம். நம்மளால் கொடுக்க முடியலன்னா அவங்க நீங்கள் உங்களால் முடிஞ்சாலையும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னால் ஒரு 100 பீஸ் கொடுக்க முடியல, ஒரு 50 மூட்டைனாலும் கொடுங்கன்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க.
1: ஓ
0: இந்த மாதிரி
1: உங்களுக்கு தெரிந்து ரொம்ப தூரமாக உங்களுடைய சிலை சென்று இன்றைக்கும் வந்து பேசப்படுகிற இடம் எது?
0: நிறைய இடத்துக்கு கொடுத்துருக்கோம், அதாவது நம்மளோட சிலை வந்து மலேசியாவிலையும் போயிருக்கு,
1: ஓ
0: திருச்சி கொடுக்குறோம், மெட்ராஸ் கொடுக்குறேன், கோயம்புத்தூர், கேரளாவிலையும் போயிருக்கு. இப்போ மலேசியாவில் எடுத்துகிட்டு போனவங்க உங்கள் சிலை நல்லா இருக்குது திரும்பி கொடுங்கன்னு கேட்குறவங்களாம் வெளியில் லோக்கலில் வந்து வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க, வெளிலேருந்து நம்ம ஊர்லேருந்து ஊர் வெளில போகிறவங்க உங்கள் சிலையை வாங்கிட்டு சொன்னாங்க 1-2 கொடுங்க அப்படின்னு வாங்குவாங்க, அதை நம்ம பேக்கிங் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம்.
1: ஒரு சிலையை செய்கிற பொழுது மிகப்பெரிய பொறுமை வேணும், ஏன்னா அது உயிரோட்டமாகவும் இருக்கணும், மற்றவர்களுக்கும் பிடிக்கணும், அப்படி இருந்தால் தான் அதை மற்றவர்கள் வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொறுமையோடு செய்கிற அந்த காலகட்டம் என்பது சில நேரங்களில் நமக்கு மன அழுத்தமாக இருக்கும்ல, அந்த அழுத்தமான நேரத்திலும் கூட சிலை செய்கிற நிலை வந்தால் உங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்குங்க?
0: சில நேரம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் வந்து இப்படி தான் செய்யணும்னு ஒரு குறிக்கோள் இருக்குது, அதனால் அதை மனசில் இது பண்ணிக்கிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ரொம்ப அந்த கஷ்டத்தெல்லாம் அதில் காமிக்க முடியாது.
1: ஓ
0: நம்ம வந்து இப்போ இந்த சிலையை இப்போ ஒரு கண் இல்லாமல் கொடுக்க முடியாது, ஒரு மூக்கு வைக்காமல் கொடுக்க முடியாது, அது எல்லாமே நம்ம நம்ம வீட்டில் கஷ்டமாக இருந்தாலும் அதை நம்ம கரெக்டாக பண்ணால் தான் நம்மளுக்கு அதோட இது கிடைக்கும். அதனால் வந்து அந்தமாரி தவறுதலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
1: ஓ
0: செஞ்சுக்கலாம்.

0: இப்ப சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சாலை ஓரங்களில் சில இடங்களில் வீட்டுக்கு எதிர்க்கவே வந்து நிறைய கொலு பொம்மைகள் வைத்து விற்பனை செய்வாங்க. அதாவது நவராத்திரி அந்த மாதிரி நேரங்கள், விசேட நேரங்கள் இல்லாத நாளிலும் கூட நிறைய வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் தயார் பண்ணி கொடுக்குறீங்களா?
1: இப்போ லோக்கலில் வந்து கேட்பாங்க, அந்தந்த இடத்துல இப்போது இருக்குன்னா காரைக்காலில் வந்து கேட்குறாங்க, பாண்டிச்சேரியில் வந்து கேட்பாங்க, வெளியில் தட்டுக்கடை லைனில் போட்டிருப்பாங்க கடையில், அவங்க வந்து கேட்டாலும் கொடுக்கறது உண்டு. வந்து வாங்குவாங்க, ஒரு 2000 3000 பொம்மை கொடுங்க, நாங்கள் லோக்கலில் விற்கிறோம் அப்படின்னு சொன்னால் கொடுப்பாங்க. அதுமாரி வந்து வாங்குறாங்க, நிறைய பேர் வாங்குறாங்க.
0: ஓ,
1: அது வெளியிலேயே அந்த சட்டிப்பான கடை போட்டிருப்பாங்க, அவங்க ஒரு 10 பொம்மை வாங்கி வைக்கணும் கேட்குறாங்க, வந்து கேட்குறாங்கன்னா நான் கொடுப்பேன். கொடுத்து அவங்க வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணியிருக்காங்க.
0: அவங்க எந்த மாதிரி பொம்மையெல்லாம் வந்து கேட்பாங்க?
1: அவங்களுக்கு இந்த நார்மலாக கொலு பொம்மையும் கேட்பாங்க, எல்லா பொம்மையும் கேட்பாங்க. விநாயகர் டைமில் விநாயகர் கேட்பாங்க, இப்போ நவராத்திரி வருதுன்னா நவராத்திரிக்கு தேவையான பொம்மை, இந்த கல்யாண செட்டு, தசாவதாரம், வளையகப்பு செட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. அந்தந்த பொம்மைகள் எல்லாம் கேட்குறது உண்டு. இப்போ கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை கொடுங்கம்பாங்க, இப்போ வளையகப்பு செட்டுனா வளையகப்பு கொடுங்கம்பாங்க. அதுமாரி எல்லா பொம்மையுமே உண்டு. லட்சுமி சரஸ்வதினு இல்லை, இந்த தசாவதார செட்டு, இந்த துர்க்க செட்டு, நவதுர்க்க, அஷ்டலட்சுமி, இந்த மாதிரி எல்லாத்துமே வந்து வாங்கி அவங்கவுங்க வியாபாரம் பண்ணுவாங்க.
0: இப்போ திருமண விழாக்களில் கூட வரவேற்பதற்கு அருகிலேயே பெரிய இருக்கை போட்டு அதில் எல்லாம் நிறைய கொலு பொம்மைகள் வைத்திருக்கிறாங்க, அதெல்லாம் வச்சுருக்கீங்களா?
1: சில கல்யாண மண்டபத்தெல்லாம் வச்சுருக்காங்க, சில இடத்துல கொலு பொம்மைலாம் வச்சு எல்லாம் கண்காட்சி மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சில ஏரியாவில் பார்த்துருக்கேன் நான். ஆனால் அது நம்மள்கிட்ட வாங்க மாட்டாங்க, வெளியிலேருந்து வாங்கி வச்சுக்குவாங்க. அவங்கள்ட்ட இல்லாத பொம்மையை வந்து நம்மள்ட்ட கேட்பாங்க, கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு கோயிலில் கொலு வைக்கிறாங்கன்னா கோயிலில் வந்து கேட்பாங்க. இப்போ சில இடங்களில் வந்து இப்போ காரைக்காலில் வந்து கேட்பாங்க, கோயிலில் வச்சு நாங்கள் கொலு வைக்கிறோம் கொடுங்க அப்படிம்பாங்க, வந்து வாங்கிட்டு போகிறது உண்டு. அதுமாரி விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகர் ஃபுல்லாக வாங்குவாங்க, எல்லா ஊருக்கும் விநாயகர் வந்து வாங்குறாங்க.
0: இப்போ அது போன்ற திருமண விழாக்களில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்பே உங்கள்கிட்ட வந்து இத்தனை செலவு வேணும் எங்களுக்கு அப்படின்னு ஒரு மணமகள் வீட்லேயோ மணமகன் வீட்லேயோ கேட்டால் செஞ்சு கொடுப்பீங்களா?
1: கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுக்கலாம். திரும்ப எனக்கு இந்த மாதிரி கொலு பொம்மைகள் கொடுங்க, நாங்கள் வச்சு வைக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம். அதில் அவங்க வீட்டில் ஒரு பாவையலுக்கு மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் வாங்கி வைப்பாங்க. இல்லை வாசலில் விநாயகர் வைக்கணும், விநாயகர் கொடுங்கன்னு கேட்பாங்க.
0: இந்த கொலு பொம்மை என்பது அந்த நேரத்திற்கு வழிபாட்டிற்குரிய சிலை மட்டும்தானா, இல்லை எப்பொழுதும் வச்சு வழிபடலாமா?
1: இல்லை, இந்த கொலு பொம்மை வந்து ஒரு 9 நாள் வரையும் வைப்பாங்க. அது 9 நாள் வச்சுட்டு மீதி எடுத்து பேக்கிங் பண்ணி வச்சுருவாங்க, அடுத்த வருஷத்துக்கு தேவையானதை வச்சுக்குவாங்க. அவங்கள்ட்ட இல்லாத பொம்மையை நம்மள்ட்ட மறாத வருஷம் வந்து வாங்குவாங்க. அந்த பொம்மையை அவங்க வச்சுப்பாங்க, தூக்கி போட மாட்டாங்க. அந்த இந்த வருஷம் கொலு வைக்கிறாங்கன்னா அந்த கொலு பொம்மையை திரும்பி பேக்கிங் பண்ணி வச்சுருவாங்க வீட்டில்.

0: அதை வச்சுட்டு அடுத்த வருஷம் வைப்பாங்க. அதுமாரி வருஷம் வருஷம் வச்சுக்கிறது உண்டு. அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு டேமேஜ் இருந்தால் அந்த சிலை இல்லை அப்படின்னு வந்து வாங்குறது உண்டு. இப்போ அதுமாரி தான் பண்ணுறது.
1: சரி, இது தவிர உங்களுடைய வேறு பணிகள் என்ன இருக்குது?
0: இப்போ பையன் வந்து மளிகை கடை வச்சுருக்காங்க, அது சமயத்தில் போய் பார்க்குறது உண்டு. அதுதான் மற்ற பொழுதுபோக்கு இது ஃபுல்லாகவே இந்த வேலை தான் கரெக்டாக இருக்கும்.
1: சரி, உங்களை மாதிரியே மயிலாடுதுறை அரும்பாக்கம் பகுதியில் குழுப்பமை செய்கிறவர்கள் வேறு யாராவது இருக்காங்களா?
0: இருக்காங்க, ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, செய்கிறாங்க. எங்கள் ஊர்லேயே அரும்பாக்கத்துலேயே எங்கள் அண்ணன் ஒருத்தர் பண்ணுறாரு,
1: ஓ,
0: அவங்க குடும்பத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க.
1: இப்போ அவங்கக்கிட்ட வந்து அச்சில் வாங்கி அது மாதிரி வார்த்திருக்கிறீங்களா? உங்கள்கிட்ட இருக்கிற அச்சில் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க?
0: இல்லை, அப்படி பண்ண மாட்டோம். அவங்கள்ட்ட உள்ள அச்சிலாம் வாங்க மாட்டோம். நம்மள்ட்ட உள்ள இது தான், அது அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க, இருந்தாலும் வாங்க மாட்டோம். நம்ம தயார் பண்ணது நம்மளோட தான்.
1: ஓஹோ,
0: இப்போ அவங்கள்ட்ட உள்ள மோல்டிங்க நம்மள்ட்ட கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவங்கவுங்க தொழில் அவங்கவுங்க பண்ணிக்கிறது, நம்ம போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க.
1: ஓ,
0: அப்படியே இல்லை, அந்த பையனுக்கு மோல்டு இதால் தெரிஞ்சதுன்னா இந்த மோல்டு பண்ணி கொடுன்னா கொடுப்பாங்க. அவங்க மோல்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க தயார் பண்ணுறது அவங்களோட தான்.
1: ஏன்னா அவங்க தயார் பண்ணுறதுக்கான அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும், அதனால் அதை கொடுக்க மாட்டாங்க.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு தனியாக ஒரு இது இருக்கும், அவங்களோட ஒரு ராசி இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தா சரியாக வராது, இந்த மோல்டு நம்ம அவங்கள்ட்ட கொடுத்தா நம்ம வியாபாரம் கெட்டு போவோம் அப்படின்னு ஒன்றுலாம் உண்டு.
1: அப்படின்னா அரும்பாக்கம் முருகன் செய்த சிலை இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அந்த அச்சில் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும்.
0: ஆமாம் ஆமாம், நான் செய்கிறேன்னா என்னோட பொருள் என்ன மட்டும் தான் இருக்கும்.
1: ஓஹோ,
0: தெரியும் பார்த்தாலே.
1: இப்போ ஒரு 500 சிலை செய்கிறீங்க அப்படின்னா அதில் எத்தனை சிலை வந்து பயன்படாமல் போகும்?
0: இல்லை, பயன்படாமல் போகிறதுக்கு வேலை இல்லை, எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. விற்கலைன்னா மீதி வச்சுருந்து அடுத்த வருஷம் அவங்க விற்றுக்குவாங்க.
1: இல்லை, இப்போ சூளையில் வைத்து நீங்கள் வந்து அதை பழுக்க வைக்கிற பொழுது அதை வந்து சரியான பதத்தில் வந்து எடுத்து சிலையாக வெளியில் கொண்டு வருவதற்கு நீங்கள் சுடுவீங்க இல்லையா? அந்த சுடும்போது ஒரு 500 சிலை ஒரே நேரத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா எத்தனை சிலைகள் அதில் வந்து பழுதாகும்?
0: அப்படியே ஒன்று ரெண்டு உடையிறது உண்டு. உடைஞ்சால் அது ஒட்ட முடிஞ்சால் ஒட்டுவோம், இல்லைனா தீக்கி போட்டு வேறு பண்ணிக்கலாம். தீ அதிகமாக போனால் உடையும், மண் சரியில்லைனா உடையும். அடுத்து வந்து பதமாக ரொம்ப ஈரத்தோடு போட்டோம்னா உடையும். அதனால் இப்போ ஒரு 500 சிலைக்குன்னா ஒரு 10-15 சிலை உடையிறது உண்டு. அது உடைஞ்சி தேத்த முடிஞ்சால் தேத்துவோம், இல்லைனா தீக்கி போட்டு வேறு சிலை தான் பண்ணுவோம். அதனால் வந்து அதை இது பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் டேமேஜுக்கு வேலை வராது, அப்படியே வந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம். ரொம்ப தூளாக போயிட்டுனா அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் உடையுதுன்னா அதை நம்ம ஒட்டி கிளியர் பண்ணிக்கலாம். அது திரும்பி உடைச்சாலும் உடையாது அந்த இடத்துல, அந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணிக்கலாம்.
1: இப்போ மண்பாண்ட தொழிலை பொறுத்தவரை நீங்கள் கொலுபொம்மை மட்டும்தான் செய்கிறீங்களா, வேறு என்னெல்லாம் செய்கிறீங்க?
0: இல்லை, கொலுபொம்மை மட்டும் தான் பண்ணுறோம். மீதி மண்பாண்டம் வந்து வெளியிலேருந்து வாங்குகிறோம், நம்மள்ட்ட இல்லாத பொருளை வாங்கி நம்ம வியாபாரம் பண்ணுறோம்.
1: இப்போ நீங்கள் செய்த கொலுபொம்மையோடு சேர்த்து இப்போ பானை வேணும், சட்டி வேணும் அப்படின்னா அதை வெளியிலேருந்து வாங்கி அதோட சேர்த்து விற்பனை பண்ணுறோம்.
0: பானை சட்டி வேணும்னா அடுப்பு எல்லாம் வெளியில நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லி இதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி வியாபாரம் பண்ணுறது உண்டு.
1: அவங்க உங்ககிட்ட வாங்கிப்பாங்க?
0: அவங்க நம்மள்ட்ட வாங்கிக்குவாங்க. அவங்கள்ட்ட இல்லாத பொருளை நம்மள்ட்ட வாங்குவாங்க, நம்மள்ட்ட இல்லாத பொருளை அவங்கள்ட்ட கொடுக்குறது.
1: இந்த தொழில் வந்து இந்த 30 ஆண்டு காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மன நிறைவான தொழிலாக இருக்குங்களா?
0: கண்டிப்பாக நிறைவோடு தான் செஞ்சிட்ருக்கோம், செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதை தான் தொழில், இதை தான் பண்ணிகிட்ருக்கேன்.
1: இந்த தொழிலை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும், இந்த தலைமுறையோடு இந்த தொழில் வந்து யாருக்கும் தெரியாமல் போயிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கலைகள் சார்ந்த தொழில்கள், இன்னும் சொல்லப்போனால் கலைநயத்தோடு இருக்கக்கூடிய பல தொழில்கள் காணாமல் போயிருக்கிறது. இது இன்றைக்கு நிலைத்திருக்கிறது அப்படின்னா உங்களை போன்ற இந்த கலைநயத்தோடு கூடிய மண்பாண்ட தொழிலின் அச்சாணியாக இருக்கக்கூடிய உங்களை போன்றவர்கள் தான் இன்னமும் வந்து அதை விடாமல் இந்த தொழிலை வந்து இறுக்கி பிடித்திருக்கிறீங்க அப்படிங்கிறத விட இறுக பிடித்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விடயம். இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னா என்ன பண்ணலாங்க ஐயா?
0: இல்லை, முன்னெல்லாம் வந்து அவ்வளோ ஆர்வம் காட்டலை, இப்போ தொழிலில் ஆர்வம் காட்டுறாங்க. முன்னமாரிலாம் முன்ன அதிகமாக அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தாங்க. இப்போ நிறைய பேர் இந்த தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சாதாரணமாக இப்போ எங்களோட இதில் மற்றவங்களும் செய்கிறாங்க. நம்மள்ட்ட கற்றுட்டு போகிறவங்களும் அவங்க இந்த தொழிலை பண்ணணும், இது பண்ணால் இதில் நம்ம பெனிஃபிட் இருக்கோன்றதுனால அவங்க செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த இது உண்டு. தொழில் அடுத்த தலைமுறை செய்கிறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்தது, இப்போ அதிகமாக தான் செஞ்சிட்ருக்காங்க, குறையில. அதுமாரி வியாபாரமும் அதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்துருந்தது, இப்போ ஓரளவு நல்லா போயிட்டுருக்கு, அவங்க செய்கிறாங்க. இப்போலாம் வந்து வியாபாரம் ரொம்ப கம்மி, சின்ன சின்ன பொருள் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கம்மியான இது, இப்போ ஓரளவு வாங்குறாங்க. இப்போ உள்ள ஊதியத்துக்கு தகுந்த மாதிரி கிடைக்கிது, அவங்க செய்கிறாங்க. செஞ்சு அடுத்த தலைமுறைக்கு வந்து நான் விட்டேன்னா என் பையன் செய்வாப்பில், செய்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்குது.
1: விளைநிலங்கள்லாம் இருக்குங்களா?
0: இல்லைங்க, விளைநிலம்லாம் இல்லை, வேறு எந்த இதுவும் கிடையாது. இதுதான் நம்ம பொம்மை தொழில், மளிகை கடை வச்சுருக்கோம், இது மட்டும் பண்ணிகிட்ருக்கோம், வேறு இன்னும் இடமெல்லாம் இல்லை.
1: வெளியூர் திருவிழாக்கள் அல்லது இங்கே போனால் நிறைய விற்பனை ஆகும் அப்படின்னு நினச்சி உங்களுடைய பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்பனை செய்த அனுபவம் உண்டா?
0: வெளியில் செஞ்சுருக்கோம், அப்போ செஞ்சுருக்கோம், ஒரு 10 வருஷம்

0: பண்ணியிருக்கேன், இப்போ போகிறதில்ல. இப்போ வீட்டில் உள்ள வேலையை கரெக்டாக இருக்குது, வெளியில் போய் உட்காந்து அதை வியாபாரம் பண்ணுற அளவுக்கு இப்போ இல்லை. ஒரு 10 வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கோம், சும்மா சின்ன சின்ன கோயிலெலாம் போயிட்டு கடை போட்டிருக்கோம், ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கிடைக்கும், அப்போ உள்ள சூழ்நிலை கிடைச்சிது. இப்போ அதை நம்ம வீட்டிலேருந்தே பண்ணால் நம்மளுக்கு ஏன் வெளியில் போகணுன்ட்டு வீட்டிலேருந்தே பண்ணிகிட்ருக்கோம்.
1: இன்றைய அச்சாணி நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையில் வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி அச்சாணி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துருக்கிறீங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்குங்க?
0: ரொம்ப நிறைவாக இருக்குது, நல்லா இருக்குது, வந்து உங்களை சந்திச்சு ரொம்ப நன்றி.
1: இன்றைய அச்சாணி நிகழ்ச்சிக்காக கொலுபொம்மை மற்றும் மண்பாண்ட தொழில் செய்து வருகிற மயிலாடுதுறை மாவட்டம் அரும்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த மண்பாண்ட கலைஞர் பி. முருகன் அவர்கள் தன்னுடைய மண்பாண்ட தொழில் குறித்த கொலுபொம்மை குறித்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இந்த மண்பாண்ட தொழில், கொலுபொம்மை தொழில் என்பது ஒரு கலை சார்ந்த தொழில் என்பதால் கலையும் கலாச்சாரமும் இந்த மண்ணில் இருக்கும் வரை இவருடைய தொழிலும் அப்படியே நிலைத்திருக்க வேண்டும் என்கிற அந்த வேண்டுதலோடு இன்றைய அச்சாணி நிகழ்ச்சிக்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிட்டு காரைக்கால் பண்பலைக்கு வந்து உங்களுடைய அச்சாணி நிகழ்வில் அனுபவ பகிர்வை தந்தமைக்கு மிக்க நன்றிங்கய்யா.
0: ரொம்ப நன்றிங்கய்யா.
2: நேயர்களே, இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் கொலு பொம்மை தயாரிக்கும் தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் அரும்பாக்கம் பி. முருகன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் காமேஸ்வரம் எம். கே. அன்பழகன்.

0: நேயர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல்லமுது.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் தேநீர் நேரம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
0: சில நொடிகளில் சென்னை அஞ்சல்.
6: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும்: மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் 7 சென்டிமீட்டர், உசலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, மதுரை வடக்கு, மதுரை நகரம் ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர், பேரையூர், சோழவந்தான், தல்லாக்குளம், திருமங்கலம், திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை, அன்னவாசல், மதுரை விமான நிலையம், நீலகிரி மாவட்டம் வர்வூட் எமரால்ட், விருதுநகர் மாவட்டம் கரியாப்பட்டி, கோவிலங்குளம், திருப்பத்தூர், எட்டயபுரம், மானாமதுரை, ஒட்டஞ்சத்திரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும் மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்துள்ளது. மற்ற பகுதிகளில் இயல்பான அளவிலேயே இருந்தது. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பான அளவிலும் பதிவானது. தமிழ்நாட்டின் அதிக அளவு வெப்பநிலை ஈரோட்டில் 38.6 டிகிரி செல்சியஸாக பதிவானது.

0: தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையானது மதுரை விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் குறைந்த அளவு வெப்பநிலையாக 11.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 15 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு மேல் காற்று சூறாவளி சுழற்சி நிலவுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய இடங்களுக்கான வானிலை எச்சரிக்கை இன்றும் நாளையும். தமிழ்நாட்டின் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டின் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் சில இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி வரை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது. இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேரம் 3 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் சைந்தவி பாடியிருக்கும் பாடல் தெய்வ திருமகள் படத்திற்காக.

0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
0: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக இவன் வேற மாதிரி.

0: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வீ டூத் பேஸ்ட்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
3: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.

0: மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்டுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
8: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சோல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
10: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
11: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
6: மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
2: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
6: ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
12: குளு குளு வாட்டர் பார்க் வந்தாச்சு, வாங்க கோடியை ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
6: கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல்.
13: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
6: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சமர் திரைப்படத்திற்காக ஒரு இனிமையான பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: அடுத்ததாக டி இமானி செயல் கும்கி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நேரம் 3:31. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக இமைக்கா நொடிகள் படத்திற்காக ஹிப்ஹாப் தமிழா இசையில் ஒரு நல்ல பாடல்.

0: தங்க மாளிகை
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சோல் அமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் போமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரெடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ரெடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
2: நாளை காலை 7:00 திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் அட்ராஸ் அக்கா.

ரசகர் நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஐயாசி நரேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கேன போட்டி, நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஐயாசி நரேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அனிருத் ரவிச்சந்தர் இசையில் இஸ்பெயர் ராஜாவும் இளையராணியும்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: நிகழ்ச்சியில் அடுத்ததாக அதாகப்பட்டது மகாஜனங்களே படத்திற்காக ஒரு இனிமையான பாடல்.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில் வெப்பம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக யுவன் சங்கர் ராஜா இசையில் ஹரிணி சைந்தவி இணைந்து பாடியிருக்கிறார்கள் வேட்டை படத்திற்காக.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்சவல்லரியின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்சவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயஞ்சவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரம் 4 மணி.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
2: பாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு நாம் கர்நாடக மாநிலத்தின் சிறப்பான உணவுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். தென்னிந்தியாவில் உள்ள கர்நாடக மாநிலம் இரும்பு காலம் வரையிலான வரலாற்றை கொண்டிருப்பதால் நாட்டிலேயே மிகவும் பழமையான உணவு வகைகளை கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் பல்வேறு பகுதிகளான வட கர்நாடகா, தென் கர்நாடகா, குடகு எனப்படும் கூர்க், உடுப்பி மற்றும் மங்களூர் ஆகிய ஒவ்வொன்றும் தங்களுக்குரிய பிரதான உணவுகளையும் சிறப்பு உணவுகளையும் கொண்டுள்ளன. கர்நாடகாவின் உணவு வகைகள் அதன் தெற்கில் உள்ள கேரளா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, வடக்கில் உள்ள மகாராஷ்டிரா போன்ற அண்டை மாநிலங்களிலும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. உடுப்பியின் மொறுமொறுப்பான தோசைகள் முதல் கூர்க்கின் காரமான கறி வரை அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் கர்நாடக உணவு.

ஆகிய ஒவ்வொன்றும் தங்களுக்குரிய பிரதான உணவுகளையும் சிறப்பு உணவுகளையும் கொண்டுள்ளன. கர்நாடகாவின் உணவு வகைகள் அதன் தெற்கில் உள்ள கேரளா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, வடக்கில் உள்ள மகாராஷ்டிரா போன்ற அண்டை மாநிலங்களிலும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. உடுப்பியின் மொறுமொறுப்பான தோசைகள் முதல் கூர்க்கின் காரமான கறி வரை அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் கர்நாடக உணவு. இன்றைய நிகழ்ச்சியில் கர்நாடக உணவுகளை நாம் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். தொடக்கமாக ஒரு பாடல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
5: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
6: ஊரும் உணவும். கர்நாடகாவின் பாரம்பரிய உணவு என்னென்ன? கர்நாடகாவின் பிரதான உணவு பொருட்களில் அரிசி, ராகி, சோளம் ஆகியவை அடங்கும். ஒரு பாரம்பரிய உணவில் ஹூலி அதாவது காய்கறிகள், பருப்பு வகைகள், தேங்காய், மிளகாய், புளி, மசாலா பொருட்கள் அரைத்த விழுது சேர்த்து சமைக்கப்பட்ட கெட்டியான குழம்பு, பால்யா, தோவே, தாளிப்பருடன் கூடிய ஒரு சமைக்கப்பட்ட பருப்பு, கூட்டு, கோசம்பரி, ஒப்பட்டு, பாயாசம், பப்படம், பூரி, ஊறுகாய், தயிர் ஆகியவை அடங்கும். இது வாழை இலைகள் அல்லது ஒன்றாக தைக்கப்பட்ட முட்டுக்காய் இலைகளில் பரிமாறப்படுகிறது. பெரும்பாலான சிறப்பு உணவுகளை சமைக்கும் போது உள்ளூர் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் சிறப்பு சந்தர்ப்பங்கள் மற்றும் பண்டிகைகள் போது நெய் பயன்படுத்தப்படுகிறது.

0: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: நேர்களை, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்ப்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சோல் அமுது. தார்ப்பாய்கள், கிரீன் நட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
9: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
10: மே மாதம் 13 முதல் 17 வரை.
4: மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
11: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை.
9: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
4: ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி. கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
9: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
10: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
9: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
10: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
9: வைர நகைகள் ₹7000 முதல் ஆரம்பம்.
10: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
4: கர்நாடக மாநிலத்தின் சிறந்த, மிகவும் பிரபலமான உணவுகள் பற்றி தெரிந்து கொள்வோம். கர்நாடகாவில் உள்ள பிரபலமான உணவுகள் என்றால் பிசிபெலாபாத், தாவணகிரை பென்னே தோசை, உப்பிட்டு, ராகி ரொட்டி, அக்கி ரொட்டி, சாரு, கேசரி, வாங்கிபாத், காராபாத், ராகி முத்தே. பிரபலமான இனிப்பு வகைகள் என்றால் மைசூர் பாக்கு, சிரோட்டி, ஒப்பட்டு, அச்சுஹலா பூரி லட்டு, ஷாவிகே பாயாசா.

கர்நாடக மாநிலத்தின் உணவு வகைகள். கர்நாடக மாநிலம் என்றாலே பிசிபெலபாத்தை மறக்க முடியுமா என்ன? கர்நாடகாவின் மிகவும் பிரபலமான பாரம்பரிய உணவுகளில் ஒன்றுதான் பிசிபெலபாத். அடிப்படையில் இது அரிசி, பருப்பு, காய்கறிகள், மசாலா

மசாலா பொருட்கள் ஆகியவற்றின் கலவைதான். இவை அனைத்தும் ஒன்றாக சமைக்கப்பட்டு சுவை மிக்க ஒரு முழுமையான உணவாக உருவாக்கப்படுகிறது. இது பெரும்பாலும் தாராளமாக நெய் மற்றும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் பூந்தியுடன் பரிமாறப்படுகிறது. கன்னடத்தில் பிசி என்றால் சூடான என்று அர்த்தம். எனவே இந்த உணவை சூடாக சாப்பிடுவது சிறந்தது. வட இந்தியாவின் கிச்சடியின் இந்த தென்னிந்திய வடிவம்தான் கர்நாடகாவின் பிசிபெலபாத். இது எளிமையாகவும் அதே சமயம் சுவையாகவும் இருப்பதால் அனைவராலும் விரும்பப்படுகிறது. இந்த சத்தான உணவு மைசூர் அரண்மனையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இது அரச குடும்பத்தின் வழக்கமான மதிய உணவாக இருந்திருக்கிறது.

ஊரும் உணவும். பெரும்பாலான உணவு பிரியர்களுக்கு மசாலா தோசை என்றால் கொள்ளை பிரியம். அந்த மசாலா தோசையின் பிறப்பிடம் என்றால் உடுப்பி மற்றும் மைசூர் என்று சொல்லப்படுகிறது.

0: கர்நாடகாவில் தோசை ஏன் இவ்வளவு பிரபலமாக உள்ளது என்றால், தோசை இந்தியா முழுவதும் ஒரு பிரபலமான உணவுதான். கர்நாடகாவும் இதற்கு விதிவிலக்கல்ல. இவை அடிப்படையில் அரிசி மற்றும் உளுந்து ஆகியவற்றின் புளிக்கப்பட்ட மாவினால் செய்யப்படும் தோசைகளாகும். சாம்பார் சட்னியுடன் பரிமாறப்படுகின்றன. இந்த தென்னிந்திய மாநிலம் அதன் பல வகையான தோசைகளுக்கு பெயர் பெற்றது. மிகவும் பிரபலமானவற்றில் ஒன்றுதான் தானவகரே வெண்ணெய் தோசை. இது அதிக அளவு வெண்ணெய் சேர்த்து செய்யப்படுகிறது. அதேசமயம் மைசூர் மசாலா தோசையானது காரமான உருளைக்கிழங்கு பூரணம் நிரப்பப்பட்டு சட்னிகளால் பூசப்பட்டிருக்கும் செட் தோசைகள் தடிமனாகவும் வகைகளாகவும், அதே சமயம் சிறுதானியங்கள் ரவை ஆகியவற்றால் செய்யப்பட்ட தோசைகளும் கிடைக்கின்றன. மற்றொரு பிரபலமான வகை மங்களூரிலிருந்து வரும் நீர் தோசை. இதில் அரிசி புளிக்க வைக்கப்படுவதற்கு பதிலாக இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்கப்பட்டு தயார் செய்யப்படுகிறது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஊரும் உணவும் மைசூர் அரண்மனையின் சமையலறையில் உருவான ஒரு இனிப்பு பண்டம் தான் மைசூர் பாக். சரி, மைசூர் பாக் என்பதன் பின்னணி தான் என்ன? மைசூர் பாக் கர்நாடகாவின் நன்கு அறியப்பட்ட இனிப்பு வகைகளில் ஒன்று. இது முதன் முதலில் மைசூர் அரண்மனையின் சமையலறைகளில் உருவாக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றதாம். இந்த சுவையான இனிப்பை தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருட்கள் கடலை மாவு, நெய், சர்க்கரை. இதில் சேர்க்கப்படும் நெய்யின் அளவை பொறுத்து இதன் பதம் மாறுபடும். குறைவாக நெய் சேர்த்தால் கடினமாகவும், நுண்துளைகளுடன் அதிகமாக நெய் சேர்த்தால் மென்மையாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும். இது குறிப்பாக பண்டிகை காலங்கள், திருமணங்கள், கொண்டாட்டங்கள், தேநீர் நேரங்களில் சிற்றுண்டியாகவும் விநியோகிக்கப்படுகிறது. மைசூர் பாக் உள்ளூர் மக்களின் இதயங்களில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்திருப்பதால் இது கர்நாடகாவின் மிகவும் பிரபலமாக உணவாக கருதப்படுகிறது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்களுக்கு உலகடைந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்,
0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி,
3: கை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்,
0: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி,
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்,
0: மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி,
5: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை,
7: மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த செய்தாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. ஊரும் உணவும். கர்நாடகாவில் பிரபலமான செச்சுண்டியான மத்தூர் வடை பெங்களூரு நகரத்தில் இருந்து வெறும் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாண்டியா மாவட்டத்தில் இருக்கும் மத்தூர் ஊரின் பெயரால் அழைக்கப்படுகிறது. டோனட் போல இருக்கும் சாதாரண வடைகளைப் போல அல்லாமல் மத்தூர் வடைகள் பெரியதாகவும் வட்டமாகவும் இருக்கும். இவை மாவு, வெங்காயம், ரவை, மசாலா பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டு வெளிப்புறம் மொறுமொறுப்பாகவும் உட்புறம் மென்மையாகும் வரை இது பொறிக்கப்படுகின்றன. இந்த வடைகளை ஒரு முறை சுவைக்க தொடங்கிவிட்டால் உங்களால் நிறுத்தவே முடியாது. மத்தூர் வடையை தேங்காய் அல்லது வேர்க்கடலை சட்டினியுடன் பரிமாறுவது மிகவும் சுவையாக இருக்கும். உங்கள் கர்நாடக பயணத்தின் போது சுவைத்து மகிழ வேண்டிய மிகவும் பிரபலமான கர்நாடக உணவு என்றால் அது மத்தூர் வடைதான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி,
3: ஊரும் உணவும். பெங்களூருக்கும் மைசூருக்கும் இடையில் உள்ள பிடதி என்ற ஊரில் பிறந்ததுதான் தட்டை இட்லி. தட்டை இட்லியை சாதாரண இட்லிகளிலிருந்து வேறுபடுத்துவது எது? தோசைகளைப் போலவே இட்லியும் தென்னிந்தியா முழுவதும் விரும்பி உண்ணப்படும் கர்நாடகாவின் விருப்பமான உணவு. புளிக்க வைக்கப்பட்ட உளுந்து மற்றும் அரிசி கலவையால் செய்யப்படும் இந்த ஆவியில் வேக வைத்த அரிசி கேக்குகள் சட்னி சாம்பாருடன் பரிமாறப்படுகின்றன. கர்நாடக சமையலில் ஒரு பிரபலமான வகை என்றால் அது தட்டை இட்லி தான். இது ஒரு தட்டு அளவிலான தட்டையான வகையாகும். சாதாரண இட்லி சிறியதாகவும் மெல்லியதாகவும் இருக்கும்போது தட்டை இட்லி என்பது சாப்பிடுவதற்கு மிகவும் மென்மையாக இருக்கும் ஒரு தட்டையான பெரிய இட்லி. கர்நாடகாவில் பிரபலமான மற்ற வகைகள் ரவையிலிருந்து செய்யப்படும் ரவா இட்லி, மங்களூரில் காணப்படும் தட்டை இட்லி எனப்படும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஊரும் உணவும் கர்நாடகாவின் மற்றொரு சிறப்பான உணவு என்றால் ஒப்பிட்டு எனப்படும் ஹோலிகே. இது கோதுமை மாவு, நெய், ஏலக்காய், ஜாதிக்காய் கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இந்த ரொட்டிக்குள் தேங்காய், வெல்லம் நிரப்பப்பட்டு இது ஒரு பிரபலமான பண்டிகை கால சிற்றுண்டியாக விளங்குகிறது. இது ஒரு வகையில் கடலை பரப்பு, துவரம்பருப்பு மற்றும் வெல்லம் நிரப்பப்பட்டிருக்கும். மற்றொன்றில் தேங்காய் மற்றும் சர்க்கரை நிரப்பப்பட்டிருக்கும். இந்த இனிப்பு வகை கர்நாடகாவில் அதிகம் தேடப்படும் உணவுகளில் ஒன்று. மேலும் கர்நாடகாவை சுற்றி பார்க்கும் பயணிகளுக்கு இது அடிக்கடி பரிந்துரைக்கப்படுகிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உணவும். இன்று கர்நாடக மாநில உணவு வகைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 5 மணி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
3: வெளிச்சத்தை தேடும் விளக்குகள் சிறுகதை,
2: எண்ணமும் எழுத்தும்
3: கருக்கலாச்சேரி ஏ ஆறுமுகம்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி மற்றும் 100க்கு 100 916 கேடியம் தங்கநகை மாளிகை மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர் திருவாரூர்.
5: நீங்கள் நகை வாங்கும் போது அது மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் தானா என ஒருமுறை பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள்.
4: நகையும் நம்பிக்கையும் கிடைக்கும் இடம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி, நம்பர் 7 குமரக்கோவில் திரு, திருவாரூர்.
6: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதை காணம் நிகழ்ச்சி வழியா ஏதாவது நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு காரைக்கால் மாவட்டம் கருக்கலாச்சேரி ஏ ஆறுமுகம் எழுதிய வெளிச்சத்தை தேடும் விளக்குகள் சிறுகதையை வழங்குறோம். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களாக வளம் வரப்போற மலர்வண்ணன், அமுதா, அம்பலவாணன், பாபு இவங்களெல்லாம் எந்தெந்த ரூபத்துல வளம் வந்து இன்னைக்கு நமக்கு என்ன கருத்து சொல்ல போறாங்க, கேட்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க கதையை கட்டி தெரிஞ்சுக்குவோம்.
7: எழில்மிகு அந்த கடற்கரையில் அலை மோதிக்கொண்டிருந்தது. அந்த மணற்பரப்பில் தன் கால்கள் சென்ற திசையிலேயே தானும் சென்று கொண்டிருந்த மலர்வண்ணன் ஓரிடத்தில் கீழே அமர்ந்தான். ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தவன் தன் சிந்தனை களைய பெற்றவனாய் தான் அமர்ந்திருந்த இடத்தை சுற்றி தன் பார்வையை உலவ விட்டான். அவனுக்கு எதிரே கிழக்கு திசையில் கரைகாணா நீல நிற கடல், அவனது இடதுபுறம் சற்று தொலைவில் குடிசை வீடுகளும் சில கட்டுமரங்களும் மீன்பிடி வலைகளும் காணப்பட்டன. பின்புறம் திரும்பினான்.

அங்கே ஓங்கி உயர்ந்த கலங்கரை விளக்கம் அவன் எதிர்புறம் ஓசை எழுப்பியபடி கரையை வந்து தொட்டு சென்றது வெண்ணிற அலைகள். வானத்தை நோக்கினான். அங்கே காலையில் இறை தேட சென்ற பறவைகளின் கூட்டம் தங்கள் இருப்பிடம் நோக்கி பறக்க சூரியன் மேற்கு திசையில் மறைய யாரிடமோ அனுமதி கேட்டுக் கொண்டிருந்தான். இத்தனை அழகுகளை ரசிக்கும் போது எப்படிப்பட்ட கவலையும் மறந்து போகும். ஆனால் இந்த சூழலிலும் மலர் வண்ணனின் மனதில் சொல்ல முடியாத சோகம் ஒன்று குடிகொண்டிருந்தது. கம்பீரமான உடல்வாகு கொண்டு ஆணழகன் போலிருக்கும் மலர் வண்ணன் சில மாதங்களாக வாட்டமான முகத்தோடு இழைத்த உடலும் சவரம் செய்யப்படாத முகத்துடனும் இருந்தான். புல்லை போல் முளைத்து புல்லின் பூவை போல் உதரக்கூடிய இந்த உலக வாழ்வில் இளமை துடிப்பால் இவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோமே என்று தனக்குள் புழுங்கியவாறு தன் கையில் இருந்த புத்தகத்தின் மேல் பார்வையை ஓடவிட்டான் மலர் வண்ணன். மங்கிய பார்வையிலும் மங்காமல் தெரிந்த அந்த வரிகளை படித்தான். சத்திய சோதனை, காந்தியடிகள் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த புத்தகம். மலர் வண்ணனின்

0: பெரிய தவறை செய்துவிட்டோமே என்று தனக்குள் புழுங்கியவாறு தன் கையில் இருந்த புத்தகத்தின் மேல் பார்வையை ஓடவிட்டான் மலர்வண்ணன். மங்கிய பார்வையிலும் மங்காமல் தெரிந்த அந்த வரிகளை படித்தான். சத்திய சோதனை, காந்தியடிகள் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த புத்தகம். மலர்வண்ணனின் தந்தை அம்பலவாணனுடையது. மலர்வண்ணனின் தந்தை அம்பலவாணன் காந்தியடிகளின் தாசன் என்று அக்கம்பக்கத்தார்கள் புகழ்ந்து பேசும்படி நடந்து காட்டியவர். மலர்வண்ணனின் 20 வயதில் அவனுக்கு பிறந்தநாள் பரிசாக அந்த புத்தகத்தையும் அத்துடன் ஒரு வாழ்த்து கடிதத்தையும் அனுப்பியிருந்தார் அம்பலவாணன். ஆனால் என்ன காரணத்தினாலோ மலர்வண்ணன் அந்த சத்திய சோதனை புத்தகத்தை இதுவரை பிரித்து படிக்கவே இல்லை. அந்த கடிதத்தையும் பிரித்து படிக்கவில்லை. ஆனால் இன்று தன் 40வது வயதில் அலமாரியில் ஒரு முனையில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த புத்தகத்தை தேடி எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு வந்திருக்கிறான் மலர்வண்ணன். அன்று வாழ்வின் வசந்தத்தில் மலர்வண்ணனுக்கு வழங்கப்பட்ட அந்த புத்தகம் இன்று இலையுதிர் காலத்தில் அவனுக்கு ஊன்றுகோலாய் கையில் தவழ்கிறது. அந்த புத்தகத்தை மலர்வண்ணன் பிரித்த போது அதிலிருந்து பிரிக்கப்படாத அந்த கடிதம் கீழே விழுந்தது. ஆச்சரியத்தோடு விழுந்த அந்த கடித உரையை எடுத்து பிரித்த மலர்வண்ணன் அது தன் தந்தை அம்பலவாணனின் கையெழுத்து என்று புரிந்து கொண்டான். மலர்வண்ணா, இன்று உன் பிறந்த நாள். உத்தமர் காந்தியடிகள் போன்று நீயும் உலகம் போற்றும் உயர்ந்த மனிதனாய் உருவாகிட வேண்டும் என்பதே என் விருப்பம். இந்த நன்னாளில் ஒரு உயர்ந்த பொன்மொழியை உனக்கு நினைவுபடுத்தி உன்னை நெஞ்சார வாழ்த்துகிறேன். இளமையில் ஒழுங்காக வாழாதவர்களும் செல்வத்தை சேமித்து வைக்காதவர்களும் முதுமையில் கடந்து போன காலத்தை குறித்து மிக மிக வருந்துவர். இதன் பொருள் உனக்கு புரியும் என்று நம்புகிறேன். நீ வையத்துள் வாழ்வாங்க வாழ இந்த வைர வரிகள் உனக்கு துணை புரியும். இப்படிக்கு உன் அன்பு தந்தை அம்பலவாணன். கடிதத்தை படித்து முடித்த மலர்வண்ணனின் கண்கள் அவன் அனுமதிக்கு காத்திராமல் கண்ணீர் வடித்தன.
1: அப்பா, அன்னைக்கு உங்களை மதிக்க தவறினதால இன்னைக்கு மரணத்தோட பிடியில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன்
0: என்று மனதுக்குள் வெதும்பியபடியே அழுத மலர்வண்ணனின் எண்ணம் 20 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி பறந்தது. அது மலர்வண்ணனின் கல்லூரி காலம். அவன் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம் படித்துக் கொண்டிருந்தான். பள்ளி படிப்பின் போதே சிறந்த பேச்சாளன் என்று ஆசிரியர்களாலும் சக மாணவர்களாலும் புகழப்பட்ட மலர்வண்ணன் கல்லூரி வாழ்விலும் தான் ஒரு சிறந்த இலக்கிய சொற்பொழிவாளன் என்ற பெயரை தொடர்ந்து பெற்று வந்தான். ஒரு நாள் மலர்வண்ணனின் கல்லூரியில் கலை நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அதில் மற்ற கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களும் கலந்து கொண்டனர். மலர்வண்ணனும் ஒரு பாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டான். பாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களில் சிறந்த மூவரை தேர்ந்தெடுத்தனர். அதில் மலர்வண்ணனும் ஒருவன். இறுதியாக மூவரில் யார் சிறந்த பாடகர் என்ற இறுதிப் போட்டி தொடங்கியது. உலகத்தில் சிறந்தது எது என்ற தலைப்பில் மூவரில் ஒருவரான மலர்வண்ணன் வந்து பாட ஆரம்பித்தான்.

0: பால் தரும் கருணை அது, பசித்த முகம் பார்த்து பதரும் நினை பார்த்து பழம் தரும் சோலை அது. இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
2: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி மற்றும் 100 916 கேடியம் தங்கநகை மாளிகை மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர் திருவாரூர்.
3: நீங்கள் நகை வாங்கும் போது அது மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் தானா என ஒருமுறை பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள்.
2: நகையும் நம்பிக்கையும் கிடைக்கும் இடம் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் திருவாரூர்.
3: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி, நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
4: போட்டியின் முடிவில் சிறந்த கருத்தை கூறிய மலர் வண்ணன் தான் வெற்றி பெற்றான். அரங்கமே அதிரும்படி கைத்தட்டலுடன் முதல் பரிசும் பெற்றான் மலர்வண்ணன். கூட்டம் முடிந்து எல்லோரும் கலைந்து சென்றனர். மலர்வண்ணன் தான் பெற்ற பரிசுடன் கல்லூரி வாசல் வழியாக வந்து கொண்டிருந்தான். சட்டன ஒரு நிமிஷம் என்ற ஒரு அழகான இனிய குரலோடு தன் பொற்கரங்களால் இடைமறித்து தடுத்து நிறுத்தினாள் போட்டியில் கலந்து கொண்டு பாடிய அமுதா. சிற்ப சிலை

0: போல் இருக்கும் அமுதாவை போட்டியிலேயே கவனித்திருந்தான் மலர்வண்ணன். நிமிர்ந்து பார்த்த மலர்வண்ணனை பார்த்து வணக்கம் வைத்தான் அமுதா. பதிலுக்கு மலர்வண்ணனும் சற்று புன்முறுவலோடு வணக்கம் தெரிவித்தான். அமுதா ஏதோ பேச முற்பட, அதற்குள் உங்க குரல் ரொம்ப இனிமையா இருந்துச்சு, ரொம்ப அழகா பாடுனீங்க என்று மலர்வண்ணன் கூறியதும் வெட்கத்தில் தலை குனிந்தபடியே நன்றிங்க என்ற அமுதா, உங்க பாடல் வரிகள் ரொம்ப அழகா இருந்துச்சு, ஒரு பெண்ணாகிய நானே யோசிக்காதத நீங்க அழகா சொல்லியிருந்தீங்க என்ற அமுதாவின் வார்த்தைகளில் நாணம் கலந்திருந்தது. பிறகு இருவரும் பேசிக்கொண்டே நடந்தனர். சில நிமிடங்களில் அவரவர் இடம் நெருங்க இருவரும் இடைப்பெற்று நகர்ந்தனர். மலர்வண்ணன் வேகமாக நடந்தான். ஆனால் அவன் மனம் அவனுடன் வர மறுத்து அமுதாவின் பின்னால் சென்று கொண்டிருந்தது. தன் விடுதி வந்து சேர்ந்த மலர்வண்ணன் அமுதாவின் நினைவில் மூழ்கி கிடந்தான். தன் உள்ளம் அவளை விட்டு வர மறுத்ததை நினைத்து அமைதியின்றி அல்லல் பட்டான். கல்லூரி தேர்வு முடிந்து விடுமுறை நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. மாணவர்கள் விடுதியிலிருந்து வெளியேறி அவரவர் வீடு செல்ல புறப்பட்டனர். மலர்வண்ணனும் சிறிய தோல் பையை தோளில் மாட்டியபடி பேருந்து நிலையத்திற்கு வந்தான். அங்கே அமுதாவும் தன் தோழிகளோடு நின்று கொண்டிருந்தாள். ஹே அமுதா, அங்க பாருடி, அன்னைக்கு போட்டியில முதல் பரிசு வாங்கினான்ல, அவன் நிக்கிறான் என்று தன் தோழி விமலா காட்டிய திசையில் பார்த்த அமுதா, விமலா என்ன இது, உன் பின் தெரியாத ஒருத்தர மரியாதை இல்லாம அவன் பேசுற, இது ரொம்ப தப்பு விமலா, மரியாதையா பேசு என்று சற்று கடுமையாக கூறி கண்டித்தாள் அமுதா. ஓ அப்படியா மேடம், சரி இனிமேல அம்மா ஐயா வராங்கன்னு மரியாதையா சொல்றேன், போருமா என்று விமலா சற்று கிண்டலாய் கூற மற்ற தோழிகளும் அவளோடு சேர்ந்து வாய் விட்டு சிரித்தனர். ஆனால் மலர்வண்ணனோ தன் பார்வைக்கு ஒரு கடிவாளத்தை போட்டபடி பக்கத்தில் இருந்த ஒரு கடையோரம் சென்று நின்று கொண்டான். சில நிமிடங்களில் அவர்கள் செல்ல வேண்டிய பேருந்து வந்து நின்றது. அனைவரும் முண்டி அடித்துக் கொண்டு ஏற முயன்றனர். ஆனால் மலர்வண்ணன் சற்று ஒதுங்கி நின்றான். காரணம், பேருந்தின் முன்பக்கம் அமுதாவும் அவள் தோழிகளும் ஏறி உள்ளே சென்றனர். மலர்வண்ணன் ஏறுவதற்குள் இருக்கைகள் நிரம்பிவிட்டன. அவன் அமைதியாக ஏறி உள்ளே சென்று நின்று கொண்டான். அமுதா இருக்கையில் அமைதியாக அமர்ந்திருந்தாலும் அவளின் மனம் மலர்வண்ணனை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தது. எங்க நிற்கிறாரு, ஒருவேளை கூட்டமா இருக்கிறதால ஏறாமலே இருந்திருப்பாரோ, நாம வேணும்னா அவருக்கு இடம் கொடுப்போமா, வேண்டாம், இவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை கிண்டல் அடிச்சு ஒரு வழியாக்கிடுவாளுங்க
1: என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்ட அமுதா மெல்ல திரும்பி பார்த்தாள். பின்பக்கம் ஒரு நாலந்து நண்பர்களுக்கு பின்னால் நின்றபடி எங்கோ வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த மலர்வண்ணன் தன்னை அமுதா பார்ப்பதை உணர்ந்து அவள் பக்கம் பார்வையை திருப்பினான். அதுதான் சரியான நேரம் என்று எண்ணி அமுதா அவனை அவள் அருகே வரும்படி சைகையால் அழைத்தாள். வெட்கத்தின் கைப்பிடியில் சிக்கி வேண்டாம் என்று சொல்வதா, இல்லை நாணத்தை நகர சொல்லிவிட்டு அவள் அழைப்பை ஏற்பதா என்று இரண்டு நிமிடங்கள் தடுமாறினான் மலர்வண்ணன். அடுத்த வினாடி அமுதாவின் அழைப்பு சற்று பலமாக இருந்தது. வேறு வழியின்றி அவளை நெருங்கினான் மலர்வண்ணன்.
0: இங்க மூணு பேர் உட்காரலாம், நாங்க ரெண்டு பேர் தான் உட்கார்ந்துருக்கோம், நீங்களும் இங்க உட்கார்ந்துக்குங்களே
1: என்று சற்று தயங்கியபடியே சிரித்த முகத்தோடு கூறினாள் அமுதா. எதுவும் சொல்ல முடியாத நிலையில் சற்று சங்கடத்துடன் மெல்ல அந்த இருக்கையில் ஓரமாய் அமர்ந்து கொண்டான் மலர்வண்ணன். அவனை உரசியபடி நெருங்கி அமர்ந்தாள் அமுதா. ஊட்டி குளிரை ஒரு தாவரவியல் பூங்காவினுள் நின்று அனுபவிப்பது போன்ற உணர்வுடன் அமுதாவும் மலர்வண்ணனும் பயணத்தை தொடர்ந்தனர்.

0: பேருந்தில் தொடங்கிய அவர்களது பயணம் பெற்றோரின் அனுமதியோடு திருமண ஊர்வலமாக சென்று இல்லற வாழ்விலும் அவர்கள் இணைந்தனர். இளமையை செலவழித்து இன்பத்தை உருவாக்கி சொர்க்கத்தில் வாழ்ந்தனர் மலர்வண்ணனும் அமுதாவும்.
1: மலர்வண்ணன் அமுதா இவர்களின் திருமண வாழ்க்கை இனி எப்படி அமையும்?
2: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5

0: வரை காத்திருக்க வேண்டும். ஆண்நேயர்களே, இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் காணமும். இன்று இடம்பெற்றது
2: வெளிச்சத்தை தேடும் விளக்குகள் சிறுகதையின் முதல் பகுதி,
1: எண்ணமும் எழுத்தும்
2: கருக்கலாச்சேரி ஏ ஆறுமுகம்,
1: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏ எம் அருண் பிரகாஷ். சரி நேர்களே, மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு சதையும் கானமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள், இதுவரை கேட்ட கதையும் கனமும் நிகழ்ச்சியோட விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி மற்றும் 100க்கு 100 916 கேடியம் தங்கநகை மாளிகை மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர் திருவாரூர்.
4: நீங்கள் நகை வாங்கும் போது அது மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் தானா என ஒருமுறை பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள்.
3: நகையும் நம்பிக்கையும் கிடைக்கும் இடம் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் திருவாரூர்.
4: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி, நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
6: பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்டும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
7: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
9: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
10: தங்க மாணவர்கள்,
11: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
12: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
9: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
13: என்ன
14: படிக்கிறீங்க?
15: காசு அப்புறம் வீட்டுல கேட்க முடியாது, வீட்டுலயே கஷ்டம். அதெல்லாம்
14: என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க?
15: நான் வந்து மம்டி அலுவலகம், மண்ணள்ளி.
14: எத்தனை மணிக்கு வருவீங்க, எத்தனை மணிக்கு வேலை முடியும்?
15: ஒரு காலைல ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு சாயந்தரம் 5:30 முடிச்சு.
14: இப்போ வந்துட்டு வந்து படிச்சு முடிச்சு விட்டு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கலாம்.
15: பார்ப்போம்.
14: அதில் ஒன்று உங்களுக்கு எதுவும் வருத்தமாக இருக்கா?
15: அதெல்லாம் வருத்தம். நான் சின்ன பிள்ளையிலேருந்து கஷ்டப்பட்டு தான் அங்கே படிச்சது.
14: ஃபீஸை
15: கட்டிக்கிறது
14: இந்த மாதிரி. ஒரு உண்மையிலேயே நல்ல நண்பர்களுக்கு நல்லா சொல்லுங்கள், வேலை பார்த்து படிச்சுக்கலாங்கிறீங்களா?
15: வேலை பார்த்து படிச்சுக்கலாம். அப்படியே வீட்டில் கஷ்டப்படுத்தாமல்.
14: ஆஹா, உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கு. வீட்டில் கஷ்டப்படுத்த விடாது பத்தவங்களும் சொல்லிட்டு நீங்களே வேலை பார்த்து படிச்சுக்கிறீங்க. சரி, நல்ல தகவல், நல்லதுங்க தம்பி, நன்றி.

0: திருத்துறைப்பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்,
1: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: சார் வணக்கம் சார், சொல்லுங்க.
3: வணக்கம் சார், நான் கோவலூர் சுரேன் பேசுறேன்.
2: நீங்க என்ன பண்றீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க.
3: நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது இல்லாம ரைட்டரா இருக்கேன்.
2: ஒரு ஒரு எழுத்தாளரை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய கவிதைகள் வந்துட்டு பிரசுரம் ஆயிருக்கா?
3: பிரசுரம் ஆயிருக்கு, மூணு கவிதை தொகுப்புகள் மாதிரி பண்ணிருக்கேன். நண்பரோட சேர்த்தும் போட்டிருக்கேன், கதை வடிவில் புத்தக வடிவில் கொடுத்துருக்கோம்.
2: நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
3: நான் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ ரிலீக் ரைட்டிங் ரீசெண்டா முடிச்சிருக்கேன், ஒரு 1 இயர் பிஃபோர்.
2: இப்போ படிச்சுட்டு இது மாதிரி எல்லாம் வந்து நேரம் இருக்குங்களா உங்களுக்கு?
3: நேரம்ன்றது நம்ம உருவாக்குறது தான். நமக்கு நேரம் ஆரம்பிச்சாலுமே கவிதையில் முடியுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆரம்ப கட்டம் வந்து பாடலாசிரியர்கள்லாம் நம்ம உருவெடுக்கும் போது அது திரைப்படங்களில் வந்து எல்லா மக்களும் வந்து அதை கொண்டாடணுன்ற ஒரு எண்ணம் எல்லா வித கலைஞர்களுக்கும் இருக்கும். பாடலாசிரியருக்கு கண்டிப்பாக நம்மளுடைய வார்த்தைகளை எல்லாருடைய குழந்தைகளிலிருந்து முதியோர் வரைக்கும் நம்மளுடைய வரிகளை வந்து அவங்க முணுமுணுக்கிறாங்கன்னும் போது அது மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும். ஸோ நான் எனக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்குது, முயற்சி மட்டும்தான் நம்மளோட முடிவு அவனுடையது அல்லவா?
2: கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லது. இதில் நேர்களுக்காக ஒரே ஒரு கவிதை வரிகள் சொல்ல முடியுமா?
3: நான் முதல் பள்ளி காலங்களில் எழுதின ஒரு கவிதை, செல்லும் இடமெல்லாம் அவள் ஞாபகம், மனதிற்குள் சொன்னேன் அது நீ இல்லை என்று, மனது கேட்டது அதை சொல்ல நீ யார் என்று. இது ஒரு கவிதை வடிவில் இருக்குது அப்படின்னு எனக்கு அறிமுகப்படுத்தின ஒரு கவிதை. அதுக்கப்புறம் நிறைய பேருடைய கவிதைகளை வாசிக்கும் போது இது ஆரம்ப கட்டம், இது வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு எழுத பண்ணது. கடைசியாக சமீபத்தில் நான் எழுதின ஒரு கவிதை, ஏதோ ஒரு கவிதையை இன்ஸ்பயர் பண்ணி தான் எழுதினேன். வேண்டி கிடைத்த மலை வாசலில் வந்து நின்றது, வரவேற்க யாரும் இல்லை.
2: இல்லை இல்லை, ரொம்ப சிறப்புங்க, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன்.

0: திருப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்,
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: நிறைய நேர்கள் அற்புதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வருஷத்துல அடுத்த நண்பர் பக்கத்துல இருக்காங்க, அவங்களை நம்ம சந்திக்கலாம். தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என்ன
2: வேலை பாக்குறீங்க?
3: ஒரு மாசம் வேலை செஞ்சா எங்களோட ஃபீஸ் நாங்களே கட்டிப்போம் வீட்டுல கேட்காம இருக்கிறதுக்காக.
2: என்ன சொல்ல விரும்புறீங்க
3: வீட்டுல? ஒரு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இவங்களே பாத்துக்க கொஞ்சம் நல்லதா இருக்கும்.
2: வீட்டுல கஷ்டப்படுத்தாம உங்களுக்குள்ள
3: மேட்சுக்கு போறது மாதிரி வெளியே போறது மட்டும் இவங்க செலவு பண்ணிக்கலாம்.
2: உங்களை மாதிரி நிறைய பேர் அப்படி இல்லையா? வருத்தமா இருக்கு இல்லையா?
3: எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அது
2: வீட்டுல தான் எல்லாரும் கேட்டு சிரமப்படுத்துறாங்க.
3: வீட்டோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட எல்லாமே செய்யறாங்க.
2: வீட்டுல உண்மையிலே உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பாட்டு வேணும் தம்பி உங்களுக்கு?
3: ஈட்டி பாடத்துல இருந்து ஸ்போர்ட்ஸ் சாங்.
2: சரி, நல்ல தம்பி, நன்றி, வணக்கம்.
3: ஆ சரி.

0: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்கடகைகள் வெள்ளிப் பொருட்களுக்கு ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் புத்தம் புதிய டிசைன்களில் தங்கடகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ்
0: திருத்துறைப்பூண்டி
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 5:30. விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன்கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.

0: சரி.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் கே வீரமணி பாடியது.

0: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல்லமது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரம் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால்.
10: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரக பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: PSR தங்க மாளிகை,
14: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
13: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
14: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
15: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
16: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
15: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
16: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் KJ யேசுதாஸ் பாடியது.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி, டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல், டிஎம்இ, ட்ரிபிள் இ, டிசி பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லடை மெயின் ரோடு, திருவிளையாட்டம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
5: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
6: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
5: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
6: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
7: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கிறிஸ்டியானன் செல்லப்பா பாடியது.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.

0: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
1: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
2: அதுக்குதான் வசந்தன்கோ.
3: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
5: இம்பார்ட்டன்ட். உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
6: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
6: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
7: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா. கல்யாணம், கிரக பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஜான் பீட்டர் பாடியது, காயல் ஏ ஆர் ஷேக் முகமது பாடியது.

0: நேயர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நாராயணன்
5: ஜுவல்லரி மயிலாடுதுறை.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. விலக்கேற்ற மேலே நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் ஈ.எம். பாட்ஷா பாடியது.

0: கேட்டது விலக்கேற்றும் விலை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வசந்த் அன் கோ.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்த் அன் கோ.
2: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
3: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
4: அதுக்குதான் வசந்த் அன் கோ.
5: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் அன் கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
6: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன் கோ.
2: இம்பார்ட்டன்ட்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், இனி கேட்கலாம் பன்னிசை.

0: हमारा सहयोग नए स्तर पर पहुंचेगा। भारत और वियतनाम का बायलेटरल ट्रेड पिछले एक दशक में डबल होकर 16 बिलियन डॉलर तक पहुंच चुका है। 2030 तक इसे 25 बिलियन डॉलर तक पहुंचाने के लिए हमने आज कई महत्वपूर्ण निर्णय लिए हैं।
1: President Tho Lam said Vietnam attaches great importance to the outcome of 50 years of relations with India, as well as 10 years of the comprehensive strategic partnership. The Securities and Exchange Board of India, SEBI, has formed a special task force called CyberSuraksha.ai to tackle rising cybersecurity risks linked to artificial intelligence. The move comes amid concerns that advanced AI tools such as Claude Mythos can rapidly identify and potentially exploit system vulnerabilities at scale. SEBI stressed the need for stronger coordination, real-time information sharing and continuous monitoring to prevent large-scale cyber incidents in the interconnected securities market. And with that, we end this news bulletin.
2: தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அமைச்சரவை மேற்கொண்ட முடிவானது நீதித்துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்காக தாவேக தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கரை சந்தித்து உரிமை கோரினார். புதுச்சேரியில் சிவப்பு அட்டைதாரர்கள் டிஜிட்டல் கரன்சியை பெறுவதற்கு இகேஒய்சி புதுப்பிக்க வேண்டியது அவசியம் என்று குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுடெல்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகள், பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். அதனைத் தொடர்ந்து டிஜிட்டல் தொழில்நுட்பம், அரிய வகை கனிமங்கள், மருத்துவம், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் இந்தியா மற்றும் வியட்நாமிற்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. வியட்நாம் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாதத்திற்குள் திரு டோ லாம் மேற்கொண்ட முதல் இந்திய அரசுமுறை பயணம் இதுவாகும். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவிற்கு திரு டோ லாம் அளிக்கும் முன்னுரிமையை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அமைச்சரவை மேற்கொண்டுள்ள முடிவு நீதித்துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் கூடுதலாக 4 நீதிபதிகளை நியமனம் செய்ய பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 33-37 உயர்கிறது. இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் மக்களுக்கு விரைந்து நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பை அரசு உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா போன்ற மாநிலங்களில் உள்ள 19 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் அதிக ரயில்வே பாதைகள் திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பு மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். 23,437 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் 6 முக்கிய நகரங்கள் இணைக்கும் வகையில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பு மேலும் வலுப்பெற்று துரிதமான வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் சுற்றுலாத்துறைக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். மின்சார வாகன பயன்பாட்டிற்கான பேட்டரியை மறுசுழற்சி செய்வதற்கான திறன் மேம்பாடு குறித்து இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் 169 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கூட்டு முயற்சியை தொடங்கியுள்ளன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
4: மத்திய அரசின் அறிவியல் ஆலோசகரான பேராசிரியர் அஜய்குமார் சூட் கருத்து தெரிவிக்கையில், இந்திய ஐரோப்பிய ஒன்றியத்தின் மின்சார வாகன பேட்டரியின் மறுசுழற்சி திறனை மேம்படுத்துவதற்கான இந்த கூட்டு முயற்சி ஒரு திருப்பு முனையான தருணம் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மின்சார வாகன சந்தை தொடர்ந்து வேகமாக முன்னேறி வரும் சூழலில் அது தொடர்பான பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் உறுதிப்பாடுகளுக்கு ஒரு வலுவான உள்நாட்டு மறுசுழற்சி சூழல் அமைப்பை உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிற்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதர் திரு ஹெர்வே டெல்பின் கூறுகையில், காற்று மாசுபாட்டை வெகுவாக குறைப்பதில் மின்கலன்கள் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்தார். இந்த கூட்டு முயற்சியின் மூலம் சோதனை கட்டத்தில் உள்ள மேம்பட்ட மின்கலன்களை மக்களின் பயன்பாட்டிற்கு விரைவாக கொண்டுவர முடியும் என்றும் தெரிவித்தார்.
3: மேற்கு வங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை

0: கட்டுக்குள் கொண்டுவர கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேற்குவங்க மாநில தலைமை செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய ஆயுதப்படை அதிகாரிகளுக்கு அவர் பிறப்பித்துள்ள உத்தரவில் வன்முறை ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் தேர்தலுக்கு பின் நடைபெற்ற வன்முறையில் 2 பேர் உயிர்ந்ததை அடுத்து தேர்தல் ஆணையம் இத்தகைய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக செல்வி மம்தா பானர்ஜி மறுத்துள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பத்ரா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்றும் அது எப்போதும் மதிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தின் அதிகார பரிமாற்றம் என்பது எப்போதும் அமைதியான முறையில்தான் நடைபெற்றுள்ளது என்றும் செல்வி மம்தா பானர்ஜியின் கருத்துக்கள் கவலையளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். இது பிஜேபி மீதான தாக்குதல் அல்ல என்றும் மாறாக ஜனநாயகம் மற்றும் அரசியல் அமைப்பு சட்டம் மீதான தாக்குதல் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் செல்வி மம்தா பானர்ஜி மக்களின் தீர்ப்பை நிராகரிப்பது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையம் மற்றும் பாதுகாப்பு படைகள் போன்றவற்றின் நம்பகத்தன்மையை சிதைக்கவும் சுதந்திரமான, நியாயமான மற்றும் பாதுகாப்பான தேர்தல்களை உறுதி செய்யும் நடைமுறைகளை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டு மே 10 இந்தியாவின் கணினி அமைப்புகளை பாகிஸ்தான் செயலிழக்க செய்ததாக மத்திய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் கூறுவது போன்ற சமூக ஊடகங்களில் பரவி வரும் வீடியோ போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்க்கும் பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த வீடியோ செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டு தவறான தகவல்களை பரப்பும் நோக்கத்தில் பாகிஸ்தானிய குழுக்களால் அது பரப்பப்பட்டு வருவதாகவும் பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற போலி வீடியோக்களை நம்ப வேண்டாம் என்றும் factcheck@pab.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியில் இதுபோன்ற வீடியோக்கள் குறித்து புகார்கள் பதிவு செய்து அதன் உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளலாம் என்றும் பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNUபுதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்காக தவிக தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு RV அரளைக்கரை சந்தித்து உரிமை கோரினார். இன்று பிற்பகல் மக்கள் மாளிகைக்கு சென்று அதற்கான கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கினார். ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் தற்போது தவிக 108, காங்கிரஸ் 5 என மொத்தம் 113 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. மேலும் 6 உறுப்பினர்களின் ஆதரவை திரட்டும் வகையில் வேறு சில கட்சிகளுடன் தவிக சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் தவிக தலைமையில் புதிய அரசு அமைய காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கும் என்று தமிழ்நாட்டிற்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் தோடங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு அமைக்க தவிகவிற்கு ஆதரவு அளிக்குமாறு திரு விஜய் கேட்டுக்கொண்டதாக கூறினார். அரசியல் சாசனத்தில் நம்பிக்கை இல்லாத மதவாத கட்சிகளுடனான கூட்டணியில் இருந்து தவிக விலகி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆதரவு வழங்கப்படுவதாகவும் திரு சோடங்கர் தெரிவித்தார். பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் ஏற்பட்டுள்ள இந்த கூட்டணி உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் தொடரும் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையே இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுகவின் செய்தி தொடர்பாளர் திருமதி கனிமொழி, காங்கிரசின் இந்நடவடிக்கை நம்பிக்கை துரோகம் என்று குறிப்பிட்டுள்ளார்.
0: புதுச்சேரியில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் டிஜிட்டல் கரன்சியை பெறுவதற்கு EKYC புதுப்பிக்க வேண்டியது அவசியம் என்று குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயனாளிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக பணம் செலுத்தப்பட்ட முறைக்கு பதிலாக இந்த ஆண்டு பிப்ரவரி 26 டிஜிட்டல் கரன்சி அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும், இது ஒருவரது வங்கிக் கணக்கில் வரவு வைத்த பிறகு 3 மட்டுமே செல்லுபடியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டிஜிட்டல் கரன்சியை பெறுவதற்கு EKYC புதுப்பிக்க வேண்டும் என்றும், அப்படி செய்யாதவர்கள் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டையுடன் பொது சேவை மையங்களுக்கு சென்று கட்டணம் ஏதுமின்றி புதுப்பித்துக் கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை சார்பில் விரைவில் அனைத்து தொகுதிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் வரும் 8 சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறவுள்ளதாக அம்மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையைச் சேர்ந்த மனநலம், குழந்தைகள் அறுவை சிகிச்சை, இருதயம், நரம்பியல் உள்ளிட்ட சிறப்பு பிரிவுகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க உள்ளதாகவும், இந்த வாய்ப்பை காரைக்கால் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பொது இடங்களில் உயிரியல் நச்சுக்களை பயன்படுத்தி பெரும்

0: இழப்புகளை ஏற்படுத்தும் ISIS பயங்கரவாத அமைப்பின் சதித்திட்டத்தில் தொடர்புடையதாக ஒரு மருத்துவர் உட்பட மூன்று பேர் மீது தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சிறப்பு எண்ணெய் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த குற்றப்பத்திரிகையில் ஐதராபாத்தைச் சேர்ந்த டாக்டர் சையத் அகமது மொய்தீன், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசாத் மற்றும் முகமது சுஹேல் ஆகியோரின் பெயர்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. இத்தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை மேற்கொண்ட விசாரணையில் வெளிநாடுகளில் உள்ள ISIS தீவிரவாதிகளின் வழிகாட்டுதலின்படி இந்த மூவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டது தெரியவந்துள்ளது. மேலும் சமூக வலைதளங்கள் மூலம் இளைஞர்களை மூளை சலவை செய்து அவர்களின் மூலம் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் உயிரியல் நச்சுக்களை பயன்படுத்தி பீதியை ஏற்படுத்துவதுமே இவர்களின் நோக்கமாக இருந்துள்ளது. ஆமணக்கு விதைகளிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ரைசின் என்ற அதிபயங்கர நச்சுப்பொருளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த இவர்கள் திட்டமிட்டுள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. உலக சாகச நடனங்கள் மற்றும் நடன விளையாட்டு கட்டமைப்பானது நடப்பாண்டிற்கான ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பைக்கான போட்டியை இந்தியாவில் நடத்தவுள்ளது. இதற்கான தேர்வு மற்றும் பயிற்சி முகாம் வரும் வெள்ளிக்கிழமை புதுடெல்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் ஐதராபாத் சன்ரைசர்ஸ் அணியும் விளையாடுகின்றன. ஐதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச விளையாட்டு அரங்கில் இந்த போட்டி நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அமைச்சரவை மேற்கொண்ட முடிவானது நீதித்துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்காக தாவேக தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ஆர்.வி. அர்லேக்கரை சந்தித்து உரிமை கோரினார். புதுச்சேரியில் சிவப்பு அட்டைதாரர்கள் டிஜிட்டல் கரன்சியை பெறுவதற்கு இ.கே.ஒய்.சி. புதுப்பிக்க வேண்டியது அவசியம் என்று குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:20 நிமிடம் 35 நொடி.

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: இனி கேட்கலாம் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
8: வணக்கம். இந்தியாவின் தென்கோடியில் அமைந்திருப்பது கன்னியாகுமரி. 1892 ஒரு நாள் ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளை எதிர்த்து சென்று ஒரு பாறையின் மேல் அமர்ந்தார் அந்த இளைஞன். எவ்வித உணவும் உண்ணாமல் தியானத்தில் 3 நாட்கள் கழிந்தது. புத்தருக்கு அரச மரத்தடியில் ஞானம் கிடைத்ததை போன்று கன்னியாகுமரி கடலுக்கு இடையில் அந்த இளைஞனுக்கு உண்மை புரிந்தது. அங்கு முழுமையாக ஞானமடைந்த அந்த அதிசய இளைஞர்தான் சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ணர் கொடுத்த உபதேசங்களை மனதில் ஏற்றிக்கொண்டு அடுத்து என்ன செய்வது என்று தியானம் மூலம் தேடிய கேள்வியில்தான் அவருக்கு புதிய கதவு திறந்தது. மக்களிடையே மதத்தை பரப்புவதை விட மனிதர்களுக்கு சேவை செய்வதே சிறந்த குறிக்கோள் என்பதை உணர்ந்தார். மனித சேவையின் மூலமாகத்தான் இறைவனை கண்டறிய முடியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பெயரில் இந்தியா முழுவதும் மடங்கள் நிறுவ வேண்டும்.

0: வேண்டும். அந்த மடத்தின் மூலம் கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், தியான மண்டபங்கள் ஆகியவற்றை கட்ட வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு அதை நிறைவேற்ற தொடங்கினார். இந்தியா முழுவதும் சொற்பொழிவுகளை நிகழ்த்தி பணம் சேர்ப்பது, மடங்கள் நிறுவுவது, மருத்துவமனை அமைப்பது என்று சுற்றி கொண்டே இருந்தார். கிடைத்த இடைவெளியிலும் தியானம் செய்வாரே தவிர ஓய்வு எடுப்பதில்லை. உடனிருந்த துறவிகளிடம் எழுமின் விழிமின் கருதிய காரியம் கைகூடும் வரை நில்லாது உழைமின் என்ற தாரக மந்திரத்தை முழங்கினார். எப்படிப்பட்ட வேலைகள் இருந்தாலும் அன்று செய்ய வேண்டியவற்றை அன்றே செய்து முடியுங்கள். நாளைக்கு என்று தள்ளி வைக்கப்படும் வேலைகளை செய்து முடிக்க நீங்கள் திணறுவீர்கள் என்பது நிச்சயமானது. எல்லா வேலைகளையும் அவ்வப்போதே செய்து முடிக்கும் பொழுது கிடைக்கும் நிம்மதிக்கு ஈடாக எதையும் சொல்ல இயலாது. காலம் குறைவாக இருக்கிறது என்பதையும், காலம் உங்களுக்காக காத்திருக்காது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பது விவேகானந்தர் சமுதாயத்திற்கு வழங்கிய பொன்மொழிகள். இருப்பினும் காலம் கருதி ஓர் செயலை செய்தால் இந்த உலகமும் நம் வசப்படும் என்கிறார் வள்ளுவர். காலம் கருதினும் கைகூடும் ஞாலம் கருதி இடத்தால் செய்யின் என்ற வள்ளுவரின் கருத்தும் சிந்திக்கத்தக்கது. நினைத்த காரியத்தை நினைத்தவுடன் செய்தால் நினைத்தது நிறைவேறும். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:26.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

லைட் ஹவுஸ். இன்றைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் கேட்கலாம். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். மாமரம் முதல் மகசூல் வரை நாகப்பட்டினம் மாவட்டம் தேத்தாக்குடி கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் நேர்முகம். 8:00 கோபால் பல்படி கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் காற்றில் வரும் கானம். 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10:00 கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் இரவு மலரும். 10:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. இனி வருவது நாளைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி. நாளை காலை 6:00 குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நலவை கேட்க படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுவன் வி ஹர்ஷன். 7:00 சீர்காடி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் அட்ராசக்கா அட்ராசக்கா விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ் கும்பகோணம்.

0: உங்கள் கடையின் தகவல் நேரம். 7:30 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் காலை காம்போ. 8:00 துளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் சன்பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவ உதவி பேராசிரியர் டாக்டர் பி காசி அரசி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தர்மபுரி. 10:00 சிந்தனை அரங்கம். முதலில் நாமக்கல் எம்எம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 சிந்தனை அரங்கம். 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ் கேட்டது. இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். லைட் ஹவுஸ் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். தவேகவிற்கு ஆதரவு அளித்துள்ள காங்கிரஸ் இந்த கூட்டணி எதிர்கால தேர்தலிலும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பிளஸ் டூ தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். இன்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து இதற்கான கடிதத்தை அவர் வழங்கினார். முன்னதாக தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்தது. இது தொடர்பாக அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டுவர இரு கட்சிகளும் இணைந்து பாடுபடும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவைத் தேர்தலிலும் தொடரும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக மக்களின் தீர்ப்பிற்கு மதிப்பளிக்கும் வகையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் தவேக தலைவர் திரு விஜய் இணைந்து தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய உறுதியேற்றுள்ளதாகவும் திரு கிரீஷ் சோடங்கர் அதில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவராக திரு ராஜேஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தவேக அலுவலகத்திற்கு சென்ற காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் திரு விஜயை சந்தித்து ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். தவேக அமைச்சரவையில் பங்கேற்க உள்ளதாகவும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகாவிற்கு தற்போது 5 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்ததை அடுத்து கூட்டணிக்கான எண்ணிக்கை 113 அதிகரித்துள்ளது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 6 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் இதர கட்சிகளுடனும் தவேக ஆலோசனை நடத்தி வருகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தங்கள் உழைப்பால் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளது தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று கூறினார். அவசரகதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி இதற்கான முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் காங்கிரஸ் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாகவும் திரு சரவணன் கூறினார். இந்நிலையில் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டே தவேகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனை குறை கூறி திமுக ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரசின் தலைமை பண்பு குறித்து யாரிடமும் சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.

0: தமிழகத்தின் நலன் சார்ந்த பயணத்தை காங்கிரஸ் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உரிய ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவினை அறிவிக்கும் என்று அதன் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதரவு கோரி தாவேக தங்களுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறினார். இடதுசாரி கட்சிகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாளை கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் தொடரும் என்று அறிவித்துள்ளது. இதற்கிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அதன் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை இன்று சென்னையில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். தேர்தலுக்கு பிந்தைய அஇஅதிமுகவின் நிலைப்பாடு குறித்து இந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல் நிலையங்களும் முழுமையாக செயல்பட்டு வருவதாக கூறினார். குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு வழங்குவதற்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதில் இசிஐ நெட் செயலி முக்கிய பங்கு வகித்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை இதுவரை 10 கோடி பேர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்குப்பதிவு தினத்தன்று அதிக எண்ணிக்கையில் இந்த செயலி பயன்படுத்தப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வுகள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் குறித்த விவரம் ஒரு நாளைக்கு முன்னதாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் நாளை முதல் பதிவு செய்யலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் உள் கர்நாடகம் முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் April 8 முதல் 11 வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு வேகமூட்டத்துடன் காணப்படும். மேலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: இதற்கிடையே திருவாரூர் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இன்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களாக கடும் வெயில் சுட்டெரித்து வந்தது. இதிலும் கடந்த 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் துவங்கிய தினத்தில் கடும் வெயில் காணப்பட்டது. எனினும் இன்றைய தினம் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. திருவாரூர், மன்னார்குடி, லெட்சுமாங்குடி, பொதக்குடி, கொரடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் பெயரில் போலி முகநூல் பக்கம் உருவாக்கப்பட்டு பண மோசடி நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தென்காசியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் 1008 சங்காபிஷேகம் இன்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விளையாட்டுச்

0: பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நங்போங் கங்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷன் முகமது யாசர் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான முதல் சுற்று ஆட்டங்களில் அவர்கள் வெற்றி பெற்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பால் நிவேஷும் ரன்வீரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டாப் செக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பைக்கான நடன விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் கோல்ஃப் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். தவேகவிற்கு ஆதரவு அளித்துள்ள காங்கிரஸ் இந்த கூட்டணி எதிர்கால தேர்தலிலும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பிளஸ் டூ தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:40, 10:00.
2: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
3: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
2: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
3: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
2: சியாம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல், கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி
3: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால். திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
4: BA தமிழ், BA இங்கிலீஷ், BA கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BCom ஜெனரல், BCom கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
3: BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc AI அண்ட் மிஷின் லேர்னிங், BCA,
4: BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், BSc பயோடெக்னாலஜி, MCom, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மையப்பன், திருவாரூர்.
1: இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்.
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
2: தொடர்புக்கு 8925936936.
1: நலமாய் வாழ. நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். ஒருத்தவங்களுக்கு வந்து நிமோனியா வந்துருச்சு, அவங்க வந்து கியூர் ஆயிட்டாங்க, இப்போ அவங்க எந்த மாதிரியான வாழ்வியல் மாற்றங்கள் அது மூலமாக அவங்க உடல்நிலையை வந்து இதுக்கப்புறம் அவங்க வந்து சரியாக வச்சுக்க முடியும்?
7: இது ரொம்ப நல்ல கேள்வி. நம்ம வீடு வெளியில் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இப்போ வீட்டில் இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே வந்து பொருள்கள் நிறைய கொட்டி வச்சுருக்கோன்னா அதில் கிருமிகள்லாம் நிறையா வந்துட்டு போகும். இல்லைண்ணா, இப்போ ஏசி போடுறோம், அதனாலேயும் கிருமி வரலாம். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாராவது ரொம்ப இருமிட்டே இருக்காங்கன்னா நம்ம வாயை க்ளோஸ் பண்ணி இருமுன்னு சொல்லாமல் இருந்தோம்னா அதில் இன்ஃபெக்ஷன் நமக்கு வரலாம். அந்த மாதிரி வரலாம். இல்லை நம்ம எப்படி பண்ணலான்னா, நல்ல மூச்சு பயிற்சி நல்லா டெய்லி பண்ணலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்கான நேரமோ அதுக்கான ஒரு பொறுமையோ யாருக்கும் இருக்கிறது இல்லை. இது என்னது மூச்சு பயிற்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நார்மலாக மூச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் காலையில் சூரிய வெளிச்சத்தில் நின்று நல்லா மூச்சு பயிற்சி பண்ணாலே அது வந்து ஓரளவுக்கு லங்ஸை வந்து கொஞ்சம் வலுப்படுத்தும்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சுவாசிக்கிற காற்று பொல்யூஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு குழந்தை பிறந்தப்போ ஒரு 10 செடி நடுறோம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் மாதிரி கொண்டு வந்தால் நிறைய மரங்கள் நம்மளை சுற்றி நிறைய நட்டு வைக்கலாம், அதில் நல்லா காற்று சுத்தப்படுத்தும். இதில் மரங்களோட அற்புதம் என்னன்னா, நம்ம கொடுக்குற கெட்ட காற்றையெல்லாம் அதை வாங்கிட்டு நமக்கு ஆக்சிஜன் நல்ல காற்றை திருப்பி கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான கிரியேச்சர் நம்மகிட்ட ஒரு விஷயம் இருக்கிறப்போ அதை நம்ம நிறைய வளர்த்தோம்னாலே நம்மளை சுற்றி நல்லா இருக்கும் பொல்யூஷன். அதே மாதிரி குப்பைகள் எல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் எல்லாரும் பொதுவாக எங்கனாலும் எல்லாமே கொட்டுறாங்க, அது கிராஸ்

0: பண்ணும்போது நம்ம இடம் நம்ம இப்படி கொட்டியிருக்கோங்கிற ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் நமக்கு இருந்தாலே நம்ம அந்த சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கிட்டாலே இதுவும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து வெளியில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு இது. அதே மாதிரி கண்ணடத்துலலாம் போய் எச்சி துப்புறது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ பாத்ரூம்குள்ளே போய் இது பண்ணுறது இல்லை இருக்கும்போது ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து பொது இடங்களில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சுகாதார முறைகள். இதெல்லாம் பண்ணாலே வந்து கிருமி மற்ற இடத்துக்கு பரவாது. வீட்டுக்குள்ளே வந்து ஏசி வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் பண்ணலாம் அப்படிங்கிறத விட யூஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் அதிகமாக வச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ணியே இருக்காமல் பகலில் வந்து வெண்டிலேஷன் சொல்லக்கூடிய அந்த கதவெல்லாம் திறந்து விட்டோம்னா வெளிக்காற்று உள்ளே வரும். அது மாதிரி ஒன்று பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வெது வெதுப்பான தண்ணி குடிக்கிறது, ஃப்ரெஷ்ஷான ஏரில் கொஞ்சம் வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பயிற்சி எல்லாம் பண்ணலாம். நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி அந்த மாதிரி பண்ணலாம். சாப்பிட்றது வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மழைக்காலங்களில் குளிர்காலங்களில் வந்து வெது வெதுப்பான உணவு முறைகள் சாப்பிட்றது நல்லது. ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு உணவை சூடு பண்ணி சாப்பிடாமல் புதுசாக வர ஃப்ரெஷ் காய்கறிகள் பழங்களை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிட்டா நல்லது. இல்லைனா வெது வெதுப்பான தண்ணி, வெது வெதுப்பான சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லது. முக்கியமாக அந்த குழந்தைங்கள்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கேட்டு அடம் பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அடம் முடிச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் அது வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது.
1: கண்டிப்பாக டாக்டர், இப்போ ஒரு புது ட்ரெண்ட் வேற வந்துட்டுருக்கு, இந்த நல்ல மழையில் வந்து சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அப்படின்ற மாதிரிலாம்
0: பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சினிமாவில் பாட்டு கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப நம்ம தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மழையில் நினச்சி நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற மாதிரி ஆயிரும். அதனால அது பேரண்ட்ஸ் வந்து அதை டிசைட் பண்ணிவிட்டு அது பார்த்துக்கலாம்.
1: சரிங்க டாக்டர், இப்போ எந்த மாதிரி
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ். நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள்.
3: கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:46.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
6: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
7: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
6: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
7: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: இசை தூரிகை.

0: காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் இன் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல்லமது.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களே, நாளை காலை 7:00 திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் அட்ராசக்க. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தேநீர் நேரம். இசை தூரிகையில் அடுத்து வரும் பாடல் விஜய் யேசுதாஸ் குரலில், ஏ ரஹ்மான் இசையில், அச்சம் என்பது மடமையடா படத்திலிருந்து.

0: இசைத்துறிகையில் இனி கேட்கலாம் அறிவியல் நேரம். மருத்துவத்துறை முன்னேற்றங்கள், புதிய தடுப்பூசி வழிகாட்டுதல்கள். இந்தியாவில் 2026 புதிய மருத்துவ வழிகாட்டுதல்களின்படி நிமோனியா பாதிப்பை தடுக்க PCV20 தடுப்பூசி பெரியவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இது முதியவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. புற்றுநோய் சிகிச்சை, கில்லர் டி செல்ஸ் புற்றுநோய் செல்களை எவ்வாறு அழிக்கின்றன என்பதை விளக்கும் மேம்பட்ட 3D இமேஜிங் தொழில்நுட்பம் கண்டறியப்பட்டுள்ளது. இது புற்றுநோய் சிகிச்சையில் புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கேட்டது அறிவியல் நேரம்.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
4: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
4: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இசைத்துறிகையில் அடுத்து வரும் பாடல் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில் ரேணி குண்டா படத்திலிருந்து.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
7: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
8: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை.
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மணி சர்மா இசையில் ஹரிச்சரண் சைந்தவி குரல்களில் திரு திரு துரு துரு படத்திலிருந்து.

0: இதுவரை வானிலையில் உலா வந்தது இசை தூரிகை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபி அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. ஸ்வீடனின் தெபே சைக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் திரு லோ தாம் இடையே நடைபெற்ற பேச்சுக்களுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை, மருந்தியல், கல்வி, வங்கி மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்த ஒப்பந்தங்கள் வகை செய்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு தலைவர்களுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுக்களின் போது சர்வதேச விவகாரங்கள் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதுகாப்பு துறையில் வியட்நாம் உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வியட்நாம் துணை பிரதமர் ஜெனரல் பான் வாங் கியாங்குடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வியட்நாமுடன் நீண்டகால நட்பை இந்தியா கொண்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். மேற்குவங்கத்தில் புதிய அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிக் பட்டாச்சாரியா கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நாளை மறுநாள் மாலை 4 மணிக்கு நடைபெறும் என தெரிவித்தார். இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து வரும் சனிக்கிழமை புதிய அரசின் பதவியேற்பு விழா காலை 10 மணிக்கு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், 20 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் திரு சமிக் பட்டாச்சாரியா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறையில் ஈடுபடுவோரை கைது செய்யுமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அம்மாநிலத்தில் தேர்தலுக்கு பின்னர் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் இதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பதற்றம் அளிக்கக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்க தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர், கொல்கத்தா காவல் ஆணையர், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்ள சேமிப்பு கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு சேமிப்பு கிடங்குகளுக்கான நெறிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அவர் அதில் கூறியிருக்கிறார். இந்த மாற்றங்கள் சேமிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த உதவுவதோடு கொள்முதல் நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். ஜப்பானுடன் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பு தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் ஜப்பான் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கிமி ஒனோடாவுடன் நடத்திய பேச்சுக்களின் போது அவர் இதனை தெரிவித்தார். ஆராய்ச்சி பணிகளை கூட்டாக மேற்கொள்வதற்கான புதிய வாய்ப்புகளை கண்டறிவதற்கான அவசியத்தையும் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். எஃகு துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மாதம் 1,40,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது கடந்த ஆண்டு இதே கால

கட்டத்துடன் ஒப்பிடுகையில் 5.8% அதிகமாகும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளின் ஆணையக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவதென இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கையெழுத்தானதன் அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று பர்ஹான்பூரில் தொழில்துறையினர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். பொருளாதார வளர்ச்சியில் தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய பிரதேச அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் திரு மோகன் யாதவ் பட்டியலிட்டார். மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் தலைவராக திரு சசிசேகர் வெம்பட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளில் இருந்து 3 ஆண்டுகளுக்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கர்நாடகாவில் நடைபெற்ற 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்துள்ள வெற்றி அரசின் சிறந்த நிர்வாகத்திற்கான அங்கீகாரம் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார். இன்று மைசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது அரசு முழு பதவிக்காலத்தையும் பூர்த்தி செய்யும் என்றார். ரயில் பாதை பராமரிப்பு பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் கூறியுள்ளது. ரயில்கள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாவதற்கு ரயில் பாதை பராமரிப்பு பணிகளின் குறைபாடுகளே காரணம் என தெரியவந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வாரியத்தின் சார்பில் மண்டல அலுவலர்களுக்கு சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளது. குஜராத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 83.86% உள்ளது என அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அதிகபட்சமாக நர்மதா மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் 90.85% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 2 நக்சலைட்டுகளை காவல்துறையினர் கைது செய்தனர். லத்தேகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு குமார் கௌரவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு குமார் கௌரவ் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஓய்வூதியதாரர்களுக்கும் இது பொருந்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் போதைப்பொருள் கடத்தியது தொடர்பாக 2 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். சஹரான்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அதிகாரி திரு அசோக் சிசோடியா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் திரு அசோக் சிசோடியா தெரிவித்தார். இந்தியா தென்கொரியா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இரு நாடுகளின் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெபேஸ் செக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நான்போக் ஞான்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷாந்த், முகமது எசீர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான முதல் சுற்று ஆட்டங்களில் அவர்கள் வெற்றி பெற்றனர். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பவுல் நிவேஷ் மற்றும் ரன்வீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். ஆசிய கோப்பைக்கான நடன விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் கோல்ஃப் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குந்தாஸ் கவுல் சந்து உட்பட 3 பேர் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்போட்டி இந்தோனேஷியாவில் வரும் 12ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே

0: பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபி அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. ஸ்வீடனின் டெபே சைக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 7:25.
2: திருச்சி சாரதாஸ்
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
5: 105 கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: உங்கள் நிலம் செழிக்க, மகசூல் பெருக, இதோ கேப்டன் பிராண்ட் வேப்பம் புண்ணாக்கு. பருத்தி மற்றும் நெற்பயிர்களுக்கு சிறந்த கவசம், மண்ணுக்கு சத்து, பயிருக்கு பாதுகாப்பு. ஏக்கருக்கு ஒரு மூட்டை போதும். மறக்காதீங்க, ரெட்டை குதிரை படம் போட்ட கேப்டன் பிராண்ட் வேப்பம் புண்ணாக்கு. குன்னலூர் பைட்டோ ப்ராடக்ட்ஸின் தரமான தயாரிப்பு. தொடர்புக்கு செல் 9443785123.
2: இனி கேட்கலாம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
6: உழவர்களுக்கு
7: பொங்குடி, பொங்குடி இருக்கியாமா?
8: வாங்க ரேவதி அக்கா.
7: பொங்குடி, இந்த உமா இல்ல உமா?
8: ஆமா.
7: அவங்க வீட்டுல சொந்தக்காரங்க வராங்களா?
8: சரி.
7: அதுக்கு கோழி வேணுமா? ஒரு 4-5 கோழி கேக்குறாங்க பொங்குடி. அதான் நீங்க போய் சத்த பூங்குடி கிட்ட வாங்கிட்டு வாங்கக்கா, எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்குன்னு சொல்லுச்சு. இப்ப கைவசம் இருக்குல்ல பூங்குடி?
8: அட, என்ன ரேவதி அக்கா இப்படி கேக்குறீங்க? தோ தனக்கா இருக்கு கோழி பண்ண. உங்களுக்கு எந்த கோழி தேவைப்படுதோ அதை எடுத்துக்கோங்க.
7: என்ன பூங்குடி, கோழியோட எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்குது. நிக்கிற கோழி அத்தனையும் சத்தமே இல்லாம அமைதியா நிக்குதே.
8: ரொம்ப வெயிலா இருக்குதுலக்கா, இப்ப வேற நிறைய நோய் வேற பரவிட்டு இருக்குது. அதனால கோழியோட எண்ணிக்கையே குறைச்சிட்டேன்.
7: சரி பூங்குடி, நம்ம கோழி பண்ணில இருந்து ஏன் இவ்வளவு துர்நாற்றம் வருது?
8: ஏங்கா, கோழி பண்ணிக்கு வந்துட்டு சென்ட் வாசமா வரும்.
7: ஒன்னு கேட்டுற கூடாதே, நல்லா உனக்கு வாய் மட்டும் வரும். சரி சரி, கதவை திறந்து விடு, நானே ஒரு 4 கோழியை பிடிச்சுக்கிறேன்.
8: சரி சரி, உள்ள வாங்க.
7: அட, என்ன பூங்குடி இது? நடக்க கூட இடம் இல்லாம ஒரே கோழி கழிவால இருக்குது. இதெல்லாம் சுத்தம் பண்றது கிடையாதா?
8: ஏங்கா, தினந்தோறுமா செய்ய முடியும். எப்ப போல நேரம் கிடைக்குதோ அப்பதானே செய்ய முடியும்.
7: சரிதான், இப்படி கோழிங்கெல்லாம் கோழி கழிவுல நின்னா வராத நோயெல்லாம் வரே வரன்னுட்ல வரும்.
8: அக்கா, இந்த கோழி கழிவுனால இப்ப என்ன பிரச்சனை வரும்னு சொல்ல வரீங்க?
7: என்ன பூங்குடி, நீ ஏதோ அறியாத புள்ள தெரியாம கேக்குற மாதிரில கேக்குற. முதலாவது, இந்த கோழி கழிவால இந்த கோழிங்க படுக்கிற இடமெல்லாம் ஈரப்பதம்.

0: இருந்ததுன்னா அதுவே நோயை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சூழ்நிலை இப்படியே தொடர்ந்துகிட்டு போனுச்சுன்னா இதுல அமோனியா வாயு அதிகமால உற்பத்தி ஆகும்.
1: உற்பத்தி ஆனா?
0: சரிதான், உனக்கு இந்த விவரமே தெரியல போல இருக்கு. இத விளக்கமா சொன்னாதான் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
1: அப்ப சொல்லுங்க.
0: பொதுவா இந்த வேளாண் சார்ந்த தொழில் மூலமா வெளியேற அமோனியா வாயுல 70% இந்த மாதிரி கால்நடைகள் மூலமா வெளியேற்றப்படுறதுதான். அதுல குறிப்பா சொல்லணும்னா இந்த அமோனியா வாயுல இந்த 70%ல 15% கோழிகள் மூலமா தான் வெளியேறுதான்.
1: ஓ அப்படியா? அதெல்லாம் சரி ரேவதி அக்கா, அதனால என்ன பிரச்சனை அத சொல்லுங்களேன்.
0: அதனால என்ன பிரச்சனைனா இந்த அமோனியா வாயுவால மத்த கால்நடைகள்லாம் பாதிக்கப்படுறத விட இந்த கோழி இனம் தான் அதிகமா பாதிக்கப்படும். கோழிங்க மட்டும்தான் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல.
1: அது மட்டும் இல்லனா
0: இந்த மாதிரி கோழிகளை வளர்க்கிற பண்ணையாளர்களும் அதிகமாவே பாதிக்கப்படுவாங்க. பூங்குடி,
1: என்னக்கா அப்ப எனக்கும் பிரச்சனையா?
0: அதைத்தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது மூலமா சுவாச பிரச்சனை, நோய் தொற்று பிரச்சனைன்னு கோழிகளுக்கு வர்றதோட அதை பராமரிக்கிறவங்களுக்கும் அந்த தாக்கத்தை இந்த அமோனியா வாயு உருவாக்கிடும். ஏன் பூங்குடி, நான் ஒரு சில விஷயம் கேக்குறேன், நீ ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்றியா?
1: என்ன கேட்க போறீங்கன்னு தெரியலையே.
0: அதாவது உனக்கு இந்த சுவாச பிரச்சனை எல்லாம் இருக்கா பூங்குடி?
1: அப்பப்போ இருக்கதாங்க செய்யுது.
0: அதெல்லாம் இந்த அமோனியா வாயுவால தான் இருக்கும் பூங்குடி. அது மட்டும் இல்ல, உனக்கு கண்ணெரிச்சல் கூட இருக்கணுமே.
1: ஆமா ஆமா,
0: அதுவும் இந்த அமோனியாவலதான். இப்பதான் புரியுது உன் கோழிங்கெல்லாம் ஏன் வளமா இல்லாம ஏன் உறங்கிட்டு நிக்கிற மாதிரி நிக்குதுன்னு.
1: அதுக்குமாக்கா பிரச்சனை வரும்.
0: ஆமா பூங்குடி, அதுக்கும் இந்த கண்ணு சவ்வு பாதிக்கப்படும். அதனால அந்த கோழி தீவனம் உண்ணறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு குறைச்சு சாப்பிடும். குறைச்சு சாப்பிட்டா உடம்புல எங்க இருந்து எடை கூடும்.
1: ஓ, இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குதா?
0: இல்லாம பின்ன
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
8: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
1: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
2: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
1: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
2: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
1: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
2: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
3: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: சுப்பாக்கா எனக்கு ஒரு சந்தேகம்.
5: என்ன பூங்கொடி?
4: இல்ல ரொம்ப நாளா எங்க வீட்டு மாமரம் பூ மட்டும்தான் வைக்குது, ஆனா காய்ப்புக்கே வர மாட்டேங்குது, என்னவா இருக்கும்?
5: என்ன பூங்கொடி சொல்ற? இப்ப காய்ப்பு சீசன் தானே, அதுலயுமேவா

0: பிடிக்கல?
1: ஆமா சுபாக்கா, பூ வைக்கிறது அரிதா இருக்கு. அப்படியே பூ பூத்து குலுங்கினாலும் காய் வச்சு பிஞ்சா இருக்கிறப்ப கீழே விழுந்துருது.
0: பூங்குடி, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, எங்க வீட்டு மாமரத்திலயும் இதே பிரச்சனை தான். நான் யார்கிட்ட கேக்குறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீ ஏன் கிட்ட கேக்குற?
1: ஓ, உங்க வீட்டு மாமரத்துக்கும் இதே பிரச்சனை தானா?
0: ஆமா பூங்கொடி, பேசாம இன்னைக்கு மாமரம் முதல் மகசூல் வரை அப்படின்னு நாகப்பட்டினம் மாவட்டம் தேத்தாக்குடி கே பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவங்க சொல்ல இருக்கிறாங்களாமே, நிகழ்ச்சியை கேட்டு மாமரங்களுக்கான தீர்வு கிடைக்குதான்னு பாக்கலாமா?
1: கண்டிப்பா சுபாக்கா, கேட்டுருவோம். உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்றைய விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
1: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
2: நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா தேத்தாவுடி தெற்கு கிராமத்திலிருந்து வர்றேன். என்னுடைய பேர் பன்னீர்செல்வம்.
1: சரிங்க ஐயா, நீங்க எந்த மாதிரியான விவசாயம் செஞ்சுட்டு வரீங்க?
2: மாந்தோப்பு வச்சு மாமரம் வளர்த்து அதுல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன் மேடம்.
1: எத்தனை ஆண்டுகளாக மாமர சாகுபடியில நீங்க ஈடுபட்டு வரீங்க?
2: ஒரு 10 வருஷமா.
1: 10 வருஷமா வளர்த்துட்டு வரீங்கன்னு சொல்றீங்க மாமரம். எந்த ஆண்டு நீங்க துவங்கப்பட்ட ஆண்டு சரியாக சொல்ல முடியுங்களா?
2: கஜா புயல் நடந்த ஆண்டு ஆரம்பிச்சேன். என்ன மாமர சாகுபடிக்கு தூண்டியதே கஜா புயல் தான்.
1: எதனால?
2: கஜா புயல் இருந்த சாகுபடி எல்லாமே அழிஞ்சு போச்சு.
1: இதுக்கு முன்னாடி என்ன வச்சிருந்தீங்க நீங்க?
2: சவுக்கு இப்படி பல மரங்கள் இருந்தது. கஜா புயல சுத்தமா வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதுனால புதுசா வேளாண்மை துறை அணுகி என்ன பண்ணலாங்கிறது மாங்கன்னு அவங்களுக்கு இலவசமா கொடுத்தாங்க. எல்லா பொருளாதார உதவியும் பண்ணி மாந்தோப்பு உருவாக்கி விட்டாங்க. அதில் ருமேனியாங்கிற ரகம் எனக்கு கொடுத்தாங்க. அந்த ருமேனியா ரகத்தை நான் 25 அடிக்கு ஒரு கண்ணு விதம் நட சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல் படி நான் குழி எடுத்து குழியில் வந்து குப்பை சத்தியெல்லாம் போட்டு எரித்து கெட்ட பக்டியில் சாகிறதுக்கான ஏற்பாடு பண்ணி அதற்கு பிறகு அதில் மாம்பயிரை நட்டு அது ரெண்டு பக்கமும் வெயில் படாத அளவுக்கு கூண்டு அமைத்து ஒரு 3 மாதம் தினமும் தண்ணி பாய்ச்சி.
1: சரிங்கய்யா, எத்தனை ஏக்கர்ல நீங்க மாமர சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க?
2: 1 ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கேன் மேடம். எல்லாமே ருமேனியா.
1: ருமேனியா ரகம் தான். ஏன் மத்த ரகம் நீங்க தேர்ந்தெடுக்காம இருக்கீங்க?
2: ருமேனியா வந்து 2 போகம் காய்க்கும் மேடம். இப்ப இந்த கோடை போகத்துல காய்க்கிறது கொஞ்சம் விலை கம்மியா போகும், கார் போகத்துல விலை அதிகமா போகும். அது கொஞ்சம் சிரமம் இல்லாத சாகுபடி. அது எங்க ஊர் மண்வாகுக்கு மிக சிறப்பான சாகுபடி ருமேனியா. அதுவும் இல்லாம தோட்டக்கலை தொழில ருமேனியாவை தான் பரிந்துரை பண்ணாங்க அந்த நேரத்துல. அதனால நான் ருமேனியாவை சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன்.
1: இப்போ மாமர சாகுபடிக்கு ஏற்ற மண் ரகம் பிறகு காலநிலை எப்படி இருக்கணுங்க ஐயா?
2: மண் ரகம்னா மணல் சார்ந்த மண் மிக நல்லா இருக்கும். நல்லா வேர் ஓடி நல்லா தழைஞ்சு வளரும். செம்மண் நிலங்கள்ல வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும் மேடம். மணல் சார்ந்து இருந்தா அருமையான மண், வண்டல் மண் கலந்துருந்தா மிகவும் சிறப்பு. மாமரத்தை வந்து நீங்க முறையா தண்ணீரும் உரமும் கொடுத்தா 3ஆம் ஆண்டுமே காய்ப்பு வந்துடும். 2 போகங்கள் காய்க்கும் மேடம். கோடை போகம்னா இந்த நேரம் காய் இருக்கு, பையா மரத்துலாம் காய் இருக்கு. இது கொஞ்சம் விலை கம்மியாக போகும். பழத்துக்குன்னு வச்சு முத்த வச்சார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை போகும். இருந்தாலும் விவசாயிகளுக்கு அது ஒரு பெரிய லாபம் தரும் போகமாக இருக்காது. ஆனால் இதற்கு பிறகு செப்டம்பர் அக்டோபரில் கார் போகம் காய்க்கு. அது மிக சிறப்பான காலம் எங்களுக்கு. எங்களுக்கு வந்து வசந்தம்னா அதுதான். கிட்டத்தட்ட 60 ரூபாய் 70 ரூபாய் விற்கும் கிலோ. அந்த நேரத்தில் நாங்கள் மரத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு அதுக்கான ஊட்டச்சத்துக்கள்லாம் கொடுத்து காய்க்க வைப்போம். இப்போது நல்ல விளைவிக்கும், எங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு வசந்தமாக இருக்கும். இப்போ 10 கிலோ காய்க்கிற மரம் அப்போ 5 கிலோ காய்ச்சா கூட எங்களுக்கு அது 2x மடங்கு ஈல்டாக இருக்கும். அப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை திறமை ஓடிக்கிட்டு இருக்கு.
1: சரிங்கய்யா, இப்போது மாமர சாகுபடிக்கு நீங்கள் நிலத்தை எப்படி தயார் பண்ணீங்க?
2: முதல்ல ஆழமாக உழுவணும் மேடம். நல்ல கோடையில் 2-3 திருப்பம் ஆழமாக உழுவணும். 2 அடி ஆழத்து கம்மி இல்லாமல் மண்ணை வெட்டி பரட்டணும். எங்கள் ஏரியாவிலலாம் அந்த கலப்பை வச்சு விடுற பழக்கம் கிடையாது மேடம். எல்லாம் மேன் பவர் தான். நல்ல மணல் ஏரியாங்கிறதுனால மண் வெட்டி வச்சு வெட்டி அப்படியே மண்ணை பெரட்டுவோம்.
1: ஆட்களுக்கு வந்துட்டு மணல் ஏரியாவாக இருக்கிறதுனால வெட்டுறதுக்கு சுலபமாக.
2: ஆமாம், அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்கணும் இல்லை. எங்கள் ஊர் மக்களும் பெரும்பாலும் கூலி ஆட்கள் அதிகம், விவசாயத்தை நம்பியே வாழ்கிறவங்க. அதனால விவசாயிகளுக்கு வந்து வேலையும் கொடுக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணுங்கிறதுலாம். நானும் ஒரு விவசாய கூலி தானே. அந்த வகையில் அடுத்தவங்க தோட்டத்தில் போய் நம்ம வேலை செய்யறது, நம்ம தோட்டத்தில் அடுத்தவங்க வேலை செய்யறது, இந்த மாதிரி பரிமாற்று வேலையை நாங்கள் பண்ணிக்குவோம். அந்த வகையில் முதல்ல வயலை சீர்படுத்தணும். பிறகு 25 அடிக்கு ஒரு குழி எடுக்கணும். நீலவாக்கில் 25 அடி, அகலத்தில் 25 அடி. அப்படி குழி எடுத்துட்டு அதில் இந்த சரகு மட்டை இதெல்லாம் போட்டு நல்லா எரிச்சு விடணும். எரிச்சு விட்டுட்டு அப்புறமும் 1 வாரம் அதை ஆற போட்டு அதுக்கு பிறகு அதில் மாங்கன்று நடணும். மாங்கன்று நடுற போது எந்த உரமும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல மாமரத்தை நட்டு 2 பக்கம் நிழல் தர்ற மாதிரி பழமட்டை இல்லை தென்னை உலை ஏதாவது வச்சு அடைச்சி வைக்கணும். வெயில் படாத அளவுக்கு அடைச்சி வச்சு தினமும் நட்டு 15 நாளைக்கு 2 காலம் தண்ணி ஊற்றணும். வெயில் காலமாக இருந்தால், மழை காலமாக இருந்தால் 1 காலம். இப்படி 15 நாளைக்கு ஊற்றிட்டு 15 நாளைக்கு பிறகு அப்புறம் 1 நாள் அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் தண்ணியை மாற்றிக்கலாம். நல்ல செடி வளர்ந்து துளிர் அடிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு செடிக்கு 1 அன்னக்கூட மக்கிய தொழு உரம், வேறு எதுவும் ரசாயன உரமே போடக்கூடாது. அது மட்டும் போட்டு மறுபடியும் தண்ணி பச்சினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வளர
1: ஆரம்பிச்சிடும். மக்கிய தொழு உரம் வெறும் மாட்டு சாணம் மட்டும்தான் கொடுப்பீங்க?
2: ஆமாம், ரசாயன உரம் ஆரம்பத்தில் கொடுக்கறதில்ல, கொடுக்கவும் கூடாது. கொடுத்தீங்கனால வேகமாக வளர

0: வளரும் அப்படியே மரம் பண்கிடாயிடும். அதனால மக்கிய தொழுவில் மட்டும் கொடுக்கறது. அப்புறம் நல்ல மழை பெஞ்சி ஜனவரி மாதத்தில் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு 50 கிராம் அசோஸ் பயிரிலம், 50 கிராம் பாக்சோபேட்டீரியா, இது ரெண்டையும் கலந்து மரத்தை சுற்றி 1 அடி சுற்று வட்டாரத்தில் போட்டு தண்ணி பாய்ச்ச வேண்டியது. அது காற்றில் உள்ள தழைச்சத்து மணிச்சத்தை உறிஞ்சி அது மரத்துக்கு வந்து உரம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். மரம் நல்லா வளர ஆரம்பிச்சிடும்.
1: இப்போ தொழு உரம் கொடுப்பீங்கன்னு சொல்றீங்க, ஒரு மரத்துக்கு எவ்வளோ கொடுப்பீங்க?
0: குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 10 கிலோ அந்த ரேஞ்சில் கொடுப்பேங்க. அது கொடுத்துட்டு வேற ஒன்று உரம் அப்போதைக்கு தேவையில்லை.
1: எத்தனை நாள் கழிச்சு கொடுப்பீங்க?
0: அது ஒரு 3 மாசம் கழிச்சு.
1: அதாவது மரங்கள்லாம் தொழு உரமே கொடுக்க
0: ஆரம்பிப்பீங்க. அது வந்து சாப்பிடுற ஏஜுக்கு வரணும்ல, பிறந்த குழந்தை உடனே எல்லாத்தையும் சாப்பிடாது இல்லை, அந்த மாதிரி தான். அது வந்து கொஞ்சம் துளிர் அடிக்கணும், வேறு ஓடணும், துளிர் அடிக்கணும். கொஞ்சம் துளிர் விட்ட பிறகு அதை இழுக்கக்கூடிய சக்தி வந்தோம்னா அது கொடுப்போம். அப்புறம் 1 மாசம் கழிச்சு இந்த அசோஸ்பெரியெல்லாம் பாக்சோபெட்டீரியா இதை கொடுப்போம். இதை கொடுத்தோன்னா அது காற்றில் உள்ள தழைச்சத்து மணிச்சத்தெல்லாம் உறிஞ்சு மரம் நல்ல வளர்ச்சிக்கு வரும். வளர்ச்சிக்கு வந்தோன்னா அப்புறம் வாரம் ஒரு தண்ணி பாய்ச்சினா போதும். இதுதான் பராமரிப்பு, வேற ஒன்றும் பெரிய பராமரிப்புலாம் கிடையாது மாமரத்துக்கு.
1: நீர்பாசனம்லாம் உங்களுக்கு போர் இருக்குங்களா?
0: கிணறு இருக்கு, மோட்டார் இருக்கு. மோட்டாருக்குன்னு தனியாக விவசாயத்து உள்ள கரண்ட் இருக்கு, அந்த பிரச்சனையும் கிடையாது. தண்ணியும் நிறைய கிடைக்கும் எங்கள் ஏரியாவிலலாம். இப்போ கிணறு 2 மணி நேரம் ஓடி கிணறு கீழே போட்டுன்னா மோட்டரை நுப்பாட்டிட்டு மறுபடியும் 2 மணி நேரம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா எப்போ இறைச்சமோ அவ்வளோ தண்ணி மறுபடியும் இருக்கும். எங்கள் தேத்தாக்குடி ஏரியாலாம் நீர் வற்றாது, நல்ல தண்ணி வசதி இருக்கு. அதனால் அந்த பிரச்சனை எங்களுக்கு எப்பயுமே இருந்தது இல்லை.
1: சரிங்க, வெறும் இயற்கை உரம் மட்டும்தானே கொடுக்குறீங்க?
0: ஆமாம், ரசாயன உரம் நான் கொடுத்ததே கிடையாது, ஒல்லி இயற்கை உரம். இதுக்கு பிறகு மரம் நல்லா செடியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும். வளர்ந்த பிறகு அதுக்கு வந்து அந்த இலையெல்லாம் சுருட்டி கட்டி இலையில் கருப்பாக ஒரு நோய் வரும். வந்ததுன்னா வேப்பெண்ணெய் சோப்புன்னு ஒன்று இருக்குது, 1 கிலோ நீம் சோப்பை வாங்கி 1 10 லிட்டர் தண்ணியில் கரைச்சி 1 நாள் ஃபுல்லாக வச்சுருந்து அடுத்த நாள் அதை 20 லிட்டரை கலந்து அதை மரத்துக்கு லேசாக ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அந்த தத்து பூச்சின்னு வரும், வந்தால்தான் அந்த கருப்பாக இருக்கும், அது காணாமல் போயிடும். இயற்கை விவசாயத்தில் எங்கள்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குது, வளநாடு இயற்கை வேளாண்மை கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது.
1: ஓ, நீங்கள் அதில் இருக்கீங்களா?
0: அதில் நான் ஒரு இயக்குனர், வளநாடு சீர்காழியில் என்னுடைய தலைமையகம் இருக்குது. அதனால் அங்கேருந்து எனக்கு நீம் சோப்பெல்லாம் கொடுத்து அனுப்பிடுவாங்க, அதை கரைச்சி தெளிக்க வேண்டியது. தெளிச்சுட்டு இந்த அசோஸ் போயெல்லாம் பக்ஸோ பெட்டீரியா எல்லாமே அங்கேருந்து தான் வாங்குவேன். எங்கள் கம்பெனியில் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க.
1: சரிங்க,
0: அதை பண்ணிவிட்டு மறுபடியும் அது கொஞ்சம் பெரும் மரமாக வந்த பிறகு அது பூக்கணும், இனிமேல் காய்க்கிற அளவுக்கு அது பக்குவம் வந்துட்டுன்னா அதுக்கு நாங்கள் செய்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல காய்க்கிற பக்குவத்துக்கு வந்த மரத்துக்கு முதல்ல மீனம் மேலே தெளிப்போம்.
1: நோய்க்குங்களா?
0: நோய்க்கு, அது எந்த நோயும் வந்துடக்கூடாது, இல்லை பூக்கிற போது நோய் அந்த மண்டலம் வந்துடக்கூடாது. அந்த மீனமிலம் தெளித்து 1 10 நாள் கழித்து பஞ்சகவியாக ஸ்ப்ரே பண்ணுவோம். பஞ்சகவியாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும், பூத்து காய் பிஞ்சு நிறையா பிடிச்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் ரெகுலர் தண்ணி கொடுக்க வேண்டியதுதான். தண்ணி கொடுக்கறதுக்கு வந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். பஞ்சகவியெல்லாம் கொடுத்து எல்லாம் வளர ஆரம்பித்தோடனே நல்லா தண்ணி கொடுத்தாலே போதும். ஏன்னா நீங்கள் வந்து அசோஸ் பயிர்களும் பாக்சோபெட்டியில் வச்சுக்கிறதுனால இடையில உரமே வேண்டியில்லை. காற்றில் உள்ள தழை மணிச்சத்துக்களை உறிஞ்சு கொடுத்துட்டு ஒரு வருடத்துக்கு உரமே வேண்டியில்லை. வருடத்துக்கு ஒரு திருப்பம் இந்த பஞ்சகவியா அடிக்கணும், வருடத்துக்கு ஒரு திருப்பம் அசோஸ் பயிர்களும் பாக்சோபெட்டியில் கண்டினியூவாக போட்டுறணும்.
1: இந்த பஞ்சகாவியை அடிக்கிறேன்னு சொன்னீங்களே, எந்த கால பருவநிலையெல்லாம் அடிப்பீங்க?
0: நமக்கு தெரியுமில்ல, நமக்கு இந்த பூக்கிற பருவம் வருது இல்லை.
1: எத்தனை ஆண்டுகள் கழிச்சு பூக்க?
0: 3 வருஷத்துக்கு பிறகு. 3 வருஷத்துக்கு முன்னாடி பூத்த கூட பூவை கிள்ளி அறிஞ்சிடுவோம். ஏன்னா மரம் காய்ச்சதுன்னா அந்த மரத்துடைய வளர்ச்சி குறைஞ்சி போகும்.
1: இப்போ விவசாய பண்ணையில இருந்து தான் வாங்கினீங்கன்னு சொன்னீங்க.
0: ஆமாம்,
1: அவங்க கொடுத்தது நாட்டு ரகமா இல்லை ஹைபிரிட் ரகம்?
0: ஹைபிரிட், தோட்டக்கலைத்துறையிலேருந்து கொடுத்தாங்க, அவங்கள்ட்ட தான் வாங்கினது. நான் என்கிட்ட இருக்க எல்லாமே அரசாங்கம் தான் மேடம், கவர்மெண்ட்டுடைய பரிந்துரை இல்லாமல் எதுவும் செய்யறது இல்லை.
1: சரிங்க,
0: சின்ன விஷயமா இருந்தாலும் தோட்டக்கலைத்துறையில் போய் கேட்டு அவங்க ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. இயற்கை வேளாண்மையிலையும் நம்ம கொஞ்சம் கம்பெனியில எல்லாம் இருக்கிறதுனால மீட்டிங்க்கு அடிக்கடி கூப்பிடுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து ரசாயனத்தை பயன்படுத்தாம முழுக்க முழுக்க
1: இயற்கை விவசாயத்திலேயே
0: அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன். நல்ல மகசூல்.
1: 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி துவங்கினீங்கன்னு சொல்றீங்க மாமர சாகுபடிக்கு, அப்பயுமே இயற்கை முறையில தான் சாகுபடி பண்ணிருந்தீங்களா?
0: இந்த கம்பெனி ஆரம்பித்து 15-20 வருஷம் ஆகுது மேடம். அதனால் நான் அந்த இயற்கை வேளாண்மை கம்பெனியில் நானே ஒரு இயக்குநராக இருந்துக்கிட்டு நான் ரசாயனத்தை போக முடியதில்லை. அதனால் நான் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான்.
1: இதுக்கு முன்னாடி கஜா புயலுக்கு பிறகு தான் நீங்கள் தொடங்கினீங்கன்னு சொன்னீங்க மாமர சாகுபடிக்கு, அப்போ ரசாயன உரம் கொடுத்தீங்களா இல்லை இயற்கை உரங்கள் கொடுத்தீங்களா?
0: இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரசாயன உரம், கம்பெனியிலாம் போய் இணைந்த பிறகு எல்லாம் இயற்கைக்கு மாறிட்டோம்.
1: இப்போ இயற்கைக்கு மாறினீங்கன்னு சொல்கிறீங்க, அப்போது மண்ணை வந்துட்டு டெஸ்ட் பண்ணீங்களா?
0: ஆமா, எல்லாம் அவங்க கம்பெனில பண்ணிடுவாங்க.
1: மண் பரிசோதனைக்கு பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஆரம்பிப்பீங்க?
0: எங்க கம்பெனிலயே பண்ணிடுவாங்க மேடம், வளநாட்டிலேயே பண்ணிடுவாங்க. மண் பரிசோதனை பண்ணி இயற்கை 100% இயற்கை வந்து 3 வருஷம் ஆகும். நீங்க ரசாயன உரத்துல இருந்து இயற்கைக்கு மாறினாலும் அடுத்த 3 ஆண்டுகளாகவும் நீங்க 100% இயற்கைக்கு வந்துட்டீங்கிற சர்டிபிகேட் வருது, 3 வருஷம் ஆகும்.
1: நீங்க அந்த சான்றிதழ் வச்சிருக்கீங்களா?
0: சான்றிதழ் நம்மகிட்ட இருக்கு, இயற்கை விவசாயங்கிற சான்றிதழ் இருக்கு.
1: இப்போ ரசாயன உரத்துல இருந்து இப்போ இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்கீங்க, 3 ஆண்டுகள் வந்துட்டு இடைவேளை வேணும் இல்லையா? அப்போ வயலை சும்மா போட்டிருந்தீங்களா இல்லை?
0: அப்படி வளர்ந்துகிட்டு இருக்குல்ல, வளர்ந்துடாமல் வளர்ந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்கு 3 வருஷம் சும்மா போட முடியாது இல்லை. பச்சை பிள்ளை மாதிரி வச்சு மாமரம் வளர்ந்துகிட்டு இருக்கல, 3 வருஷத்துக்கு பிறகு தானே ஈல்டுக்கு வருது.
1: ஆமாம்,
0: ஈல்டுக்கு வரதுக்குள்ள அது 100% இயற்கைக்கு வந்துட்டு.
1: அப்போ நீங்க மண்ணை கோடை உழவு மட்டும் தான் பண்ணீங்க?
0: ஆமாம், கோடை உழவு தான்.
1: மண் மலட்டுத்தன்மையில இருக்கும் இல்லையா? அதுக்கு நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி இந்த பலதானிய சாகுபடி பண்ணதில்லை.
0: அது அதிகம் பண்றது இல்லை. எங்க ஏரியாவுக்கு பலதானியெல்லாம் வறட்சி ஏரியா, கொஞ்சம் மானாவரி, அதனால ஏதாவது மரப்பயிர்

0: இல்லை, இந்த மாதிரி பயிர்கள் தான் நல்லா சிறப்பாக வரும். நான் வேற ஊடு பயிரெலாம் ஒன்றும் பண்ணுறது இல்லை, நிலக்கடையில் பண்ணுறது உண்டு.
1: மாமர சாகுபடி கிடையிலேயே
0: இடையில முதல் 2 வருஷம் நிலக்கடையில பண்றது உண்டு. கொஞ்சம் செடி வளர்ற வரைக்கும், நிழல் வர்ற வரைக்கும் நிலக்கடையில சாப்பிடி பண்ணது உண்டு. ஏன்னா அது நிலக்கடையிலையும் வந்துடும், மரமும் கொஞ்சம் வளர்ச்சியா இருக்குங்கிறதா நிலக்கடையை பண்ணணும்ண்டு. அதுக்குப்புறம் எந்த ஊடு பேரும் கிடையாது.
1: இப்ப நிலக்கடையில போடுவீங்கன்னு சொல்றீங்க, அதுக்கு வர நோய்கள் வந்துட்டு மாமரத்துக்கு வந்துடாதுங்களா?
0: வராது வராது. அதுக்கு தான் இந்த மீன மீளம் இருக்குல்ல, மீன மீளம் தெளிச்சாலே போதும், பஞ்சகவியா தெளிச்சாலே போதும், வேற ஒண்ணும் வேண்டியில. அது வந்து 90 நாள் பயிர் தானே.
1: எலி தொலையும் உங்களுக்கு இல்ல?
0: எலி தொல்லையெல்லாம் வர்றதில்லை மேடம். இயற்கையாகவே கிராமத்தில் உங்களுக்கு தெரியும், வீட்டு கூட பூனை இருக்கும், நாய் இருக்கிறதெல்லாம் இருக்கும். அதனால எலி தொல்லையெல்லாம் எங்களுக்கு அதிகம் வர்றதில்லை. இடையிலேயே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த பன்றி தொல்லைகள் வந்துச்சு, அது கூட 4 பக்கம் காம்பவுண்டு எல்லாம் கம்பி வழி போட்டு அதெல்லாம் தடை பண்ணியாச்சு. இப்போ என் மாந்தோப்பு ஃபுல்லாக கம்பி வழி தான், அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற தொல்லைகள்லாம் இருக்காது மேடம் எங்கள் ஏரியாவில். காய்கறி சாப்பிடி மற்ற எந்த சாப்பிடிக்கும் இந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்காது.
1: சரிங்கய்யா, அப்போ பூச்சி மேலாண்மை பற்றி சொல்லிட்டு வரீங்க. அடுத்து வேற என்னென்ன பூச்சிகள்லாம் உங்கள் மாமர சாகுபடியில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்துருக்கு?
0: மாமர சாகுபடியில் வந்து தண்டு தொலைப்பான் வரும் மேடம், ரொம்ப முக்கியமான நோய். அது வந்துச்சுனாலே அந்த மரத்தை காலி பண்ணிட்டோம். அந்த தண்டு தொலைப்பான் வர்ற பொழுது தேங்காய் பூ மாதிரி கொட்டுலும், அதை பார்த்து நம்ம ஊசி வச்சுட்டு கத்தி வச்சு நோண்டி அந்த புழுவை எடுத்துடணும். அதுக்கு மருந்தெல்லாம் பண்ணி ஒன்றும் ஆகாது. ஒரு அரை மணி நேரம் மெனக்கட்டப்பட அந்த புழுவெல்லாம் எடுத்துவிடலாம். எடுத்துவிட்டு அதில் கொஞ்சோண்டு மாட்டுச்சாணத்தை நல்லா குழச்சி வச்சு அப்பி விட்டு வச்சுட்டீங்கன்னா கிளியர் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: மரத்தில் வச்சுருவீங்க?
0: மரத்தை, அந்த மரத்தை நோண்டி எடுக்கிற முன்னே, அந்த புழு எடுக்கிற முன்னே எடுத்துட்டு அதில் மாட்டுச்சாணத்தை வச்சாலே போதுமானது. அதே மாதிரி மரத்தினுடைய வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு பட்டுச்சுன்னா, எல்லா மரமும் நல்லா பச்சை பச்சைன்னு தழிஞ்சிருக்கா, ஒரு மரம் மட்டும் சரியாக தழையலைன்னு தெரிஞ்சுன்னா ஒரு 10 கிலோ சாணத்தை எடுக்க வேண்டியது, ஒரு 20 லிட்டர் தண்ணியில் அதை கரைக்க வேண்டியது, நைட்டு கரைச்சி அப்படியே வச்சிட வேண்டியது. காலையில் போய் பார்த்தீங்கன்னா மேலே தெளிவான நீர் இருக்கும், அந்த சாணம்லாம் அப்படியே கீழே உறைஞ்சி போயிருக்கும். அந்த நீர் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா பின்னர் ஒரு 15 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் நல்லா தழைஞ்சு வந்துடும். அந்த சாணத்தில் அவ்வளோ பெரிய வீரியம் இருக்குது. அதே மாதிரி எந்த சாகுபடியாக இருந்தாலும் சரி, சாகுபடியினுடைய வளர்ச்சி கம்மியாக இருந்ததுன்னா சாணத்தை முதல் நாள் நைட்டு வச்சிடணும் கரைச்சி, அடுத்த நாள் காலையில் எடுத்து அதை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த செடி நல்லா தழைஞ்சு வந்துடும், நல்ல இலையெல்லாம் கருத்து புதுசாக துள்ளுடிச்சு அருமையாக வந்துடும்.
1: இப்போ காஞ்சி போன எருவு போடக்கூடாதுங்களா?
0: காஞ்சி போன எருவு அடியில் போடுறோம், பச்சை சாணியை கரைச்சி தெளிய வச்சு அதை மேலே ஸ்ப்ரே பண்ணுறோம். இலையில் ஸ்ப்ரே பண்ணுற போது உடனடியாக அந்த இலையை எடுத்துக்கிட்டு அப்படியே அதனுடைய பலன் இமீடியட்டாக ஒரு வாரம்பத்தினாலே தெரியும்.
1: எரிஞ்சு போயிடாதுங்களா?
0: வராது வராது வராது வராது, எரிய வரியாது.
1: எத்தனை லிட்டர் அளவில் தண்ணி கலந்து எடுப்பீங்க?
0: 10 கிலோ சாணியை ஒரு 20 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அப்படியே வச்சுனா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர் தண்ணி கிடைக்கும். அதோட இன்னொரு 10 லிட்டர் தண்ணியை கலந்து நல்லா மரம் நனைய ஸ்ப்ரே பண்ணி விட வேண்டியதுதான், வேற ஒன்றுமே பயப்பட வேண்டியதில்லை. மல்லிகை பூச்செடி இருந்தால் கூட அந்த மாதிரி கரைச்சி தெளிச்சு பாருங்கள், ஒரு வாரம் கழிச்சு பாருங்கள் அந்த செடி கண்ணங்கரியும் அப்படி வளரும். அந்த அளவுக்கு அதில் ஒரு எஃபெக்ட் இருக்குது மேடம் மாட்டு சாணத்தில். அதை நாங்கள் வந்து கொஞ்சம் வளர்ச்சி குறைவான மரங்களுக்கு அதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும், பூத்து நல்லா குலுங்கி இந்த வண்டுகள்லாம் உட்காந்து மகரந்து சேர்க்கை பண்ணிகிட்டு இருப்பாருங்க, அந்த நேரத்தில் ஒரு மீன மீளம் ஸ்ப்ரே பண்ணி விட்ருவாங்க. மீன மீளம் ஸ்ப்ரே பண்ணி விட்டா என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, அந்த ஒரு மாதிரியான சுமல், நம்ம போகிறதுக்கு வரதுக்கு நம்ம கொஞ்சம் மாதிரியாக இருக்கும், இன்னும் அந்த சுமலுக்கு கெட்ட பூச்சிகள் எதுவும் அங்கே மரத்துக்கிட்ட வராது, பூ சேஃப்டி ஆகிடும். அப்போ காய்கள் உதிர்வது தடுக்கப்படும், பிஞ்செல்லாம் அப்படியே உதிராமல் அப்படியே இருக்கும். அப்போ வந்து அந்த காய்கள்லாம் நல்லா பச்சை பச்சை நல்லா இருக்கும். அந்த காய்கள்லாம் ஒரு முத்துக்கொட்டையை தாண்டினோடனே மறுபடியும் ஒரு பஞ்சகுப்பியம் அடிச்சு விட்ற வேண்டியது, அவ்வளோதான். அவரை நீங்கள் மரத்துக்கு அழகும் எடுத்துகிட்டு காவரைக்கு போக வேண்டியதான், கரெக்டாக தண்ணி அடிச்சுட்டு இருக்க வேண்டியதான். அருமையான ஒரு இயல்பு உங்களுக்கு, வேற எந்த கவலையும் பட வேண்டியதில்லை.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லா தான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: சுபாகா, நாகப்பட்டினம் மாவட்டம் தேத்தாக்குடி கே பன்னீர்செல்வம் அவங்க அவங்க பண்ணிட்டு வர மாமர சாகுபடிய 10 வருஷமா பண்ணிட்டு வராங்களாம். அதுவும் 1 ஏக்கர்ல ருமானி ரகத்தை தான் தேர்ந்தெடுத்து பயிர் செஞ்சிருக்காங்களாம்.
3: இந்த மாங்கன்னுங்களை வைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை எப்படி தயார்படுத்துறாங்க, என்ன உரத்தை போட்டாங்க, எந்த உரத்தை தவிர்க்கிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க.
2: ஆமாக்கா, இவங்க மாமரத்தையே இயற்கை உரங்கள் கொடுத்துதான் பராமரிச்சுட்டு வராங்களாம். மாமரத்துக்கு இடையில ஊடு பயிரா நிலக்கடலை கூட அவங்க பகுதியில போடுவாங்களாம்.
3: பஞ்சகவ்யா மீனமில இருந்தா பூச்சிகள்கிட்ட இருந்தும் மாமரத்தை காத்துக்கிறாங்க, அதை ஒரு வளர்ச்சி ஊக்கியாவும் பயன்படுத்திக்கிறாங்க பாரு.
2: சரி சுபாக்கா, அடுத்த

0: இதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போமா? சரி, இப்ப பூச்சிகள் தொல்லையே இருந்தது இல்லைங்களா?
1: இருக்கும், ஒரே ஒரு பூச்சி தான் வரும், அந்த தத்து பூச்சி. அது தேன் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, தத்து பூச்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த வேப்பெண்ணெய், நீம் சோப்பு, மீன மீளம் ரெண்டும் கட்டாயிடும். ஆரம்பத்தில் தெளிச்சிடணும். நம்ம மரத்தில் போற போது மேடம் பார்த்தா கட்ட கட்ட கட்டணும், அடிக்கும், பட பட படப்படன்னு அடிக்கும், நம்ம தலையிலலாம் வந்து உழும் ஒரு வண்டு மாதிரி. அது ஒன்று ரெண்டு மரத்தில் இருந்ததுனாலே உடனடியாக நீம் சோப்பு, மீன மீளம் ரெண்டையும் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா சுத்தமாக அது கண்ட்ரோல் ஆகிடும்.
0: இப்போ நீம் சோப்பும்
1: பொருளாதார சேத நிலைக்கு மேல வந்தாத்தான் அதுக்கு ரசாயன மருந்து அதுக்கெல்லாம் போகணும். அது நம்ம நமக்கு வேலையை என்ன கொள்ளையை பார்த்து வந்தோம், சுற்றி பார்க்கணும் என்ன இருக்குன்னு தினம் பார்க்கணும். 100 மரம் வச்சுருந்தோம்ல, இப்படி 2 ரவுண்டு வந்தோம்னா 100 மரத்தையும் நம்ம கவர் பண்ணலாம். எந்த மரத்தில் தத்து பூச்சி இருக்குன்னு நம்ம விவசாயிக்கு வந்து தினமும் அந்த மரத்தை பார்க்குறதோட வேலை இல்லை. அதை பார்த்தோம்னால ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம இதை பண்ணோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். 100 ரூபா 150 ரூபாயில் வேலை முடிஞ்சது மேடம், எந்த நோயும் இருக்காது, அழகான வேலை, எந்த பிரச்சனையும் இல்லை.
0: எந்த கால அளவில் அடிப்பீங்க? காலையிலேயா இல்லை
1: காலை நேரத்தில்? மேடம் எந்த மருந்தாக இருந்தாலும் காலையில் அடிக்கணும். காலையில் வெயில் வரத்துல அடிச்சிடணும், இல்லைன்னா மாலையில் 6 மணிக்கு மேலே அடிக்கணும். பெரிய அளவில் தோட்டம் வச்சுக்கிற போது நம்ம காலையில் தான் பண்ண முடியும், சாயந்தரம் அடிச்சுனா இருட்டிப்போம் பண்ண முடியாது. இப்போ நமக்கெல்லாம் எப்படியும் ஒரு 100 மரத்துக்கிட்ட இருக்கு, 100 மரமும் காலையில் அடிக்க முடியாது. எப்படியும் ஒரு 20 டேங்கிட்ட அடிச்சு வரணும். 20 டேங்கிட்ட அடிக்கிறேன்னா இப்படி காலை நேரத்தில் அடிக்கிறேன். காலைல விடியவும் ஆரம்பித்தாலே ஒரு 9 மணி 9:30 ஆகிடும். ஒன்றும் களைப்பு தெரியாது, எல்லாம் நிழலில் நின்று அடிக்க போகிறீங்க. எல்லா மரத்துக்கும் நிழல் இருக்குது, நிழலில் நின்று நீங்கள் வேலை ஸ்ப்ரே பண்ணிட்டு வர போகிறீங்க. இதை பண்ணிவிட்டு ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு மாமரத்தில் முக்கியமான நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா கவாத்.
0: ஆமாம்,
1: 3 வருடம் மாமரம் வளர்ந்த பிறகு மரம் அப்படியே அடர்த்தியாக போடும். அப்போ மிக மிக முக்கியமான மரத்தை நல்லா காய்க்க வைக்கணும்னா, நீங்கள் இப்போ தான் நான் முக்கியமான விஷயத்துக்கே வர்றேன், கவாத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம். அது கவாத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மேலே படுற சூரிய ஒளி மரத்தினுடைய அடியில் வரைக்கும் படணும், அந்த அளவுக்கு அடர்த்தியான கிளைகளை பூரா கழிச்சு விட்டுறணும். சில பேர் சொல்லுவாங்க கவாத்து பண்ணணும்னா அந்த ஒவ்வொரு இதுக்கும் ரசாயன பவுடர் ஒன்று குறைச்சி அப்படியே தடவணும்பாங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை மேடம். எத்தனை நீங்கள் ஒரு 100 மரத்தை வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்று மேலே உள்ள கிளைகளை தடவ முடியுமா? தடவ முடியாது. நீங்கள் கவாத்து பண்ணி முடித்தோடனே நீம் சோப்பையும் இந்த வேப்பெண்ணெய் மருந்தி கலந்து மரம் நனைகிற மாதிரி அடிச்சுட்டிங்கன்னா அது எங்கெல்லாம் நீங்கள் வெட்டினீங்களோ அந்த வெட்டிலெல்லாம் அது படிஞ்சிடும். அப்போ எந்த ஃபேக்டரியும் உள்ளே போகாது. மரத்தை வந்து கண்டிப்பாக வடுத்து ஒரு முறை கவாத்து பண்ண வேணும். கவாத்து எந்த மாதிரி நேரத்தில் பண்ணால் ரொம்ப சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடையில் ஆடி மாதத்தில் கவாத்து பண்ணணும்.
0: இப்போ வரப்போகிறது இல்லை,
1: வரப்போகிற ஆடி மாதம் இப்போ வந்து சித்திரை வைகாசி ஆணி ஆடியில் கவாத்து பண்ணிட்டீங்கன்னா ஆவணி புரோட்டாசியில் உங்களுக்கு அடுத்த காய்ப்பு வந்துடும். ஆடி முதல்லே பண்ணிடணும், இல்லை ஆணிலேயே பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு கார்போம் காய்ப்பு, அருமையான ஒரு காய்ப்புக்கு வழி கொடுக்கும். முதல்ல கவாத்து பண்ணி விட்டுறணும், இல்லைன்னா மார்கழியில் கவாத்து பண்ணணும். ஒரு வருடத்துக்கு 2 திருப்பம் கவாத்து பண்ணலாம். மார்கழியில் பிடிச்சி நல்லா மேலே உள்ள சூரிய ஒளி அப்படியே மரத்தில் படணும். அப்படி கவாத்து பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு சூரிய ஒளி படுற மாதிரி கவாத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈல்டு. நீங்க தண்ணி அரைச்சு உரமைச்சு மருந்து எது பண்ணாலும் புண்ணியம் இல்லை, மெயினா கவாத்து பண்ணணும்.
0: எத்தனை அடி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவீங்க ஒரு மாமரத்தை?
1: ஒரு நம்ம காய் பறிக்கிறவத்துக்கு நமக்கு வசதி பார்த்து மரத்துல ஏறிட்டுலாம் பறிக்க முடியாது மேடம்.
0: ஏன்னா உங்க பக்கத்துல அதிகமா பாத்திருக்கேன், எல்லாமே குட்டி குட்டியா இருக்கும், அதிகமா காய் இருக்கும்.
1: நாங்க வந்து ஒரு 10 அடி அதிகபட்சம் 12 அடிக்கு மேல வளர மாட்டோம் மேடம். உச்சி கொண்டே வெட்டிடுவோம், உச்சி பக்கத்தை பிடிச்சி வெட்டி விட்டோம்னா அப்படியே படத்தியாக ரவுண்டிங்கில் வரும். மற்றவர்கள் மேலாக போகக்கூடாது. மேலாக போனீங்கன்னா இப்போ எனக்கு வயசு 71, நான் போய் மரத்தில் ஏறிட்டு காய் பறிக்க முடியுமா? இல்லை காய் பறிக்கிறதுக்கு ஆள் வச்சுக்கிட்டே தான் எனக்கு கட்டுப்படி ஆகுமா? அப்போ நானே கீழே பறிக்கிற அளவுக்கு ஒரு 10 அடி 12 அடிக்கு மேலே வளர விடக்கூடாது, அதெல்லாம் வெட்டிடணும். வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அது பட்டில் அப்படியே ரவுண்டிங்காகவே இருக்கணும். அதே மாதிரி உள்ளே போடுற போது தலையில் இடிக்காத அளவுக்கு அந்த பார்த்துக்கணும். ஒரு 5 அடி உயரத்துக்கு வச்சுக்கணும் கீழே. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா மாந்தோப்பில் குறுக்க நடந்து போனாலும் உங்களுக்கு சாப்பிட்றப்ப அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு சூழல் போட்டு உட்காந்து சாப்பிட்டீங்கனாலும் அது ஒரு திருப்தி, ஒரு அழகான
0: இயற்கை சூழல்.
1: இயற்கை சூழலில் அப்படி சாப்பிட்றதே டைனிங் டேபிளில் கொண்டு அங்கே போட்டுட்டு 4 பேர் கெஸ்ட் வந்தால் கூட அங்கே உட்காந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அந்த மாமரம், அந்த காற்று, அந்த பூக்கள், அந்த காய்கள் ஆடுறது, இதெல்லாம் பார்த்தாலே அது ஒரு அற்புதமான நிகழ்வு மேடம். அதை அனுபவிச்சதான் தெரியும், அது என்ன மாதிரி அழகு தெரியும். இப்போ என் பேரப்பிள்ளையெல்லாம் ஊரில் வந்திருக்காங்க, எங்களுடைய டைம் பாஸே இந்த மாந்தோப்பு தான், அங்கே போய் உட்காந்து விளையாடுறது தான். அது ஒரு அருமையான நிகழ்வுகள். மாந்தோப்புங்கிறது வந்து வருமானத்துக்கு வருமானம் செலவு இல்லாமல் கொடுக்கும் மேடம். இப்போ 1 ஏக்கரில் நீங்கள் நெல் சாவடி பண்ணீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 25 மூட்டை நெல் அறுப்பீங்க.
0: ஆமாம்,
1: அதுக்கு வந்து நீங்கள் 15,000 ரூபா செலவு பண்ணணும். இப்போ எனக்கு வந்து 1 வருடத்துக்கு 2 இட்லி, மேக்ஸிமம் 1 லேக், மினிமம் 71,000 எனக்கு ஈல்டு கிடைச்சிடும். நான் போடுற செலவு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கூட இருக்காது மேடம். இப்போ என் மருந்து இப்போ கூட நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கே எங்கே விடுவாங்க என் மருந்தில் பாருங்கள், குறைந்தபட்சம் ஒரு இந்த கோடை சீசனில் விலை இல்லைன்னு சொன்னல எப்படி ஒரு 15,000-20,000 ஆயிருக்கு. ஆனால் அடுத்த சீசன் வந்தீங்கன்னா காயினுடைய விலையே வேறு, அது தங்கம் மாதிரி. அது மாதிரி இந்த மாந்தோப்பு இருக்கிறது

0: ஒரு எளிமையான வருமானம், இனிமையான வருமானம், செலவில்லாத வருமானம். அப்படிப்பட்ட மாந்தோப்பு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு ஒரு நாலு மாமரமாவது போடணும் மேடம். வீட்டுக்கு முன்னால் இடம் இருக்கும், பின்னால் இடம் இருக்கும், வீட்டுக்கு ரெண்டு மாமரம் நாலு மாமரம் போட்டு பராமரிச்சா இந்த மாதிரி நேரங்களில் அவங்களுக்கு 2000 3000 5000 இந்த மாதிரி அவங்களுக்கு செலவு காசு கொடுக்கும். வீட்டுக்கு முன்னால் வச்சா நிழலும் தரும், காய்ப்பும் உண்டு. பின்னாடி வச்சோம்னா நிழலும் தரும், காய்ப்பும் உண்டு. நம்ம புழங்குற குளிக்கிற தண்ணி, பாத்திரம் கழுவுற தண்ணியெல்லாம் ஒவ்வொன்றாலும் போதும், வேலை தனியாக பராமரிப்ப வேண்டியதில்லை. அந்த மாதிரி பண்ணலாம்.
1: இப்போ மாமரத்தில் பொதுவாக பூ கொட்டுதுன்னு சொல்லுவாங்க, பூ கொட்டுறதுக்கு அதுக்கு என்ன தீர்வு?
0: பஞ்சகவியம் தான் தீர்வு, வேற ஒண்ணுமே வேண்டிய இல்லை. பஞ்சகவியத்தை ஒரு திருப்பது ரெண்டு திருப்பது ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா பூவே கொட்டாது. அடுத்தது கீழே வந்து தண்ணீர் இருக்கணும், உங்களுக்கு ஈரம் இருக்கணும்,
1: வேறு பகுதியில்
0: தண்ணீர் பாய்ச்சணும். மேல வந்து பஞ்சகவியம் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே பூ கொட்டாது. பஞ்சகவியம் தெளிக்க சொல்லுங்க, பூக்கிற போற திருப்பம் பூ விரிஞ்சி மகரந்த சேர்க்கை, இந்த வண்டுகள்லாம் உட்காந்து கிளம்பி மகரந்த சேர்க்கை நடந்து அப்படியே சின்ன சின்ன கடுகு மாதிரி வந்து மிளகு மாதிரி வந்து அப்படியே பச்சை தெரிஞ்சு வெளியே வரும் பாருங்க காய். அந்த நேரத்தில் ஒரு பஞ்சகவியம் தெளிச்சு விட சொல்லுங்க. ஆனா முறையான பக்குவத்துல கால நேரத்தில் தெளிக்க சொல்லுங்க, அருமையான பலன் கிடைக்கும்.
1: ஒரு ஏக்கர்ல சராசரியா எத்தனை காய்கள் சொல்ல முடியுமா?
0: காயெல்லாம் சொல்ல முடியாது மேடம், மரத்துல ஒரு மரத்துல ஆயிரக்கணக்கான காய்,
1: ஒரு மரத்திலே 1000 காய் காய்க்கும்.
0: ஆமா, 1000 காய் காய்க்கிற மரம். அதாவது ஒரு தோட்டம் இருக்குல்ல மேடம், இந்த ஓரமா இருக்கிற மரங்கள் எல்லாம் காய் அதிகமா இருக்கும், உள்ளுக்கு இருக்கிற மரத்துல காய் கம்மியா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், போன வருஷம் எனக்கு வந்து சீசனுக்கு வந்து 2 டன் காய்ச்சது,
1: ஒரு ஏக்கருக்கு.
0: ஒரு ஏக்கருக்கு 2 டன் காய்ச்சது. முதல் சீசனுக்கு 2 டன் காய்ச்சது, ரெண்டாவது சீசன் கார் பாவத்துக்கு 1 டன் காய்ச்சது. அதே எனக்கு 1 டன்னே கிட்டத்தட்ட 55000 கிடைச்சது. ரெண்டாவது சீசனு காய்ச்ச காய் மட்டுமே 55000 கிடைச்சது. 60 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் வந்துச்சு. 35 ரூபாயில எனக்கு காரத்தை போட்டுட்டு இருந்தேன். எனக்கு தினமும் வேலை காலில் போனோன்னு அலக்கத்தி எடுத்துட்டு போவேன், ஒரு 50 கிலோ பறிச்சு வண்டியில் வச்சுக்கிட்டு நான் மட்டும் கொண்டு கொடுத்துட்டு வருவேன். அப்போ எனக்கு 55 ரூபா கிடைச்சது. முதல் சீசன்ல உனக்கு 20000 ரூபா 25000 ரூபாய்க்கு கிடைச்சது. அப்போ என்ன ஈல்ட் ஆயிடுது இல்ல, கிடைச்சு போகுதுல.
1: எங்க விற்பனை செஞ்சுட்டு வரீங்க?
0: பக்கத்திலே வியாபாரிகள் இருக்காங்க சார், ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. நம்ம இதெல்லாம் கொண்டிட்டு அனுப்பலாம் முடியாது. பக்கத்திலே வியாபாரிகள்லாம் இருக்காங்க, கொண்டு காய இறக்கி வச்சோன்னா காசு. அதுலாம் தங்கத்தை கொண்டு விக்கிற மாதிரி தான்.
1: ஒரு கிலோ உங்ககிட்ட இருந்து எவ்வளவு எடுத்துக்கிறாங்க?
0: என்னட்டு போன வருஷம் 60ல ஆரம்பிச்சு 35 ரூபாய்க்கு எடுத்தாங்க கார்பவத்துல. கோடையில இப்ப 8 ரூபா வைக்கிது மேடம், இப்ப வந்து இது விலை போகாது. அதே நல்ல முத்த வச்சு பழக்காய் கொடுத்தோம்னா 25-30 போகும். அப்படி முத்த வச்சோம்னா அடுத்த சீசனு காய்க்காது, அதனால நல்லா முத்த வைக்க மாட்டேன். ஏன்னா அப்பதான் அடுத்த சீசன் நம்ம காசை பார்க்க முடியும். இப்ப மரத்துல உள்ள சத்த பூரா உறிஞ்சு எடுத்து விட்டுருந்தேன், அடுத்த சீசனுக்கு காய்க்காது இல்லைங்களா? அதனால நான் இப்போ எல்லாத்தையும் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் நான் பறிக்க ஆரம்பிச்சிருவேன். இதுக்கெல்லாம் நான் ஆள் விட மாட்டேன் மேடம்.
1: நீங்களே பறிச்சிருவீங்க?
0: நானும் என் மனைவி தான். காலையில பொழுது விடியவும் டீயை போட்டு இல்லை கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு உள்ள இறங்குனாங்கன்னா ஒரு 100 கிலோ பறிச்சு தான் வீட்டுக்கு வரும். 100 கிலோ பறிச்சுட்டு வந்தோம்னா எல்லாம் பெட்டியில கட்டி முன்னாடி ஒரு 50 கிலோ, பின்னாடி ஒரு 30 கிலோ, 80 கிலோ வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். கொண்டு வச்சுட்டு காசு வாங்கிட்டு வந்துடுவேன். எதுவுமே ஆள் வைக்க மாட்டேன். ஒன்னே ஒண்ணு ஆள் வைப்பேன், கொஞ்சம் பெருமுடியா அந்த வெட்டுறது,
1: கோட உழவு செய்யறதுக்கு ஆட்கள்
0: வச்சிருக்கேன். அதுக்கு மட்டும் ஆள் கூப்பிடுவேன், வேற எதுக்கும்?
1: உரங்கள் தெளிக்கிறதுக்குமே
0: அதெல்லாம் எங்க வீட்லயும் நானும் தான். நான் வந்து குழி தோண்டிடுவேன், எங்க வீட்டுல கொண்டாந்து கொட்டிடுவாங்க.
1: ரெண்டு பேரும் மட்டுமே சேர்ந்துட்டு ஒரு ஏக்கர் மாமர சாகுபடி?
0: என் பிள்ளை எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க மேடம், இப்ப கோடை லீவுக்கு தான் வருவாங்க, பேர பிள்ளை எல்லாம் வருவாங்க, பாக்கி நேரம் அவங்க எல்லாம் வெளியே இருக்காங்க. அதனால நாங்க ரெண்டு பேரும் தான், எங்களுடைய உழைப்பு தான் அனைத்தும்.
1: உழைப்பின்றி ஊதியம் இல்லைன்னு
0: சொல்லுவாங்க, யாருக்கையும் எந்த இல்லை. ஒன்னே ஒண்ணு மேடம், மாமரத்துல இந்த தேன் வண்டு தான் மாமரத்தினுடைய அழிவுக்க மெயின் காரணம். தேனமும் மாந்தோப்ப சுத்தி வந்தீங்கன்னா தேன் வண்டு வரவே வராது. வந்ததுன்னா உடனே அடுத்த நாள் நீம் சோப்பு இருக்கு, மீன மீனம் இருக்கு, அடுத்த நாள் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா வராது, அந்த பிரச்சனைக்கே இடம் இல்லை. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை நான் மறந்து நம்மள சொல்றதுக்கு, இந்த தேன் வண்டு எப்படி வருன்னு கேட்டீங்கன்னா, கிளைகள்லாம் அடர்த்தியா எல்லாம் அடர்த்தியா அப்படி அடைஞ்சு போகிறதான் அது வரும். அப்பப்ப நீங்க களை எடுத்து மரத்தெல்லாம் களை வலுக்கட்டாயமா வலுக்கட்டாயம் ஒருத்தன் 1 முட்டை தூக்குறவனு 5 முட்டை தூக்குன்னு சொல்லி ஒரு நாள் தூக்கிட்டு அடுத்த நாள் படுத்துக்குவான்ல, அதே மாதிரி தான் மேடம். அதாவது நம்ம வந்து மாமரத்துக்கு இயற்கையான முறையில் தன்மையாக அது காய்க்கணும். இந்த விட 100 கிலோ காய்க்கணும், அடுத்த 150 கிலோ காய்க்கிற அளவுக்கு அதுக்கு நம்ம இயற்கையான உரங்களை கொடுக்கணும், ஊட்டச்சத்து அதிகமாக்கணும், நீர்மையான பண்ணி ஒழுங்காக பண்ணணும்னு வச்சிங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தோடு 150 கிலோ காய்க்கும். நீ 150 கிலோ காய்க்கணும்னு சொல்லி நம்ம இடையில கொண்டு திணிக்கக்கூடாது, திணிச்சோம்னா மாமரம் வீணாக போயிடும். மாமரம் வீணாக போட்டுனா பார்த்தீங்கன்னா மாமரத்தை பார்த்தாலும் தெரியும், இலையெல்லாம் மஞ்சள் பூத்து போய் ஒரு மாதிரியே தோல் உறிஞ்சிக்கிட்டு நிற்கும். அதனால் மரங்களை செழிப்பாக வச்சுக்கணும், அதுக்கு இயற்கை முறையில் காய்க்கிறத காய்க்க எடுக்கணும், அதே மாதிரி இயற்கை முறையில் காய்க்க வைக்கணும். நம்ம அதுக்கு வந்து இந்த மாதிரி இயற்கை உரங்களை கொடுத்து காய்க்க வைக்கணும். ரசாயன உரங்களை தவிர்க்கிறது, நான் சொல்வது என்னென்னா அனைத்து விவசாயிகளுக்குமே ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை முறையிலேயே அந்த மரங்களை காய்க்க வச்சா நமக்கு பிற்காலம் 2 சந்ததிகள் அதில் பலனடைகள் இருக்கும்.
1: நிச்சயமா
0: இயற்கை முறையில் நம்மளே உட்காந்து தினமும் மாமரங்களே காலைல ஒரு முறை சாயந்தரம் சுத்தணும், அதில் என்ன இருக்குது, எங்கேயாவது வண்டு குடைஞ்சிருக்கான்னு பார்க்கணும், புழு தண்டு புழு எங்கேயாவது குடைஞ்சிருக்கான்னு பார்க்கணும், குடைஞ்சினா

0: உடனே நம்ம ஊசி எடுத்துகிட்டு போய் லேசாக கொத்தி விட்டு அந்த பூசை விட்டு எடுத்து நம்பி அதை எடுத்து பண்ணணும். எடுத்து விட்டு கொஞ்சம் சாணம் தப்பி விட்டாலும் போதும், வேறு ஒன்றும் வேண்டி இல்லை, எந்த கம்பச்சத்திரமும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க அதில் வந்து அந்த பிசினை வைக்கலும் அந்த மருந்து வைக்கலும் அதெல்லாம் வேண்டி இல்லை மேடம்.
1: இயற்கை முறையில் சிறப்பாக மாமர சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க.
0: ஆமாம் மேடம்,
1: பெரிய விஷயம் தாங்க ஐயா. சரிங்க ஐயா, மாமர சாகுபடி குறித்து பயனுள்ள தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்குற விவசாய பெருமக்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களை அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அழைப்பாங்க. உங்க அலைபேசி எண் கொடுக்கலாமா?
0: கொடுக்கலாமே.
1: குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, நாகப்பட்டினம் மாவட்டம் தேத்தாக்குடி கே பன்னீர்செல்வம் ஐயா அலைபேசி எண் 9751144665. மீண்டும் ஒரு முறை 9751144665. மிக்க நன்றி ஐயா.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.
2: பூங்கொடி, நிகழ்ச்சி ரொம்ப அருமையா முடிஞ்சிடுச்சு. நாகப்பட்டினம் மாவட்டம் தேத்தாக்குடி கே பன்னீர்செல்வம் அவங்க மாமரம் முதல் மகசூல் வரைன்னு அவங்க பண்ற மாமர சாகுபடியை பத்தியும் அதுல அவங்களுக்கு எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு லாபம் கிடைக்குது இப்படிங்கறது வரைக்கும் சொல்லி முடிச்சிருக்காங்க.
1: மாமரத்துக்கு தேன் வண்டுன்னு ஒரு பூச்சி வருமா, அந்த பூச்சி வந்தா எப்படி கட்டுப்படுத்துற முறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கியமா மாமர சாகுபடிக்கு கவாத்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிருக்காங்க.
2: நம்ம வீட்டு மாமரங்கள்ல பிரச்சனையா இருக்கிற பூ கொட்டுறத நிறுத்துறதுக்கு கூட என்ன பண்ணணும்ங்கிற விஷயத்த வலியுறுத்தி சொல்லிருக்காங்க. இத நம்ம மாமரத்துக்கு ஒரு தடவை அடிச்சு பாக்கலாம்.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: இனி கேட்கலாம் கார். கோபால் பல்பொடி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
7: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
9: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
10: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
11: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
10: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
11: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
10: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் இன் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன் சொல்ல அமுது.
3: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் காலேஜின் அட்ராஸ். நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ERC நடிசச் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் தேநீர் நேரம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இசை ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் குரலில் ஆனந்தம் படத்திலிருந்து.

0: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
1: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
0: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
1: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
0: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
1: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
2: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மஞ்சப்பை படத்திலிருந்து.

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் என் ஆர் ரகுநந்தன் இசையில், பிரதீப் குமார் குரலில், அயோத்தி படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ் எஸ் குமரன் இசையில் சின்மய குரலில் பூ படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோபால் பல்பொடி. கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் காற்றில் வரும் கானம் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
9: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
8: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
9: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் திருடன் போலீஸ் படத்திலிருந்து ஹரிஹர சுதன் பூஜா குரல்களில்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை

0: நேர்லி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்.

0: ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால். இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் உரியடி 2 படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
3: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
4: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
3: வைர நகைகள் ₹7000 முதல் ஆரம்பம்.
4: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: PSR தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்திலிருந்து.

0: கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம்.

0: கோபால் பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் பீட்ரூட் பேஸ்ட்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: பூங்குழலி தற்செயலாக ஒட்டு கேட்ட விஷயங்கள் அவளுக்கு பெருந்திகிலை உண்டு பண்ணிவிட்டன. பொன்னியின் செல்வரை எத்தனை வித அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன என்பதை எண்ணியபோது அவளுடைய கைகால்கள் நடுங்கின, கண்கள் இருண்டன, தொண்டை வறண்டது, உள்ளம் குழம்பியது. தான் விட்டுவிட்டு வந்த படகை உடனே போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் வலியதாக முன்னின்றது. படகை விட்டு வந்த திசையை நோக்கி விரைந்து சென்றாள். இளவரசர் கொடிய விஷ ஜுரத்தினால் பீடிக்கப்பட்டிருந்தார். அவரை சிறைப்பிடித்து போவதற்கு பழுவேட்டரையர் காத்திருந்தார். அவரை கொன்றுவிடுவதற்கு கொலையாளிகள் காத்திருந்தனர். அவர்களுக்கு துணையாக இந்த பெண்ணுரு கொண்ட மோகினி பிசாசு இருந்தது. பார்த்திவேந்திரனும் அவளுடைய மாய வலையில் விழுந்து விட்டான். இளவரசரை தான் அழைத்துச் சென்று பத்திரமாக வைத்திருக்கலாம் என்று எண்ணிய மறைந்த மண்டபம் கூட இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இவ்வளவு அபாயங்களிலிருந்தும் இளவரசரை பாதுகாக்கும் பொறுப்பு தன் தலையில் சுமந்திருப்பதாக பூங்குழலி உணர்ந்தாள். ஆகையினாலேயே அவளுடைய மூளை குழம்பிற்று. இதுகாரும் அவளுடைய வாழ்நாளில் என்றுமில்லாத ஓர் அனுபவம் நேர்ந்தது. அதாவது காட்டில் வழி தவறிவிட்டோமோ என்ற பீதி உண்டாயிற்று. சுற்றி சுற்றி புறப்பட்ட இடத்துக்கே வந்து கொண்டிருக்கிறோமோ என்ற எண்ணம் தோன்றியது. அப்படி சுற்றி வரும்போது இளவரசரின் எதிரிகள் யாரேனும் எதிர்பட்டு விட்டால் என்ன செய்வது? அவர்களுக்கு என்ன சமாதானம் சொல்வது? எப்படி அவர்களிடமிருந்து தப்பித்துச் செல்வது? இல்லை இல்லை, சரியான வழியிலேதான் வந்திருக்கிறோம். இதோ கால்வாய் தெரிகிறது. படகை விட்டு வந்த இடம் அதோ அந்த மூலையில் இருக்கிறது. பூங்குழலி அவ்விடத்தை நோக்கி பாய்ந்து ஓடினாள். அவளுடைய நெஞ்சு அடித்து கொள்ளாமல் நின்றுவிட்டது. ஏனெனில் அவள் விட்டிருந்த இடத்தில் படகை காணவில்லை. ஐயோ, படகு எங்கே போயிருக்கும்? ஒருவேளை தான் இல்லாத சமயத்தில் பழுவேட்டரையர் நாட்கள் இங்கேயே வந்திருப்பார்களோ? வந்து இளவரசரையும் வந்தியத்தேவனையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போயிருப்பார்களோ? அப்படி நடந்தால் கூட பாதகமில்லை. அதைவிட பயங்கரமான சம்பவம் நிகழ்ந்திருக்குமோ? வந்தியத்தேவன் இளவரசரை தூக்கிக் கொண்டு மறைந்த மண்டபத்தை தேடிப்போயிருப்பானோ? அப்படியானால் அங்கே கொலைஞர்கள் காத்திருப்பார்களே. அடடா, என்ன தவறு செய்துவிட்டோம்! அந்த மறைந்த மண்டபத்துக்கு உடனே போய் பார்க்க வேண்டும் என்ற பரபரப்பு பூங்குழலியின் மனத்தில் குடிகொண்டது. காட்டு வழியில் ஓட்டம் பிடித்து ஓடினாள். மறுபடியும் அந்த பழைய சந்தேகம், வழி தவறிவிட்டோமோ என்ற சந்தேகம், சுற்றி சுற்றி வருகிறோமோ என்ற மயக்கம். அது என்ன? ஐயோ, அது என்ன? ஏதோ காலடி சத்தம் போல் இருக்கிறதே. யாரோ நம்மை தொடர்ந்து வருவது போல இருக்கிறதே. யாராயிருக்கும்? எதற்காக இருக்கும்? ஒருவேளை அந்த பயங்கர மந்திரவாதிதானா? அப்படியானால் ஏன் பயப்பட வேண்டும்? இடுப்பில் சொருகியுள்ள கத்தியை எடுத்துக்கொண்டால் போயிற்று. யாராயிருந்தால்தான் என்ன? எதற்காக ஓட வேண்டும்? இல்லை இல்லை, ஓட வேண்டியதுதான். இந்த சமயம் யாருடனும் சண்டை பிடிக்கும் சமயமன்று. கையில் வலிவு இல்லை, கத்தியும் குறிதவறி போகும். உயிரை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நமக்கு இத்தருணம் ஏதேனும் நேர்ந்தால் இளவரசருடைய கதி யாதாகும்? முன்னமே அந்த வந்தியத்தேவன் எச்சரித்தானே. உயிரை பத்திரமாய் காப்பாற்றிக் கொண்டு வருவதாகச் சொன்னோமே, அதை நிறைவேற்ற வேண்டியதுதான். பூங்குழலி மேலும் மேலும் நெருக்கமான காட்டில் புகுந்து ஓடினாள். ஆனால் துரத்தி வந்தவன் மேலும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். பூங்குழலி போன வழியில் மரங்களிலிருந்த பட்சிகள் அலறி புடைத்து கொண்டு ஓடின. வளைகளிலிருந்து நரிகள் கிளம்பி ஓடின. தூங்கிய காட்டுப்பன்றிகள் விழித்தெழுந்து விழுந்தடித்து ஓடின. மான் ஒன்று விற்றென்று பாய்ந்து வந்து அவள் மேலேயே இடித்து புடைத்து கொண்டு ஓடியது. இவ்வளவுக்கும் மத்தியில் பின்னால் தொடர்ந்து வந்தவன் விட்டபாடாக இல்லை. அவனுடைய காலடி சத்தமும் அவன் ஓடியதால் பெருமூச்சு விடும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தன. பூங்குழலி ஓடி ஓடி சலித்து போனாள். அந்த சலிப்பு அளவில்லாத கோபமாக மாறியது. வருகிறவன் யாராயிருந்தாலும் அவனை ஒரு கை பார்த்து விடுவது என்று முடிவு செய்தாள். பூங்குழலி கோபத்துடன் ஓடுவதை நிறுத்தி திரும்பி நின்ற அதே சமயத்தில்

0: இருள் சூழ்ந்த அக்காட்டகத்தே ஓர் இனிய கீதம் எழுந்தது. பொன்னார் மேனியனே புலி தோலை அறை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே. அந்த குரல் சேந்தன் அமுதனுடைய குரல் என்பதை பூங்குழலி உடனே அறிந்து கொண்டாள். கலகலவென்று சிரித்தாள். காலடி சத்தம் வந்த திசை வேறு என்பதை கூட அச்சமயம் அவள் மறந்து போனாள். அத்தான் நீதானா?
1: ஆமாம் பூங்குழலி, நானேதான். எங்கே இருக்கிறாய்? இப்படி வா, இதோ வந்துவிட்டேன்
0: என்று சொல்லிக்கொண்டே சேந்தன் அமுதன் அவள் முன்னால் வந்தான். நன்றாய் என்னை பயமுறுத்தி விட்டாய். எதற்காக இப்படி என்னை தொடர்ந்து வந்தாய்?
1: பூங்குழலி, உன்னை பார்ப்பதற்காகவும் உன் இனிய கானத்தை கேட்பதற்காகவும் தஞ்சையிலிருந்து பல நாள் பிரயாணம் செய்து வந்தேன். இங்கே வந்த பிறகும் உன்னை காணாமல் இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தேன். தற்செயலாக உன்னை பார்த்துவிட்டு தொடர்ந்து ஓடி வந்தேன். ஏன் அப்படி ஓடினாய்?
0: எங்கே, ஒரு கீதம் பாடு கேட்கலாம். பாடுவதற்கு நல்ல இடம், அதைவிட நல்ல சந்தர்ப்பம்.
1: நீ பாடாவிட்டால் நானே இன்னொரு பாட்டு பாடுகிறேன். இந்த காட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் மிருகங்களையெல்லாம் விழித்தெழுந்து ஓடச் செய்கிறேன் பார்.
0: பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா.
1: போதுமத்தான், கொஞ்சம் பாட்டை நிறுத்து.
0: அப்படியானால் நீ பாடுகிறாயா? இவ்விதம் இறைந்து கேட்டுவிட்டு சேந்தன் அமுதன் உடனே மெல்லிய குரலில்,
1: பூங்குழலி, உன்னை தொடர்ந்து இன்னொருவன் வந்து கொண்டிருந்தான். உனக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவே சத்தம் போட்டு பாடினேன். அவனுக்கும் உன் அண்ணன் மனைவிக்கும் இன்று சாயங்காலம் ஏதோ ரகசிய சம்பாஷணை நடந்தது. அவன் யார் என்று உனக்கு தெரியுமா
0: என்றான். பிறகு மீண்டும் உரத்த குரலில்,
1: என்ன சொல்லுகிறாய்? நீ பாடுகிறாயா? நான் பாடட்டுமா?
0: சிவபெருமான் சுடுகாட்டில் ஆடினார், நீ வெறுங்காட்டில் பாடக்கூடாதா என்று இறைந்தான்.
1: இதோ பாடுகிறேன், கோபித்துக் கொள்ளாதே
0: என்று சொல்லிவிட்டு பூங்குழலி அடுத்து வருமாறு பாடினாள். பறக்கும் எம் கிள்ளைகள் பாடும் எம் பூவைகள், அரக்கண் எனத்தகும் அடிகள் ஆரூரை, மறக்க இல்லாமையும் வளைகள் நெல்லாமையும் உறக்கமில்லாமையும் உணர்த்த வல்லீர்களே. இவ்விதம் பாடிவிட்டு மெல்லிய குரலில்,
1: அமுதா, நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும்
0: என்று கேட்டாள். பூங்குழலி, கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து படகு வருவதை பார்த்தேன். நீயாக இருக்கலாம் என்று உத்தேசமாக எண்ணி இங்கே உன்னை தேடி வந்தேன். அதே சமயத்தில் பழுவூராட்கள் சிலரும் இந்த பக்கம் வந்தார்கள். படகில் உன்னை காணவில்லை. ஆனால் என் நண்பன் வல்லவரையனையும் இளவரசரையும் பார்த்தேன். வல்லவரையனிடம் பழுவூராட்கள் வருவது பற்றி கூறினேன். பிறகு இளவரசரை நாங்கள் இருவருமாக தூக்கிக் கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம்.
1: ஐயோ, என்ன தவறு செய்து விட்டீர்கள்? படகு என்னாயிற்று?
0: படகை யாராவது பார்த்தால் சந்தேகம் ஏற்படும் என்று ஓடை நீரில் கவிழ்த்து விட்டோம்.
1: ஏன் பூங்குழலி, பாட்டை ஏன் நிறுத்திவிட்டாய்?
0: மிச்சத்தையும் பாடு என்று பிற்பகுதியை உரத்த குரலில் கூறினான் சேந்தன் அமுதன்.
1: மறந்துவிட்டது அமுதா, இந்த கோடிக்கரை குழகரை பற்றி ஒரு பாடல் உண்டே, உனக்கு அது நினைவிருக்கிறதா?
0: நினைவிருந்தால் பாடு.
1: ஓ, நினைவிருக்கிறது
0: என்று சேந்தன் அமுதன் இறைந்து சொல்லிவிட்டு பாடினான்.
2: கடிதாய் காற்று வந்தற்ற கரை மேல் குடிதானயலே இருந்தால் குற்றமாமோ, கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகீர், அடிகள் உமக்கார் துணையாக இருந்தீரே.
1: பாட்டு முடிந்தவுடனே பூங்குழலி, அத்தான், என்னை தொடர்ந்து வந்தவன் போய்விட்டானா? பக்கத்தில் மறைந்து நின்று கொண்டிருக்கிறானா
0: என்று மெல்லிய குரலில் கேட்டாள். நாம் இங்கே நின்ற பிறகு காலடி சத்தம் கேட்கவில்லை. அவன் இங்கேதான்,
1: பக்கத்தில் எங்கேயோ மறைந்து நிற்க வேண்டும். அவன் யார் என்று உனக்கு தெரியுமா?
0: பூங்குழலி இறைந்து,
1: தெரியாமல் என்ன, நன்றாய் தெரியும். கோடிக்கரை ஆந்தைகளை பற்றி சுந்தரர் பாடியிருப்பதுதானே, இதோ கேள்.
2: காடேன் மிகவால் இது காரிகை அஞ்ச கூடிப்பொந்தில் ஆந்தைகள் கூகை குழற, வேடி தொண்டர் சாலவும் தீயர் சழக்கர் கோடி குழகா விடங்கோயில் கொண்டாயே.
1: பார்த்தாயா அமுதா, சுந்தரமூர்த்தியின் காலத்தில்
2: ஆந்தைகளும் கூகைகளும் இன்று போலவே இக்காட்டில் கத்தியிருக்கின்றன. ஆனால் இப்போது இக்காட்டில் மனிதர்கள் கூட ஆந்தைகள் போல சத்தமிடுகிறார்கள்.
1: சற்று முன் அத்தகைய குரல் ஒன்று கேட்டேன். அந்த தீய சழக்கர் யாராக இருக்கும் என்று உனக்கு ஏதாவது தெரியுமா?
0: இப்படி உரத்த குரலிலேயே பூங்குழலி கேட்டாள். கேட்டுவிட்டு,
1: எனக்கு அம்மாதிரி கத்த வருகிறதா என்று பார்க்கிறேன். ஆந்தை குரல் மாதிரி இருக்கிறதா, நீயே கேட்டு சொல்லு என்றாள்.
0: பின்னர் ஆந்தை மாதிரியே மூன்று தடவை குரல் கொடுத்தாள்.
1: அப்படியே ஆந்தை குரல் மாதிரியே இருக்கிறது. தேனினும் இனிய குரல்,

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: அருள்மொழிவர்மன கடல் கொண்டது என்பதுல நந்தினிக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா ரவிதாசனும் ரெண்டு பகைவர்களும் ஒரே நாள்ல பலியாகிட்டதாக உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப நந்தினியின் கவலையெல்லாம் ராக்கமாளி நாத்திய பத்தி தான். பூங்குழலி அவனுக்கு தெரியுமான்னு கேட்கிறான். நல்லா தெரியும், அவளு சுழற்காற்றுல போயிருப்பா என்கிறா மந்திரவாதி. சற்று முன்னால ராக்கம்மா ஒரு படகுல ரெண்டு மூணு பேர் இருந்ததை பார்த்ததாக இளையராணி சொன்னதும் ரொம்ப அலட்சியமா, அப்ப நீங்க எல்லாரும் புறப்படுங்க, மேல ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன்னு ரவிதாசன் சொன்னதையும் கேட்டோம். பொதுவா எந்த நிலையிலையும் மனம் தளராத பூங்குழலிய இந்த உரையாடல் எந்த அளவுக்கு பாதிச்சிட்டுதுங்கிறத பார்த்தோம். பதற்றத்தோட ஓடி வர்றா, வழி தவறிட்டோமோன்னு குழப்பம் வேறு. அடுத்தடுத்து பரபரப்பான சம்பவங்கள். நேர்களே, நம்பிக்கை இழந்த நிலையில ஒரு வகை வெறித்த நிலைக்கு ஆளாயிடுறது மனித இயல்பு. பூங்குழலி இந்த நிலைக்கு வந்திருந்த போது இன்னொரு திருப்பத்தை கொண்டு வந்துட்டார் கல்கி. அத்தானும் மாமன் மகளும் உரத்த குரல்லையும் மெல்லிய குரல்லையும் பேசி நம்மையும் அழுத்தத்திலிருந்து விடுவிக்கிறாங்க. நாகத்தீவுக்கு பக்கத்துல மயிலை போல ஒலி எழுப்பினானே வந்தியத்தேவன், நினைவு இருக்குதா? நல்லது. இந்த பகுதியில் இடம்பெற்ற சில குறிப்புகள். தம்பிரான் தோழர்னு குறிப்பிடப்படுற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொன்னார் மேனியனேங்கிற திருப்பாட்டில் திரு மழபாடியுரை இறைவனை போற்றி பாடுறார். அன்னை வடிவானவனே, உன்னை அன்றி வேற யாரை நினைப்பேன்? பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, இறைவனே அடி எடுத்து கொடுக்க சுந்தரர் பாடின முதல் திருப்பதிகம். தலம் திருவெண்ணை நல்லூர். எப்பவோ உனக்கு அடிமை ஆயிட்டேன், இப்போ அடியவன் அல்லேன்னு எதிர் வழக்கு ஆடுறது பொருந்துமா ஐயா? பறக்கும் எம் கிள்ளைகள். திருவாரூர் பெருமானிடம் காதல் கொண்ட ஒருத்தி கிள்ளைகளையும் அதாவது கிளிகளையும் பூவைகளையும் அதாவது நாகனவாய் பறவைகளையும் அழைச்சு இந்நிலையை அவருக்கு உணர்த்துங்கன்னு சொல்ற மாதிரி சுந்தரரின் இந்த திருப்பதிகம் அமைஞ்சிருக்குது. உத்தேசம் கருத்து அளவில் இட்ட திட்டம், சுருக்கமா தீர்மானம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கிறார், கோடி குழகரே, கடற்காற்று கடுமையா வீசுது, இந்த கடற்கரையில உமக்கு யாரையா துணை? இப்படி தனியா இருக்கீங்களே, சௌகரியமா வேற இடத்துல இருக்கக்கூடாதா? எற்றுதல்னா மோதுதல். கோடிக்கரையில இருக்கிற அழகனே, இந்த காடு ரொம்ப பெருசு, இந்த சூழல் உன் தேவிக்கு அச்சம் தருது, இங்க இருக்கலாமா? இப்படி கவலைப்படுறார் சுந்தரர். காடேல் மிக வாலிது இந்த தொடருக்கு, நீ வழக்கமா இருக்கிற காடு இதைவிட சிறந்ததுன்னு பொருள் கொள்ளலாம். சழக்குங்கிற சொல் குற்றம்ங்கிற பொருளிலும் வரும். சழக்கர் குற்றவாளிகள். ஒளிஞ்சு ஒட்டு கேட்பவனுக்கு இது அழைப்பு.
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 9:30. இனி கேட்கலாம் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அனு மருத்துவமனைக்கு.

0: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
3: இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், இளையராஜா இசையில், கண்ணதாசனின் வரிகளில் பகலில் ஒரு இரவு.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 கரைக்கால் உங்கள் கடை, கரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தற்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சல் அமது தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில்
0: அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்,
4: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
5: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
6: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
8: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசையின் சாரலாய் திசை எங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் மாப்பிள்ளை படத்திலிருந்து வரும் பாடல்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நாராயணன்
5: ஜுவல்லரியில்
0: கரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல்பொடி.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜா இசையில் தென்றலே என்னை தொடு.

இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் வண்ண வண்ண பூக்கள் படத்திலிருந்து.

0: கேட்டது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ரூபாய் 7000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 9:56.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
5: BA தமிழ், BA இங்கிலீஷ், BA கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BCOM ஜெனரல், BCOM கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
4: BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc AI அண்ட் மிஷின் லேர்னிங், BCA,
5: BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், BSc பயோடெக்னாலஜி, MCOM, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மையப்பன், திருவாரூர்.
6: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம், ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை, கும்பகோணம். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
7: LKG முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
6: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள், குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
0: இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள், கிரீனட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
9: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
8: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
9: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், துர்காலையாரூர், திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
10: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ICU பிரிவு, எலும்பியல், லேப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ், எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
11: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
12: வணக்கம். இந்தியாவின் தென்கோடியில் அமைந்திருப்பது கன்னியாகுமரி. 1892 ஒரு நாள் ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளை எதிர்த்து சென்று ஒரு பாறையின் மேல் அமர்ந்தார் அந்த இளைஞன். எவ்வித உணவும் உண்ணாமல் தியானத்தில் 3 நாட்கள் கழிந்தது. புத்தருக்கு அரச மரத்தடியில் ஞானம் கிடைத்ததை போன்று கன்னியாகுமரி கடலுக்கு இடையில் அந்த இளைஞனுக்கு உண்மை புரிந்தது. அங்கு முழுமையாக ஞானமடைந்த அந்த அதிசய இளைஞர்தான் சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ணர் கொடுத்த உபதேசங்களை மனதில் ஏற்றிக்கொண்டு அடுத்து என்ன செய்வது என்று தியானம் மூலம் தேடிய கேள்வியில்தான் அவருக்கு புதிய கதவு திறந்தது. மக்களிடையே மதத்தை பரப்புவதை விட மனிதர்களுக்கு சேவை செய்வதே சிறந்த குறிக்கோள் என்பதை உணர்ந்தார். மனித சேவையின் மூலமாகத்தான் இறைவனை கண்டறிய முடியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பெயரில் இந்தியா முழுவதும் மடங்கள் நிறுவ வேண்டும். அந்த மடத்தின் மூலம் கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், தியான மண்டபங்கள் ஆகியவற்றை கட்ட வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு அதை நிறைவேற்ற தொடங்கினார். இந்தியா முழுவதும் சொற்பொழிவுகளை நிகழ்த்தி பணம் சேர்ப்பது, மடங்கள் நிறுவுவது, மருத்துவமனை அமைப்பது என்று சுற்றி கொண்டே இருந்தார். கிடைத்த இடைவெளியிலும் தியானம் செய்வாரே தவிர ஓய்வு எடுப்பதில்லை. உடனிருந்த துறவிகளிடம் எழுமின் விழிமின் கருதிய காரியம் கைகூடும் வரை நில்லாது உழைமின் என்ற தாரக மந்திரத்தை முழங்கினார். எப்படிப்பட்ட வேலைகள் இருந்தாலும் அன்று செய்ய வேண்டியவற்றை அன்றே செய்து முடியுங்கள். நாளைக்கு என்று தள்ளி வைக்கப்படும் வேலைகளை செய்து முடிக்க நீங்கள் திணறுவீர்கள் என்பது நிச்சயமானது. எல்லா வேலைகளையும் அவ்வப்போதே செய்து முடிக்கும் பொழுது கிடைக்கும் நிம்மதிக்கு ஈடாக எதையும் சொல்ல இயலாது. காலம் குறைவாக இருக்கிறது என்பதையும், காலம் உங்களுக்காக காத்திருக்காது என்பதையும்

0: நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பது விவேகானந்தர் சமுதாயத்திற்கு வழங்கிய பொன்மொழிகள். இருப்பினும் காலம் கருதி ஓர் செயலை செய்தால் இந்த உலகமும் நம் வசப்படும் என்கிறார் வள்ளுவர். காலம் கருதினும் கைகூடும் ஞாலம் கருதி இடத்தால் செய்யின் என்ற வள்ளுவரின் கருத்தும் சிந்திக்கத்தக்கது. நினைத்த காரியத்தை நினைத்தவுடன் செய்தால் நினைத்தது நிறைவேறும். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள், கிரீன் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை நாகப்பட்டினம்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
3: கோர்ஸ் வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
4: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருக்காலையாரூர் திருவாரூர்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இனி கேட்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் எங்கள் தங்கராஜா.

0: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் TM சவுந்தரராஜன் P. சுசீலா குரல்களில் வெள்ளி விழா படத்திலிருந்து.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: நேர்லி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
4: காரைக்கால் GL மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல்ல அமுது.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால். இரவும் மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எங்கம்மா சபதம் படத்திலிருந்து.

இரவின் நாதமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில், டாக்டர் சிவா.

இரவின் நாதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் வளரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மயங்குகிறாள் ஒரு மாது படத்திலிருந்து.

0: காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், உத்தமன் படத்திலிருந்து.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
6: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை.
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
8: வாங்க கோடிய ஜாலியா கொண்டாடலாம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் நார்குடி.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
10: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
6: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
5: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
6: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
5: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
6: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரலில் காற்றினிலே வரும் கீதம் படத்திலிருந்து.

நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில், கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில் அந்தமான் காதலி.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
6: மே மாதம் 15 முதல் 21 வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: இரவின் நாதமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் TM சவுந்தரராஜன், S. ஜானகி குரல்களில் தியாகம் படத்திலிருந்து.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா குரல்களில் நான் வாழவைப்பேன் படத்திலிருந்து.

0: கேட்டது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் இரவு மலரும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேலா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேலா. காஸ்டிங் ராஜ்கோட் திருமங்கல் எஸ்ஆர்டு ஆன்டிக் ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:00

0: குடும்பத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க. படைப்பு, மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். 7:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரின் அட்ராசக்க விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடிச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூலின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் உதவி பேராசிரியர் டாக்டர் B காசி அரசி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி தர்மபுரி. 10:00 சிந்தனை அரங்கம். முதலில் நாமக்கல் MM ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் சிந்தனை அரங்கம். 11:00 வணக்கம் தோழி. 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகையின் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுவன் வி ஹர்ஷன். 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:30 தகைசால் தாகூர், ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். மயிலாடுதுறை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் ஜெயக்குமார் அவர்கள் நேர்முகம். 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூலின் LSE. 3:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் LSE. 4:00 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் தேநீர் நேரம். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் தேநீர் நேரம். மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கெண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. நியூமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். 6:45 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்களியான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் நெற்பயிரில் உர மேலாண்மை. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம். 8:00 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம். 8:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமது. 10:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவு மலரும். 10:30 கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூலின் இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன் கேட்டது. நாளை நமது நிலையம் ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. காற்றலையில் நாளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Aparajita Nair. India and Vietnam have signed multiple agreements in areas including digital technology, rare earths, medical regulation, public sector audit, digital payments and culture and tourism. The MOUs were inked after talks between Prime Minister Narendra Modi and Vietnam's President Tho Lam in New Delhi. In a joint statement, Prime Minister Modi announced that both nations have decided to elevate their